0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க நேர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 14 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 21 தேதி.

0: இனி கேட்கலாம் நாலொரு குரல்.
1: பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு.
2: செல்வத்தை போற்றி பாதுகாக்காதவர்களுக்கு செல்வம் நிலைக்காது. அதுபோல் புலால் உணவு தின்பவர்களுக்கு அருள் உணர்வு நிலைத்து நிற்காது. குறள் எண் 252, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு.
2: செல்வத்தை போற்றி பாதுகாக்காதவர்களுக்கு செல்வம் நிலைக்காது. அதுபோல் புலால் உணவு தின்பவர்களுக்கு அருள் உணர்வு நிலைத்து நிற்காது. குறள் எண் 252, அதிகாரம் புலால்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6:02 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள். 6:15 புதிய காலை, 6:20 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். மணக்குடியிருப்பு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் தொடரும். 8:00 செய்தி சுருக்கம் சென்னைஜலாக. திரைகானம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 9:05 மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 9:05 பிற்பகல் 1:05 வரை. இதனிடையே மணிக்கு ஒரு முறை செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 2:30 திரைகானம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, மதியம் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:05 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம், 4:05 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களத்தில் திரை இசை, 5:00 செய்தி சுருக்கம், 5:05 மாலை தின்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 நாகப்பட்டினம் மாவட்டம் செய்திகள், எழுதியவர் செல்வன் ஜபராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகளில் திரைக்கானம், 8:30 அறிவியல் மின்னல், தாவர திசு வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்டம் மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி பூமி பாலகன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 திரைக்கானம், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 5:49 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8:00 தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகளை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேற்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் இசிஐ நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய

லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:03. சேவை செய்திகள்.
3: கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக.
4: All arrangements are in place for counting of votes today for the assembly elections in Assam, West Bengal, Kerala, Tamil Nadu and Union Territory of Puducherry. The counting will begin at 8 this morning. Counting of postal ballots will be taken up first and counting of electronic voting machines will start at 8:30 a.m. Early trends are expected to emerge by noon. Election Commission has put in place robust security arrangements for smooth counting in 4 states and 1 Union Territory. Counting of votes will be taken up for 126 assembly seats in Assam, 140 in Kerala, 234 in Tamil Nadu and 30 seats in Puducherry. In West Bengal, counting of votes will be taken up for 293 seats today. The re-poll for the Falta Assembly will be held on 21st May and the counting will be held on 24th May. We have a report.
5: All arrangements have been made for today's counting and personnel have already entered the centres. Out of 294 seats, the counting of votes for 293 assembly constituencies will be held today. A three-layer security arrangement has been established at each counting centre with the deployment of district

0: Police, state police and central forces. A total of 200 companies of central forces have been deployed across the venues. Section 163 of the Bharatiya Nyaya Suraksha Sanhita has been enforced within 100 meters of the counting centers, and the commission has warned of strict action against any dereliction of duty during the process. Kollan Laha reporting from Kolkata.
1: Tamil Nadu recorded a historic and peaceful polling in all the 234 constituencies spread across all the 38 districts. Our correspondent has filed this report.
2: Today is the day to know the choice of the voters for 234 constituencies. It is also a day to find out whether the prediction of the exit polls as projected by various agencies, TV channels and individuals are true. As people are likely to gather around counting centers, state and paramilitary personnel have been posted outside the centers to strengthen security and divert traffic accordingly. The counting will begin with postal ballots and then the EVMs. With Sushil Tiwari, Joy, reporting for Akashwani from Chennai.
3: Janadesh 2026.
4: Special program on results of assembly elections in Assam, Kerala, Tamil Nadu, West Bengal and Puducherry.
3: Today, the 4th of May 2026.
4: Our correspondents on the ground will bring the latest developments for you.
3: For in-depth analysis by the experts and latest update of vote counting.
4: Tune into Akashwani Gold along with additional frequencies
3: from 8:30 a.m. onwards today.
4: Janadesh 2026.
1: Indian space startup GalaxEye has launched Mission Drishti, world's first Optosar satellite, aboard SpaceX's Falcon 9 rocket from California in United States. Weighing 190 kilogram, Mission Drishti is the largest Earth observation satellite ever built by a private Indian company. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi lauded the successful launch of Mission Drishti satellite, highlighting it as a major milestone in India's space and innovation journey. The United States and Iran appear no closer to a breakthrough as Washington pushes back on key elements of Tehran's proposed roadmap to end the conflict, even as a fragile ceasefire remains under pressure across West Asia. Iran's government spokesperson Ismail Baghai said the United States has responded to Tehran's 14-point plan aimed at ending the war, adding that the response is currently under review. U.S. President Donald Trump, speaking to Israeli media, said he had examined the proposal and described it as not acceptable. He said Iran has not yet paid a big enough price, signaling Washington's tougher stance as talks remain indirect and mediated. In IPL cricket, Gujarat Titans defeated Punjab Kings by 4 wickets at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Chasing a target of 164 runs set by Punjab Kings, Gujarat Titans scored 167 for 6 with one ball to spare. Sai Sudarshan was top scorer for Gujarat with 57 runs. Today, Mumbai Indians will face Lucknow Super Giants at Wankhede Stadium in Mumbai. The match will begin at 7:30 this evening. And that is the end of this news bulletin.
5: நேரம் 6:10.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.
7: வாழ்தல் என்பது ஒரு கலை. அது ஒரு சிலருக்கு சிறந்த கலையாக, ஆனந்த அலையாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு வாழ்க்கை என்பது புரியாத புதிராக சதிராட்டம் ஆடுகிறது. தைரியமாக நின்று ஆடுகிறவன் வெற்றி கனியை பறிக்கிறான். மற்றவனோ சமுதாய சீர்கேடுகளால் வீழ்த்தப்பட்டு சிதைக்கப்படுகிறான். ஆம், நாம் வாழ வேண்டுமா அல்லது வீழ வேண்டுமா என்பது நம் கையில் தான் இருக்கிறது. 20 வயதில் சமூகத்தில் தனியாக எதிர்கொள்ளும் பொழுது வரும் கஷ்டங்களை கண்டு கலங்கி விடுகிறோம். கஷ்டங்களை சுகமான சுமையாக கருதினால் வெற்றியின் எல்லையை தொடுதல் எளிதாக இருக்கும். அப்படி இல்லையெனில் துன்பம் மட்டுமே மிஞ்சும். ஒரு குடியானவன் பயிரை விளைவிக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு மழை பெய்தால் நன்றாக இருக்கும், பயிர்கள் நன்றாக வளரும் என்று தோன்றுகிறது. ஆனால் இயற்கையோ காற்றை அதிகமாக அனுப்புகிறது. அந்த காற்றில் பயிர்கள் அசைந்து அசைந்து பூக்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறது. உடனே இவனுக்கு கோபம் கோபமாக வருகிறது. இயற்கையை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது இயற்கை தேவதை அவன் முன் வந்து நிற்கின்றான். சரி, நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். நீயே கா

0: காற்று, நீரை, வெயிலை கட்டுப்படுத்தி உன்னுடைய பயிரை நன்றாக வளர்த்துக்கொள் என்று சொல்கிறார். உதயானவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. விதையை நடுகின்றான். விதையை நடுவதற்கு முன்பு தன்னுடைய நிலத்தை சுத்தப்படுத்துகின்றான். ஏ மழையை இப்பொழுது பெய் என்கின்றான். மழை நன்கு பெய்கிறது. சந்தோஷமாக இயற்கைக்கு நன்றி சொல்லிக் கொண்டு விதையை விதைக்கின்றான். வெயிலை இப்பொழுது நன்றாக அடி என்று சொல்கிறான். வெயிலும் நன்றாக அடிக்கிறது. விதைகள் நன்றாக முளைக்க ஆரம்பிக்கின்றன. காற்றை இப்போது நீ மிதமாக வீசு என்று சொல்கின்றான். தென்றலும் அழகாக வீசுகிறது. இப்படி அவன் சொன்னதையெல்லாம் இயற்கை செய்து கொடுக்கிறது. பயிர்கள் நன்றாக தளதள வளைந்து வளைகிறது. அவனுடைய வயலை பார்த்தாலே அனைவருக்கும் ஆசையாக இருக்கிறது. அறுவடை காலம் வந்தது. அவன் அறுவடை செய்வதற்காக வயலில் இறங்குகின்றான். ஒரு கதிரை பறிக்கின்றான். பார்த்தால் கதிர்கள் பெரிதாக இருக்கின்றன. ஆனால் உள்ளே நெர்மணிகள் இல்லை. அடுத்த பயிரை பறித்து பார்க்கிறான். அதுவும் அதே நிலையில் தான் இருக்கிறது. இப்படி தோட்டத்தில் உள்ள எல்லா பயிர்களையும் பார்க்கின்றான். பயிர்கள் நன்றாக வளர்ந்திருக்கின்றனவே ஒழிய அதில் நெர்மணிகளை காண முடியவில்லை. உனக்கு மிகவும் கோபமாக இருக்கிறது. இயற்கை என்னையே கூப்பிடுகின்றான். இயற்கை என்னையே, என்ன இது? நான் இத்தனை செய்தும் இவ்வளவு சூழ்நிலையை சாதகமான நிலையில் வைத்தும் கூட ஒரு பயிரில் கூட எனக்கு நெல்மணி கிடைக்கவில்லையே என்று புலம்புகின்றான். இயற்கை என்னை சிரித்துக் கொண்டே சொன்னதாம், கஷ்டப்படாமல் உனக்கு அனைத்தும் கிடைக்கும் பொழுது அதனுடைய பயனை முழுமையாக உன்னால் அனுபவிக்க முடியாது. எப்பொழுது தண்ணீர் பயிருக்கு அதிகமாக கிடைக்கவில்லையோ அதனுடைய வேர்கள் தண்ணீரை தேடி பல இடங்களுக்கு செல்லும். பல இடங்களுக்கு அந்த வேர்கள் செல்லும் போது அங்குள்ள சத்துக்களை எல்லாம் பெற்று கொண்டு வந்து செடிக்கு தரும். அப்பொழுது பயிர்கள் நன்றாக வளரும். அதே போலத்தான் கஷ்டங்கள் இல்லாமல் அனைத்தும் சாதகமாக நமக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கை ஒருபொழுதும் நாம் நினைத்த வெற்றியை தராது. நாம் கஷ்டங்களை படும்போது அதிலிருந்து கிடைக்கும் அனுபவங்கள் நிச்சயமாக வெற்றியை பெற்றுத்தரும். அதே போல வாழ்க்கை போட்டியில் வெற்றி பெறுவது என்பது விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுவதைப் போல எளிதானது அல்ல. கடலுக்குள் மூழ்கிவிட்டு முத்தெடுக்காமல் வந்தால் கடலுக்குள் முத்து இல்லை என்று அர்த்தமில்லை, அதற்கான முயற்சி போதவில்லை என்று அர்த்தம். இன்று இளைய சமுதாயம் இணைய பொறியில் மாட்டிய சிலந்தி பூச்சியாக இருக்கிறது. ஒரு பேனா தலை குனியும் போதெல்லாம் ஒரு சமுதாயம் தலை நிமிரம் என்பார்கள். ஆனால் இன்றோ இளைய சமுதாயம் சாலைகளில் கூட அலைபேசியை பார்த்து கொண்டே தலை குனிந்து கொண்டே நடக்கிறார்கள். இளமையான துடிப்பான இளமை காலத்தை இணைய பொறிக்குள் சிக்க விடாமல் லாபகமாக தப்பித்தால் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும். இல்லை என்றால் உன் வாழ்க்கையை இயந்திரம் கட்டுப்படுத்தும். நல்ல நட்பு, நல்ல உடல் நலம் போன்றவைகள் நம்மை வாழ வைக்கும் அச்சாணிகள். அஸ்திவாரத்தை உறுதியாக்கி வெற்றியே வசமாக்குவோம். இணையத்தில் கால விரயத்தை தவிர்ப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: நேரம் 6:15, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் புதிய காலை

0: நேரம் 6:21. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக அவளிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, சொட்டு நீர் பாசனம் என்பது குழாய்கள், தெளிப்பான்கள் மூலம் பயிர்களின் வேர்பகுதியில் நேரடியாக துளி துளியாக நீரை வழங்கும் நுண்ணீர் பாசனம்.

0: முறை. இது குறைந்த நீரில் அதிக மகசூல் பெறவும் உர மேலாண்மையை மேம்படுத்தவும் உதவுகிறது. இந்த முறையில் நீர் ஆவியாதலை தடுப்பதால் 40-50% வரை நீரை சேமிக்கலாம். பண்ணைக்குட்டை நீர்த்தேக்கம் அமைத்து மழை நீரை சேமித்து வறட்சி காலத்தில் பயன்படுத்தலாம். நிலத்தை காய்ந்த இலை, சருகு, பாலித்தீன் தாளால் நிலத்தில் மூடாக்கு இடுவதன் மூலம் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. பாசன அட்டவணைப்படி பயிரின் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம், தேவையான அளவு மட்டும் சரியான நேரத்தில் பாசனம் செய்ய வேண்டும். நெற்பயிர் சாகுபடிக்கு அதிக நீர் தேவைப்படும். குறிப்பாக வேர்விடுதல், தூர்விடும் பருவங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு நீர் தேக்க வேண்டும். நிலக்கடலை, பருத்தி, கரும்பு, வாழை பயிர்களுக்கு சொட்டு நீர் பயன்படுத்தி 75% நீரை சேமிக்கலாம். வரிசை பயிர்களுக்கு சால் பாசன முறை, மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் சொட்டு நீர் பாசன முறை சிறந்த மகசூலை கொடுக்கிறது. நீர் தேங்குதல், ஊட்டச்சத்து இழப்பு, நோய் பாதிப்பு, நீர் விரயத்தை தடுக்க பயிர்களுக்கு அதிக தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு வயலில் நீர் தேங்கும் போது மண்ணில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு தாவர வேர்கள் மூச்சு திணறி வேரழுகள் ஏற்படலாம். ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்ச முடியாமல் போகலாம். இதன் காரணமாக வளர்ச்சி குன்றுதல், வாடுதல், இலைகள் மஞ்சள் நிறமடைதல் மற்றும் தாவர இறப்புக்கு கூட வழிவகுக்கும். அதிகப்படியான நீர்ப்பாசனம், இறுக்கமான மண் அல்லது போதுமான வடிகால் அமைப்பு இல்லையெனில் மண்ணால் போதுமான அளவு நீரை வெளியேற்ற முடியாது. அப்போது நீர்த்தேக்கம் மற்றும் உப்புத்தன்மை நிகழ்கிறது. உப்புத்தன்மை தாவர வளர்ச்சியை பாதிக்கிறது. மண்ணில் அதிக அளவு உப்பு இருந்தால் தாவர வேர்களிலிருந்து நீர் வெளியேறுவதால் நீரிழப்பும் பயிர்கள் வாடுவதற்கு வழிவகுக்கிறது. அதிகப்படியான உப்பு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை தடுக்கிறது. இதனால் தாவரங்களின் வளர்ச்சி மேம்பாட்டிற்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போகிறது. உப்பு படிதல் தாவர திசுக்களை சேதப்படுத்தி உடலில் செயல்முறைகளை சீர்குலைக்கிறது. இது ஒளிச்சேர்க்கையை பாதித்து ஒட்டுமொத்த உற்பத்தி திறனையும் குறைக்கிறது. இறுதியில் உப்புத்தன்மை அழுத்தமானது வளர்ச்சி குன்றுதல், இலைகள் கருகுதல், மகசூல் குறைதல் மற்றும் தாவர இறப்பு போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. பயிர்களின் நீர் தேவை அறிந்து சரியான நேரத்தில் சரியான அளவில் நீரை பயன்படுத்துவதே சிறந்த நீர் மேலாண்மையின் அடிப்படை. பயிர்களின் உத்தேச நீர் தேவை மண் வகை, காலநிலை மற்றும் பயிர் வகையை பொறுத்து மாறுபடும். வேளாண் பயிர்களான நெல்லுக்கு 1000-1500 மில்லிமீட்டர் நீர் தேவைப்படும். கரும்புக்கு 1500-2500 மில்லிமீட்டர், வாழைக்கு 1200-1800, நிலக்கடலை உருளைக்கிழங்குக்கு 500-700, பருத்திக்கு 700-1000, சிறுதானியங்கள் சூரியகாந்தி, கம்பு, சோளம், திணைக்கு 450-650, மக்காச்சோளம் 500-800, சோயாபீன்ஸ் 450-700, பீன்ஸ் 300-500, எள் 250-300 மில்லிமீட்டர் பாசன நீர் தேவைப்படும். தமிழகத்தில் பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் மூலம் குறு சிறு விவசாயிகளுக்கு சொட்டு நீர் கருவிகள் வழங்க 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகங்களை அணுகலாம். இவ்வாறு விருதுநகர் வேளாண் அலுவலர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். விமலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பேர்லயே சொல்ற மாதிரி நுனி கருகல். அப்போ அந்த நோய் தாக்கிச்சுன்னா செடி பாதிச்ச செடியில நுனியில இருந்தே கருகிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லா பருவத்திலையும் செடியை தாக்கக்கூடியது. இப்போ செடியில் வந்து காய் இறங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா காயில் வந்து அப்படியே பழுப்பு நிறத்தில் புள்ளிகள் இருக்கும். நாளடைவில் அது வந்து வெளிர் மஞ்சள் நிறமாக மாறி அதில் பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசண வித்துக்கள். நம்ம வத்தல் எல்லாம் சண்டு வத்தல்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சண்டு வத்தல் எதனால் வருதுன்னா இந்த நோய் தாக்கத்தினால தான் அந்த சண்டு வத்தல் வருது. நம்ம மிளகாவை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? மிளகானாலே காரத்துக்காக தான் பயன்படுத்துகிறோம். இந்த நோய் தாக்கத்தினால உங்களுக்கு காரமே இருக்காது, காரம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா டைஃபினோகோனசோல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த டைஃபினோகோனசோல் மருந்தை 0.1%, அதாவது 1 லிட்டருக்கு 1 கிராம் இந்த அளவில் கலந்து தெளிக்கிறது மூலம் நம்ம செடிகளை வந்து இந்த நோய் தாக்கத்திலிருந்து கட்டுப்படுத்திடலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நோய் தான் மிக முக்கியமாக உள்ள நோய். எல்லா வைரஸ் நோய்க்குமே இதுதான் ஒரு இது. தக்காளிக்கு என்ன சொன்னனோ அதே மாதிரி தான். வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு வைரசைடு கிடையாது, வைரஸை கொல்றதுக்கு மருந்து கிடையாது. வைரஸை பரப்புகிற பூச்சை தான் நம்ம கட்டுப்படுத்தணும். அதை கட்டு

0: படுத்துறதுக்கு ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி மருந்துகளான தயோமீத்தாக்சம் அல்லது இமிடாக்ளோபிரிட். தயோமீத்தாக்சம்னா இதுக்கும் அதே அளவு தான், 4 கிராம் 10 லிட்டர் தண்ணி. இமிடாக்ளோபிரிட்னா 3 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கிறது மூலம் நம்ம பூச்சை கட்டுப்படுத்தி வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்திக்கலாம் மிளகாயில். அடுத்து வந்து கத்தரி. கத்தரியிலையும் இதே தான், நாற்றலுகள் நோய் வரும், அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லியாச்சு. அதில் வந்து மிக முக்கியமாக உள்ள ஒரு வைரஸில் அது ஃபைட்டோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம், அந்த சிறு இலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சிறு இலை நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதித்த செடிகளில் இலை எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும், கத்திரி இலை எவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் அந்த நோய் பாதிச்சதுன்னா இலைகள் வந்து சிறுசாக ரொம்ப சின்னதாக நிறைய கொத்து கொத்தாக இருக்கும். அந்த பூக்கள் எல்லாமே மலட்டுத்தன்மையாயிரும், பூ வந்து காயாக மாறாது மலடாக மாறிடும். இப்போ இதையும் ஒரு தத்துப்பூச்சி தான் பரப்பும். இப்போ இதுவும் வைரஸ் மாதிரி தான், ஃபைட்டோபிளாஸ்மான்றதும் ஒரு வைரஸ் மாதிரி தான். இதுவும் இதையும் கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது, ஃபைட்டோபிளாஸ்மிசைட் கிடையாது. அப்போ நம்ம அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதை பரப்புகிற பூச்சை தான் கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தி நம்ம அந்த நோயை கட்டுப்படுத்திடலாம். சரியா, அதாவது ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி மருந்துகளான தயோமீத்தாக்சம் அல்லது இமிடாக்ளோபிரிட் தெளித்து அந்த பூச்சை கட்டுப்படுத்தலாம். பாதித்த செடிகளை கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் ரொம்ப தீவிரமாக பாதிச்சு இந்த செடியிலேருந்து நமக்கு மகசூல் வராது அப்படின்லாம் தெரிஞ்சிட்டுனா, தயவுதாட்சணி இல்லாமல் அந்த செடியை அப்புறப்படுத்தி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு மற்ற செடிகளுக்கு பரவாமல் இருக்கும். ஏன்னா இதுதான் ஒரு ஆதாரம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்துட்டு சோர்ஸ் மாதிரி இருந்து இதுலேருந்து தான் எல்லா செடிக்கும் பரவும். அப்போ பாதித்த செடியை அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு நோயை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப எளிது. இப்போ நம்ம தக்காளி பார்த்துட்டோம், கத்திரி பார்த்தாச்சு, மிளகாய் பார்த்தாச்சு. அடுத்து வெண்டை. வெண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நோய் தான் ரொம்ப முக்கியமாக உள்ள நோய். ஒன்று வந்து சாம்பல் நோய். இந்த சாம்பல் நோய் தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, பாதித்த இலைகளில் பவுட்ரு பூசின மாதிரி அப்படியே இலை மேலே அப்படியே பூசணம் பூத்து போய் இருக்கும். முதல்ல மேற்பரப்பில் இருக்கும், ரொம்ப நோய் தீவிரமாக இருந்துச்சுன்னா இப்போ எல்லா பாகத்துலேயுமே அந்த பூசண வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இலையால் ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது, மகசூல் இழப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பொதுவாக சாம்பல் நோய்க்கு சல்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள் சல்ஃபர் அதே கேட்கும், அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்பன் டசிம் மருந்தே 1 லிட்டருக்கு 1 கிராம் தளவில் தெளித்து இந்த நோயை சுலபமாக கட்டுப்படுத்திடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்டையிலையும் ஒரு வைரஸ் நோய், மிக மிக முக்கியமாக உள்ள ஒரு வைரஸ் நோய். வெண்டை இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக ஆயிரும், அதாவது வெண்டை நரம்பு தேமல் நோய். பாதித்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வலை பின்ன மாதிரி அப்படியே பச்சையாகவே இருக்காது, மஞ்சள் கலரில் ஆயிரும். அப்புறம் அந்த செடியில் உற்பத்தி ஆகிற காயும் அப்படியே மஞ்சள் ஆயிரும்,
1: தரம் குறைவாக
0: தரம் குறைஞ்சி போயிடும். இந்த வைரஸை பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈக்கள் தான் இந்த வைரஸை ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரப்பும்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க, காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு 1-8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மீனாட்சி பிரமாதம்.
5: என்ன சொல்றேன்,
3: காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
3: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: நேரம் 6:30, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை கேட்க காத்திருக்கிறோம். முதல் பாடல்

0: நேரம் 6:43, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது பக்தி மாலை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேயர்களே, இன்று காலை 9:05 இருந்து பிற்பகல் 1:45 வரை மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல்கள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 6:44:35 ஆயிற்றுக நேரத்தில் நேர்கள் கேட்டிணைந்திருப்பது ஆகாஷ்வாணியோடு. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை ஜலாக இணைந்திருங்கள் காற்றலையோடு.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை

0: மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும் உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்ட

0: மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சியம்மன் முன்னீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: என்ன குமார், ஒரே
2: வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்பரி செய்யப்படுகிறது.
3: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: தெர்மல் வாட்டர் பொல்யூஷன், வெப்ப நீர் மாசு, நம்ம காற்று மாசு, நீர் மாசு, இதெல்லாம் பற்றி பெரிய வகையில் விவாதித்தாலும் இந்த வெப்ப நீர் மாசை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது இல்லை. வெப்ப நீர் மாசு அப்படிங்கிறது நம்மள பலருக்கு ஒரு புதிய விஷயமாகவே இருக்கலாம். ஆனால் இதனால் சூழியல் அடையக்கூடிய பாதிப்பை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இதனுடைய ஆபத்து புரியும். ஆலைகளில் குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுற நீர், உதாரணத்திற்கு இப்போ இரும்பு சூடாக்கப்படுது அப்படின்னா நீரை கொண்டு அது குளிர்விக்கப்படும். அப்படி குளிர்விக்கப்படும் போது அந்த நீரின் வெப்பநிலை குறைந்தபட்சம் 1 டிகிரியிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை கூடுது. அவ்வாறு கூடிய வெப்பநிலையில் அந்த நீர் அருகே உள்ள நீர்நிலையில் கலக்கவிடப்படுகிறது. ஆற்றிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய குளத்திலேயோ கலக்கவிடப்படுகிறது. அதனால் நீர்நிலைகளின் சராசரி வெப்பநிலை உயர்கிறது. இது சிக்கலான பல விளைவுகளை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். நீர்நிலையின் வெப்பம் அங்கு வாழும் உயிரினங்கள் ஜீரணத்தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துது.

0: குறிப்பா மீனினங்கள். இதனால அந்த மீனினங்களுடைய உணவு தேவை அதிகரிக்குது. இது அவை அழிவதற்கு வழிவகுக்குதுன்னே சொல்லலாம். அதிகரிச்ச வெப்பநிலையில அந்த நீர்நிலையுடைய 1 டிகிரி அல்லது 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்த அந்த வெப்பநிலையில் பிற நீர்வாழ் உயிரினங்கள் அழிய ஆல்காக்கள் மட்டும் வளர முடியும். ஆல்கா நுண்ணுயிர்கள் பெருகி அந்நீர்நிலை மாசடைய தொடங்கும். இதை ஹைப்பர் யூட்ரோபிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆக்சிஜன் இதனால குறைஞ்சு போகும். ஆக்சிஜன் குறையிறதுனால அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நீர் மாசடைஞ்சி ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரிக்கிறத பிஓடி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், சிஓடி கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஓடி அதிகமாயிருக்கிறது அப்படிங்கிறது நீர் மாசடைஞ்ச நிலையை குறிக்கிறது. இந்த பிஓடி சிஓடி அப்படிங்கிறது நீரில் இருக்கக்கூடிய மாசை நொதுக்கி வைக்கிறதுக்கு நுண்ணுயிர்களுக்கு தேவைப்படுகிற ஆக்சிஜனும், நுண்ணுயிர்கள் அல்லாது வேதிவினை மூலமாக மாசுகளை நொதுக்க செய்வதற்கு தேவையான ஆக்சிஜனின் அளவும் ஆகும். இந்த ரெண்டுடைய அளவும் டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா ஆக்சிஜன் நீர்நிலையில் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், மாசு அதிகமாயிருக்குது அப்படின்னு அர்த்தம். அவ்வாறு நொதிக்க செய்வதற்கு வேதிவினைக்கும் நுண்ணுயிர்களுக்கும் ஆற்றலாகிய ஆக்சிஜன் தேவை. ஆனால் ஆக்சிஜன் குறைகிறதுனால அவற்றுக்கான டிமாண்ட் அதிகரித்து பிஓடி சிஓடி ரெண்டுமே அதிகரிக்குது. பெரிய பெரிய ஆலைகள் என்று இல்லை, சிறு சிறு தொழிற்சாலைகள் பட்டறைகள் கூட இவ்வகை மாசினை ஏற்படுத்தி சூழலுக்கு கேடு விளைவிக்கின்றன. இதை உணர்ந்து செயல்பட வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் தான் கேட்க காத்திருக்கிற முதல் பாடலாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

நேரம் 7:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கு. அடுத்த பாடல் ராமகிருஷ்ணா திரைப்படத்திற்காக.

0: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேரம் 7:12 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: நேரம் 7:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தமிழில் செய்திகள்.
1: மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கம், அசாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அசாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி பாராமதி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் ராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக்கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280 மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,5,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர், இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3 மாணவனான இஷாங் சிங் கடந்த ஏப்ரல் 30 இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9:50 நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்ப

0: குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 600,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று முதல் அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது. நாம் இன்று மணக்குடி கீழிருப்பு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரரை நாம் வழிபட இருக்கிறோம். இந்த திருக்கோவில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் மணக்குடி கிராமத்தில் கீழிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. மயிலாடுதுறை பூம்புகார் சாலையிலே 4 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. சோழ மன்னர்களால் 12 நூற்றாண்டில் கட்டப்பெற்ற ஆலயம். தில்லையில் நடராஜருக்கும் அம்பாளுக்கும் இடையே நடந்த நடன போட்டியில் இறைவன் ஊர்துவ தாண்டவம் ஆடிட அம்பாள் நாணத்தினால் வெட்கி நின்றாள். தோல்வியுற்ற அம்பாள் கோபமுற்று இந்த கீழ் இருப்பு வந்து காவிரி கரையில் சிவனை நோக்கி தவத்திலே ஈடுபட்டாள். சிவபெருமான் முக்கல விநாயகரோடு காட்சி தந்து இங்கேயே இருந்து தேவிக்கு அருள்.

0: பாலித்தார். இங்கேயே கோவிலும் கொண்டார். இறைவன் சிதம்பரேஸ்வரர் என்றும் இறைவி சிவகாமி என்றும் திருப்பெயர் கொண்டார்கள். இங்கு ஒரு குதிரை வியாபாரி குதிரை வியாபாரம் செய்ய வந்தார். அவருக்கு வியாபாரத்தில் நாட்டம் குறைந்து துறவியானார். இந்த கோவிலிலேயே இறை தொண்டு செய்து வாழ்ந்தார். மழைக்காலத்திலே ஒரு நாள் மிளகு வியாபாரிகள் சிலர் வண்டியில் மிளகு மூட்டையோடு இந்த கோவிலில் ஒதுங்கினர். அப்போது குதிரை வியாபாரியாகிய துறவி பிரசாதம் தயாரிக்க சிறிது மிளகு கேட்டார். மிளகு வியாபாரிகள் அவை கடுகு என பொய் கூறினர். மழை நின்றதும் மூட்டைகளோடு சந்தைக்கு சென்று பார்க்கையில் மிளகெல்லாம் கடுகாகியிருந்தன. உடனே தம் தவறு உணர்ந்து இந்த கோவிலுக்கு திரும்ப வந்து துறவியிடமும் சிதம்பரேஸ்வரரிடமும் மன்னிப்பு வேண்டினர். கடுகு மூடைகள் மீண்டும் மிளகு மூடைகள் ஆகின. இதனால் அத்துறவி மிளகு சித்தர் எனப்பெற்றார். வியாபாரிகள் இங்கு வந்து வழிபட்டால் வியாபாரம் நல்ல முறையில் நடந்திடும் என்பது இங்கு நம்பிக்கை. இந்த கோவில் கிபி 12 நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பெற்றது. தற்போது ஆலயம் கொஞ்சம் சிதிலமடைந்துள்ளது. நாயக்க மன்னர்களும் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார்கள். சோழ மன்னர்கள் செய்த தானங்கள் பற்றி ஆலய கல்வாட்டுகள் நமக்கு கூறுகின்றன. கருவறையில் சிதம்பரேஸ்வரர் லிங்கத் திருமேனியராய் உள்ளார். அவர் எதிரே நந்தியம் பெருமான் உள்ளார். பிரகாரத்திலே ஜடாமகுடத்துடன் காதுகளில் மகர குண்டலங்களோடு விநாயகர் உள்ளார். அவர் அருகில் சிவகாமி அம்பாள் சன்னதி உள்ளது. பின் இரு கரங்களில் அக்ஷரமாலை தாமரை மலர் ஏந்தியிருக்க முன்னிரு கரங்கள் அபயவரத ஹஸ்தங்களாக கொண்டு அம்பாள் நமக்கு காட்சி தருகிறாள். சிவபெருமானை வியாழக்கிழமைகளில் 12 முறை வலம் வந்து வழிபட்டால் பிள்ளைப்பேறு கிட்டிடுமாம். நந்திக்கு வெள்ளைப்பூ சாற்றி வழிபட்டால் வியாபார தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். விநாயகருக்கு புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டால் நினைத்தவை நிறைவேறிடும். குடும்ப ஒற்றுமை தொழில் மேன்மைக்கும் சகல தோஷங்களும் நிவர்த்திக்காகவும் இங்கு வேண்டுகிறார்கள். மகாலட்சுமி தேவியரோடு சுப்பிரமணியர் போன்ற சன்னதிகளும் உண்டு. மகாசிவராத்திரி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை காலை மூலவர் மீது தன் கிரணங்கள் கொண்டு பூஜிப்பது இங்கு தனிச்சிறப்பு. சகல தோஷங்கள் போக்கும் மணக்குடி கீழிருப்பு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்திற்காக.

நேரம் 7:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் திரை

நேரம் 7:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது திரை இசை கானங்களாக பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

நேரம் 7:56. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திரை இசை பாடல்களாக நிறைவான பாடல் 7G Rainbow Colony திரைப்படத்திற்காக.

நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது திரை இசை பாடல்களாக பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மேற்குவங்கம், அசாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் ECI நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை கானம். முதல் பாடலாக நாம் கேட்கவிருப்பது கடல் திரைப்படத்திற்காக.

8 மணி 19 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரைகானம் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்தில்.

0: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 8:15. மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். அன்பின் அடையாளம், அன்புடன் உங்களுக்காக. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீர்கள் கேட்டிணைந்திருப்பது திரை கானம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண், அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: 8:36 நம்மிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது திரைக்கானம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று

0: தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன, இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ. 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோடய கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது திரைக்கானம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னேஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைகட்டு, காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1427 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள், வேலூரில் உள்ள தந்தை பெரியார் பொறியியல் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் கண்காணிப்பு கேமராக்களுடன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரும் தேர்தல் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் முகவர்கள், காவலர்கள் அனைவரும் காலை 5:30 மணியிலிருந்து சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணுவதற்காக சுமார் 300 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 7 மணி அளவில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையிலும் சீல் திறக்கப்பட்டது. தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு நலன் கருதி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஆம்புலன்ஸ் வசதியும் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: தேனி மாவட்டத்திலும் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை கொடுவிலார்பட்டியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 81.52% வாக்குகள் பதிவாகின. இதில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் பணியாளர்களால் எண்ணப்பட்டு வருகிறது. இதற்காக மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், நுண்பார்வையாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குகள் எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தலா 14 மேஜைகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும், 5 மேஜைகள் தபால் வாக்குகளுக்கும், 4 மேஜைகள் மின்னணு தபால் வாக்குகளுக்கும் என 23 மேஜைகள் ஒதுக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 3 தொகுதிகள் 25 சுற்றுகளாகவும், பெரியகுளம் தனி தொகுதியில் மற்றும் 26 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளது.

0: தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கிடையே வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக தபால் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. செஞ்சி, மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் வானூர் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி விழுப்புரத்தில் துவங்கியுள்ளன. தொடர்ந்து அமைதியான முறையில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட்டு வருகின்றன. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படுகின்றன. இப்பணிகளை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்று முன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. அசாமில் பிஜேபி ஒரு தொகுதியிலும் கேரளாவில் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இத்துடன் தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இதோ.
1: இன்றைக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நாம் இந்த அரங்கத்தில் ஆகாஷ்வாணி சென்னை செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விவாத அரங்கில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னுடன் திரு சமூக ஆர்வலர் திரு உமாபதி அவர்களும், பத்திரிகையாளர் துரை கருணாநிதி அவர்களும், பாமகவின் மாநில இலக்கிய அணித் தலைவர் டாக்டர் வேலாயுதம் அவர்களும், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்களும் இங்கே இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாம் வந்து இன்றைக்கு முதல் அமர்வில் இந்த ஒரு பல செய்திகளை எடுத்து பேச வேண்டியிருக்கிறோம். மிக முக்கியமாக இன்றைப்பு இப்போது வரை வந்திருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்களை பற்றி படிப்படியாக நாம் புரிந்து கொள்ள தொடங்குவோம். முதல் திரு உமாபதி அவரிடமிருந்தே நான் இந்த விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
2: சொல்லுங்கள் சார்.
1: குறிப்பாக இந்த முதல் நிலை என்பது இப்போது ஒரு தபால் வாக்குகளும் மற்றும் ஒரு இன்னொரு பகுதி மேஜையில் வந்து இந்த முதல் சுற்று வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இது வந்து என்ன விதமான ஒரு போக்கை வந்து உங்கள் மனசில் ஏற்படுத்துகிறது, என்ன விதமான ஒரு பார்வையை ஏற்படுத்துகிறதுன்னு நினைக்கிறீங்க சார்?
2: இல்லை சார், இதில் ஒன்று இப்போ இந்த நிலையில் ஒரு ட்ரெண்டு நம்ம சொல்ல முடியல. போக போக ஒரு 8-9 ரவுண்டு போன பிறகு தான் ஓரளவுக்கு அது செட்டில் ஆகும். தபால் ஓட்டும் இதுவும் சேர்த்து எண்ணும்போது ஒரு குழப்ப நிலை தான் இருக்கும், ஒரு பகுதி பகுதியாக எண்ணி வரும்போது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம இந்த ட்ரெண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் டு நெக் போகிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத விதமாக அதிமுகவை விட தாவேக்கா சில தொகுதிகளில் முன்னிலை அப்படின்னு போடுறாங்க. இது முன்னிலைன்னு எடுத்துக்கலாமா இல்லையான்னு தெரில. நம்ம ரொம்ப அனுபவம் மிக்க பத்திரிகையாளர் துரை கருணா இருக்கிறாரு. நம்மளும் இதை நிறைய தேர்தலில் பார்த்துருக்கோம். இது ஒரு இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு நேரமா இது, இது சரியான ஒரு தருணமா, இது எந்த ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம கண்காணிச்சுன்னு இருக்கலாம் சார்.
1: திரு ரஜினி சார், நீங்கள் தான் வந்து திமுகவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர். உங்கள் பார்வையில் நீங்கள் இது வந்து மக்கள் வந்து உங்களுக்கு சார்பாக இன்றைக்கு வந்து படிப்படியாக வாக்களித்து வருவதாக உங்களுக்கு தோணுகிறதா இந்த இனிஷியல்?

0: லான ஸ்டேஜஸில் எப்படி உங்கள் பார்வை இருக்குது?
1: இல்லை, பொதுவாக விமர்சனத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாமல் நாங்கள் சாதனைகளை வைத்து மேற்கொண்ட தேர்தல் இது. நாங்கள் என்ன சாதிச்சிருக்கோமோ, திமுக என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுடைய தீர்ப்பை இன்றைக்கு முழுமையாக திமுகவுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த நம்பர்ஸ் வந்து ஃபைனல் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா அந்த இவிஎம் ஸ்டார்ட் ஆனால் தான் தெரியும். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் தாவேக்கா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதிமுகவிட தாவேக்கா முன்னிலை வைக்கிற இது கம்ப்ளீட்டாக அதிமுகவோட ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டுமோ அதை செயல்பட தவறி இருக்கிறது அதிமுக. இது அதனால தான் இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தாலும் தெரியும், இந்த நம்பர்ஸில் முன்னிலையில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான். இது வந்து மாறும், ஏன்னா இன்னொரு 10-11 மணிக்கு
2: இந்த நிலையில் வந்து அதிமுக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா என்ன?
1: இல்லை, ஃபெயிலியர்னு சொல்ல நீங்கள் கேட்ட கேள்வி தாவேக்கா விட முன்னிலை வைக்கிறதுக்கான காரணம், அவர்கள் ஒரு இது ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டு இருந்தால் இது அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பதை என்னுடைய ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு வாக்களித்தவர்கள் ஏறக்குறைய பெண்களுடைய ஓட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2,91,000, அதாவது 2,91,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. திருநர் வந்து 7,600 திருநங்கர், இது மொத்தம் வந்து 5,73,00,000 வாக்காளர்கள் இங்கே இருக்கிறாங்க.
2: இல்லை, ஆரம்ப ட்ரெண்டு கூட ஆரம்ப கட்டத்தில் இப்போ வந்த ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல டிஎம்கே அலைன்ஸுக்கு, அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள்.
1: இல்லை, இருக்கு
2: தாவேக்கா 12 அது 7 போது அந்த அலைன்ஸு கொஞ்சம் அப்படியே ஆஃப்டர் போஸ்ட் போல் எலெக்ஷனில் சீனரியோ மாறுற மாதிரி தான் இப்போ இருக்குது நிலமை.
1: இல்லை, அதுதான் எப்பயுமே வந்து இப்போ அதாவது சென்ற தேர்தலில் பார்க்குறப்ப ஈஸியாக கணிச்சிடலான்னு சொல்லுவாங்க, பட் இந்த தேர்தல் கொஞ்சம் ஒரு மாற்றமான தேர்தல் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 2 மணி வரையும் இழுக்கும் போல, ஆக்சுவலாக எல்லா ரவுண்டும் முடிந்த பிறகு தான் ஒரு கார்னர் ஃபைட் இருக்கும் எல்லா தொகுதியிலும். ஒரு கார்னர் ஃபைட்டில் ஒரு சில தொகுதிகள் 1,000 ஓட்டு 100-200 ஓட்டில் கூட வேட்பாளர்கள் ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிலை தான் இருக்குது. இது வந்து இது கிடையாது, பட் இதுலேயும் திமுக முன்னிலை வகிக்கிறது என்பதை உள்ளபடியாக இப்போ இது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு.
0: ஐயா வேளாதேன் சார், நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் இப்போ இனிஷியலாக வந்து இந்த மாதிரியான ஒரு படிப்படியாக மீன் முழுசாக ஒரு போக்கு இன்னும் தெரியலை, ஆனால் வந்து உங்களுடைய பார்வையிலேருந்து இப்போ நீங்கள் வந்து ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு இது என்ன, ஒரு ஸ்லோவான ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாமா? உங்களுடைய ஒரு முயற்சி அல்லது உங்களுடைய ஒரு தேர்தல் வெற்றியினுடைய ஒரு ஆரம்பத்தை வந்து மெதுவாக இப்போ இந்த எண்ணிக்கையை காட்டுகிறதா எடுத்துக்கொள்ளலாமா சார்?
3: ஆமாம், இது வந்து முதல் கட்டம் தபால் வாக்குகளும், அடுத்தது முதல் கட்டில் நகரப்பகுதியில் தான் இது இப்போதைக்கு வெளியே வர தொடங்கியிருக்கிறது. அதிமுகவோ இல்லை கூட்டணியில் இருக்கிறவர்களோ பெரும்பாலும்
2: கிராம அலைன்ஸுக்கே பேசலாம்.
3: அதான் அதிமுக தான் சொல்கிறேன், அதிமுக எங்களுடைய கூட்டணி தான். அதிமுக பாமக கூட்டணி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பலம் கிராமப்புறங்களில், அதனால் அங்கே கிராமப்புறங்களினுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னும் தொடங்கப்படவே இருக்கே இருக்காது. அதனால் அங்கே வரும்போது தான் எங்கள் கூட்டணியினுடைய எழுச்சி பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவே கிராமங்கள் வாழ்கிறது, தமிழ்நாடும் கிராமங்களில் வாழ்கிறது, மக்களாட்சியும் கிராமங்களில் தான் வாழ்கிறது. அதனால் நீங்கள் அதிமுகனுடைய கூட்டணியினுடைய வெற்றி, பாமகனுடைய கூட்டணி வெற்றிலாம் வந்து எனக்கு கிடைத்த தகவல் படி பாமகவே 3 தொகுதியில் இப்போ நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம். இந்த அங்கங்கே கலத்தில் எங்களுடைய கட்சிக்காரங்க சொன்ன தகவல் படி, அதனால் அங்கங்கே இருந்தது இங்கே ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம்.
2: அதில் அதிமுக ப்ளஸில் அது இருக்குது, பாமகவும்
3: இருக்குது இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இன்னும் போக போக எங்களுக்கு வந்து இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி நாங்கள் வந்து கண்டிப்பாக இலக்கு அடைவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
0: இதில் மூத்த முக்கியமான
2: சார்
0: துணைக்கர்ணா சார், இப்போ இந்த பார்வை வந்து இது இனிஷியல் நீங்கள் பல தேர்தலில் பார்த்தவர். ஆக்சுவலாக இந்த பார்வை பார்க்கும்போது இந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய வாக்குகள் படிப்படியாக இது வந்து ஒரு ஒரு ஒரு பிரிந்து விழுந்து
2: இண்டிகேஷன் என்ன சார்,
0: பிரிந்து இருக்கிறதா இல்லை வந்து எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க?
4: இல்லை, நிச்சயமாக இப்போ தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டு வருகிறது. இந்த தபால் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 400,000 மேற்பட்ட தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. இதில் வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலைன்னு போட்டிருக்காங்க. என்னென்னா தபால் வாக்குகள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், பணியாற்றுவர்களில் பெரும்பாலோர்
2: சார் ஈக்குவலாக தாவேக்காவும் அந்த 13 வருது பாருங்கள்.
4: இல்லை, இது ஒரு பெரிய மாற்றம் தான். இதுவரையிலுமான தேர்தல்கள், இதுவரையிலும் 1952 நம்ம பார்க்குற அந்த 16 தேர்தல்களை விடவும் இந்த 17வது தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு இருமுனை போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இருமுனை போட்டி தான். நீங்கள் 1950

0: 1952-1957 காலகட்டத்தில் காங்கிரஸே ஏகபோகமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 67 திராவிட கட்சி பெறுறீங்க. அண்ணா தலைமையில் 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 71 திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சரானதுக்கு பிறகு, 72 பிறகு பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தது. இப்போ அந்த நிலைப்பாடு இந்த 2026 மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இது மாதிரி ஒரு மூன்றாவது சக்தி என்று களத்திற்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், மறுமலர்ச்சி திமுக ஆகட்டும், மற்ற கூட்டணி கட்சிகள், அந்த மூன்றாவது அணி என்பது ஒருபோதும் தமிழகத்தில் எடுபடவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் தாவேக்கா என்கிற புதிய சக்தியை விஜய் கொண்டு வந்ததற்கு பிறகு அது ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இந்த 2026 தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது, ஒரு ஒரு புள்ளி, ஒரு தொடக்க புள்ளி தான். இப்போ இன்றைக்கு இந்த பதிவான வாக்குகளில் திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு அடுத்த நிலையில் தாவேக்கா, மூன்றாவது இடத்தில் அதிமுக அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான வருவே தான் இருக்குது. அப்போ மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களோ அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இது மூலமாக கிடைக்குது. ஆனால் நம்ம இவிஎம் மிஷினை எடுத்து உண்மையிலே மக்கள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 4,80,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இவர்களுடைய வாக்கு என்பது எங்கு போய் சேர்ந்திருக்கிறது, தாவேக்கா யாருடைய வாக்குகளை சேதப்படுத்தியிருக்கிறார், பிரித்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 முன்னாடியே களப்பணி தீவிரமாக இறங்கிய ஆட்கள் இருக்கிறாங்க, மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது, நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பர்செப்ஷன், அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போடு 7வது முறையாகவும் நாங்கள் வருவோம் அப்படின்னு. ஏற்கனவே கடந்த நான் சொன்ன மாதிரி 8-9 முன்னாடியே வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு சொல்லி ஓர்டிங்ஸ் போட்டு 200+ களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற 50-52 துறைகளில் பணியாற்றுகிற அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்குமே களத்திற்கு வந்து போராட்ட நிலையில் இருக்கிறதுனால இந்த அரசுக்கு எதிரான மனப்போக்கு மக்களிடம் இருக்கிறது. எனவே மீண்டும் ஆல்டர்னேட்டிவ்னா அதிமுக தான். அப்போ எங்களுடைய பிரச்சாரம் என்பது புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை, இதனுடைய செல்வாக்கு என்பது அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களுடைய ஆதரவு என்பது எங்களுடைய கூட்டணி பலம். எனவே மீண்டும் நாங்கள் இவங்க 8வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறார். இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஆதரவளியுங்கள் அப்படின்னு தாவேக்கா விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார். நானும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நல்லாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தாவேக்காவுக்கு ஒரு கணிசமான வாக்குகளை கொடுத்து கணிசமான இடங்களை பெறுகிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்தால் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் பார்க்குற போது கிட்டத்தட்ட ஒரு 18-20%, 20% தாண்டியும் கூட வரலாம். அது எத்தனை சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பாங்க, எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம காலங்கமெல்லாம் கிட்டத்தட்ட அந்த 50-60 ஆண்டுகளாக திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்த அந்த நிலை மாறுவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. கணிசமான இடங்களை அவங்க பெறுவதற்கு தேவையான
1: திராவிட இயக்க ஆய்வாளரும்
2: சரி இடங்களாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா?
0: இல்லை இல்லை, அதுதான் நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாங்கலாம்.
1: திராவிட இயக்க ஆய்வாளராக நீங்கள் 1977 தேர்தலில் ஞாபகம் வச்சுருப்பீங்க சார்.
0: நிச்சயமாக
1: அன்னைக்கு வந்து அதிமுக வந்து அன்னைக்கு வந்து 30% வாக்குகள், 31% வாக்கு வாங்கி நீங்கள் ஆட்சியை பிடித்தார் திரு எம்ஜிஆர் அவர்களை. அதே மாதிரியான ஒரு 4 போட்டி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கதான் நினைக்கிறீங்களா?
0: இல்லை இல்லை, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 1972 தொடங்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த மக்கள் செல்வாக்கு, அவருக்கான அந்த தனித்த ஆதரவு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆதரவு, ஒரு தன்னெழுச்சியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்தது. அதனால தான் 73 அவர் சந்தித்த முதல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் மத்திய ஆட்சி கட்சி, திராவிட முன்னேற்றக் கழக மாநில ஆட்சி கட்சி, மிகப்பெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த மூன்று பேரும் அரசியல் சக்திகளை, அந்த வேட்பாளர்கள் எல்லாமே பிரபலமானவர்கள். ஆனால் ஒரு புதிய வேட்பாளர் ஒரு புதிய சின்னத்தோடு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில், பதிவான 5,42,000 வாக்குகள், 2,60,000 வாக்குகள் ரெட்டலிக்கு கிடைச்சது. அது ஒரு மகத்தான வெற்றியாக தான் இருந்தது. அதனுடைய நீட்சியாக 74 புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 77, 80, 84 ஒரு 3 தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய அளவிற்கானது இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு எம்ஜிஆர் வந்து 1953 வந்துட்டு ஒரு 19-20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பங்கேற்கிறார். 57, 62, 67, 71 தேர்தல் வெற்றிக்கு அவர் காரணகர்த்தாவாக இருக்கிறார், அவருடைய பங்களிப்பு இருக்கிறது.

0: அந்த அதனுடைய நீட்சியாக கட்சி தொடங்குகிற பொழுது பொது வெளிகளில் 1963-62 காலகட்டத்திலேயே அவர் எம்எல்சியாக இருக்கார். 67 எம்எல்ஏ, 71 எம்எல்ஏ. அப்போ ஒரு அரசியல் புரிதலோடு அவருடைய பயணம் வந்தது. அதோட திரு விஜயனுடைய இந்த செல்வாக்கை ஒப்பிட முடியாதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு மாற்றத்தை
1: ஒப்பிட முடியாதுங்க சார். பட் திராவிட இயக்கத்தினுடைய பார்த்தீங்கன்னா
2: ஒரு இந்த முன்னிலை நிலவரங்களை மட்டும் சொல்லிடுறேன். தேர்தல் ஆணையத்திலேருந்து இந்த முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் சுப்பிரமணியம் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை, அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவைத் தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை. திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. அரியலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஆற்காடு சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் முன்னிலை. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் ஜெயக்குமார் முன்னிலை. காட்பாடி தொகுதியில் திமுக திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அங்கே அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை. விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஸ்ரீபெரும்புதூர் தாவேக்கா வேட்பாளர் தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை. திருச்சி கிழக்கில் தாவேக்கா தலைவர் திரு விஜய் முன்னிலை. ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. விருதாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை. ரெண்டு முக்கியமான செய்திகளை நம்ம இதில் பார்க்குறோம் சார். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் முன்னிலை, பிரேமலதா அவர்களும் இந்த இடத்துல முன்னிலை வகிக்கிறார். அப்போ நீங்கள் வந்து வழக்கமாக நாம் பார்க்கக்கூடிய நபர்களாக இல்லாதவர்களும் இந்த முறை வந்து பல இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். நீங்கள் வந்து திமுக தரப்புலேருந்து இதை எப்படி கவனிக்கிறீங்க? மீன் இது ஆரம்பக்கட்ட நிலை தான், பட் ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு ட்ரெண்டு, வேறு விதமான ட்ரெண்டு ஒன்று பார்க்குறோமோ? கூட்டணி கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வாக்குகளை வந்து பெற்று கொண்டு முன்னாடி வருகிறார்கள் என்று பார்க்குறீங்களா சார்?
3: இல்லை சார், இது ஒரு கட்சின்றதை பார்க்குறது இதை விட ஒரு சினிமா பிரபலத்தின் மூலியமாக இது அரசியலுக்கு வருபவர்களுக்கு முதல் தேர்தலிலே வாக்குகள் அவர் நிற்கக்கூடிய இது தொகுதியில் வெல்றது வந்து இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிரஞ்சீவி செக்யூர்டு 16.8% ஓட்டு அவரோட ஃபஸ்ட்டு தேர்தலில். விஜயகாந்த் அவர்கள் சுயேட்சையாக நிற்கிறப்போ கூட 8.6% வாங்கினார் அவருடைய முதல் தேர்தலில். அப்படி பார்க்குறப்போ சினிமா பிரபலத்தோடு வருகிற போது அவர்களுக்கு பெருசாக வந்து பப்ளிசிட்டி தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டு தான் வராங்க சினிமா, அதாவது சினிமாவிலேருந்து, அதாவது இதை நோக்கி வராங்க. அவர்களை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்ம வந்து குமுலேட்டிவாக பார்த்தா தான் தெரியும். அவர் ஒரு தொகுதியில் முன்னிலை என்பது ஒரு சினிமா பிரபலத்தால் விழுகிற வாக்குகளை தவிர்த்து அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்து, அதாவது மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சுருக்காரா, மக்களுக்கு ஏதாவது பணிகள் செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்த்து விழுந்த வாக்குகள் கிடையாது. நம்ம பார்த்தோம், சினிமாவுக்கு போனால் சினிமாவில் பார்த்தோம், சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருக்கு விழுற வாக்குகளாக தான் நான் பார்க்குறேன் இந்த நேரத்தில். அதே மாதிரி அக்கா பிரேமலதா அவர்கள்
1: அதில் ஒரு அதிருப்தி தெரியலையா உங்களுக்கு?
3: இல்லை, அதிருப்தி என்பதை விட அதுதான் நான் சொன்னேன், அதிருப்தின்னு எனக்கு எதுவும் தெரியல இதில். ஆட்சியின் மீதான அதிருப்தி என்று நம்ம இதில் பார்க்க முடியாது. ஒரு சினிமா பிரபலத்தின் மூலியமாக அவருக்கு விழுந்த வாக்குகளாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அக்கா பிரேமலதா அவர்கள் இந்த தேர்தலில் போட்டிட்டார்.
1: இல்லை இல்லை, டோட்டலாக இல்லை, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதிருப்தி ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கிறாங்கன்றது.
3: இல்லை, தபால் வாக்குகளை
1: பார்த்து இல்லை, ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க.
3: இல்லை எண்ணிக்கை
1: ரவுண்டு தான்
3: என்னது? இல்லை இல்லை இல்லை, இன்னும் முதல் ரவுண்டு ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து தபால் வாக்குகளுடைய முடிவுகள் தான், தபால் வாக்குகள் தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து நம்ம இவிஎம்மோட
1: சேர்ந்து போயிட்டுருக்கான்.
3: இல்லை, இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன்.
2: நீங்கள் செக் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக.
3: அதனால் அவர் அந்த வாக்குகளை நாம் வந்து முழுமையாக எண்ணுகிற போது தான் அதான் சொன்னேன், க்ளோஸ் ஃபைட்டு இருக்கும் எல்லா தொகுதியில். சில தொகுதிகளில் க்ளோஸ் ஃபைட்டு இருக்கும், ஒரு 100 ஓட்டில் ஜெயிக்கலாம். போன முறை டி நகர் இதெல்லாம் 173 ஓட்டில் வந்து வந்து திமுக ஜெயிச்சுது. அதே மாதிரி நிறைய தொகுதிகள்லாம் வந்து சொற்ப வாக்குகள் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த முறையும் ஒரு சில, அதாவது ஒரு 100-200 ஓட்டுகள் கூட ஒரு 20 தொகுதிகளில் ப்ளே பண்ணலான்றது என்னோட ஒரு அசம்ஷனாக பார்க்குறேன். ஸோ அதனால் நம்ம இறுதி ரவுண்ட் வரையும் வந்து வெயிட் பண்ணால் தான். நீங்கள் இவிஎம் மிஷின் ஸ்டார்ட் பண்ணோடனே விஜய் வந்து பின்தங்கி கூட இருப்பார். நீங்கள் தபால் ஓட்டை பார்த்து நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. அதனால் இந்த தேர்தல் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை தருது.
1: நான் துரை கர்ணா சார்கிட்ட தான் கேட்க வந்தேன். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. அந்த யங்ஸ்டரை அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு திராவிட கட்சிகளும்?
0: இல்லை இல்லை, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் அடுத்தடுத்த தலைமுறை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற

0: கழகத்தில் அந்த தொடக்க காலத்தில் 49 கட்சி தொடங்கிய போது இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்தவருடைய அவருடைய பையன் அவருடைய பேரன் அந்த மாதிரி குடும்ப ரீதியாகவே அது இருக்கும். மிகப்பெரிய அளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை சார்ந்த மிகச்சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருந்ததுனால இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், நாவலர் ஆகட்டும், சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத் ஆகட்டும், இப்படி பலருமே அங்கே இருந்தாங்க. மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அப்போ அந்த இளைஞர்களுடைய ஈர்ப்பு வந்தது. குறிப்பாக 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மாணவர் சமுதாயத்தையும் இளைஞர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஈர்த்தது. அதற்கு பிறகுதான் இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பு வேணும் தான் 72-73 திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞர் மன்றம்னே அவர் தான் தொடங்குறாரு. 80 தான் அதிகாரப்பூர்வமாக இளைஞர் அணினும் வருது. அந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்காக அந்த பார்வையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இளைஞர் அணி என்கிற ஒரு பொறுப்பு
1: பிரச்சாரத்திற்கு
0: பயன்படுமே தவிர அதை வந்து இங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. நம்ம பொதுவாகவே தமிழ் மக்களினுடைய எண்ணம் உணர்வு என்பதும் நம்ம யார் ஆள வேண்டும் யார் நம்ம ஆளக்கூடாது என்கிற அந்த நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலின் போதும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தேர்தலில் ஒரு அலை இருக்கும். ஆனால் இந்த 2026 எந்த அலையும் இல்லை. திமுக ஆதரவு அலையும் இல்லை, திமுக எதிர்ப்பு அலையும் இல்லை, அதிமுகவினுடைய பெரித்த அளவுள்ள ஆதரவு அலை என்கிற மாதிரியும் இல்லை, எதிர்ப்பு அலைகளும் இல்லை. தாவேக்கா என்கிற புதிய சக்தி, இது ஒரு புதிய அலையாக வருதுன்னா இது வந்து மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அலையாக இந்த தேர்தல் இருக்கு. இது ஒரு பரீட்சார்த்த களமாக அவருக்கு இருக்கும். எதிர்காலத்தில் என்ன வருங்கிறத நம்ம அப்புறமா தீர்மானிக்கலாம்.
2: திரு வேலாயுதம் சார், ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த கிராமம் நகரம் அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னீங்க. இனிமேல் கிராமத்தில் எடுக்கப்பட்ட இன்னும் போட்டிகளை வந்து எண்ணும்போது வேறு விதமான எண்ணிக்கைகள் வரலாம் அப்படிங்கிறீங்க. தேர்தல் களத்திலேயே அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா சார்?
3: ஆமாம், நாங்கள் தேர்தலில் இந்த பரப்புரை களத்திலேயே அங்கே இருக்கிற எழுச்சி, அங்கே இருக்கிற இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு உணர்வு, அவங்க எதிர்பார்த்ததை நடக்கலை திமுகவில், அது மாதிரி தங்களுடைய வீட்டு பிள்ளைகள் ரொம்ப இந்த போதை, இந்த இளம் பெண்கள் பிரச்சனைகளெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கொந்தளிப்பாக இருந்ததை களத்தில் கிராமப்புறங்களில் காண முடிஞ்சது. நகரப்புறங்களில் அந்த அளவுக்கு தெரியறதில்லை. ஆனால் கிராமங்களில் தான் அந்த உணர்ச்சி பூர்வமாக இது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி, அதுக்கு மாற்று வந்து இப்போ வந்து திமுக நண்பர் சொன்ன மாதிரி அவர் விஜய்ங்கிறவருடைய அந்த திரை ஈர்ப்பை தாண்டி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு அணியில் இருக்கிறவங்க தான் இதை மாற்ற முடியும், அந்த திமுகவினுடைய தீமையிலிருந்து ஒருவேளை தமிழகத்தை மீட்கக்கூடிய வல்லமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. துரைக்கண்ணா சார் சொன்ன மாதிரி அன்னையிலேருந்து திமுகவை தீய சக்தி தக்ஷின் சொல்லி தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. அதே நிலைமையை பார்க்கும்போது
4: நீங்க சொல்ற அளவுக்கு திமுக அவ்வளோ எதிர்ப்பு இருக்கா நான் தமிழ்நாடு?
3: ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கிராமங்களில் நீங்கள் போய் நாங்கள் பரப்புரைகளுக்கு பார்க்கும்போது ரொம்ப அதிருப்தியில் மக்கள் இருக்கிறாங்க நிறைய இடங்களில்.
4: அந்த பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு அந்த 1000 ரூபாய்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி.
3: ஆமாம், ஏற்படுத்திச்சு. ஆனால் அதை செஞ்சுட்டு சில பேர் அதை டீஸ் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணி பண்ணும்போதெல்லாம் என் மக்களுடைய அந்த சுயமரியாதையே இல்லைன்னா தன்மானத்தை சீன்ற மாதிரியான பேச்சுக்கள், அந்த ஒரு இதேச்சி அதிகார போக்கில் சில அமைச்சர்கள் நடந்து கொண்டது, அது முதலமைச்சருக்கே அது நெருக்கடினு அவரே பல இடங்களில் தெரிவிக்கிற அளவுக்கு அந்த திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் ரொம்ப அலட்சியமாக மக்களை கையாண்டு விட்டார்கள் என்கிற கொந்தளிப்பு களத்தில் பார்க்க முடிஞ்சு. அது கண்டிப்பாக தேர்தலில் கடுமையாக பிரதிபலிக்கும். அது போக போக தான் தெரியும். இந்த முதல் வட்டத்தில் ரெண்டாவது வட்டத்தில் சுற்றும் தெரியாது. அது போக போக தான் நீங்கள் வந்து எப்பயுமே ஜெயிக்கிறவங்க அந்த ஆம முயல் கதை தான். இப்போ மெதுவாக தான் நம்ம வருவோம். நாங்கள் முன்னிலையில் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்து
2: முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்குன்னா அதையும் நான் வாசிச்சிடறேன். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 75 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை. வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கேபி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. நாமக்கல் சட்டப்பேரவைத் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. கெங்கவள்ளி சட்டப்பேரவைத் தொகுதியில் இரண்டாம் சுற்று வந்துருச்சு. ஆக்சுவலாக அங்கே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கெங்கவள்ளி சட்டப்பேரவைத் தொகுதியில் இரண்டாம் சுற்று முடிவில்

0: அதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வாசுதேவநல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நடந்துருச்சு, இப்போ பொட்டி திறந்துட்டாங்க, பெட்டியிலேருந்து ரெண்டாவது பொட்டியும் இப்போ எண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை வந்து என்ன விதமான ஒரு இது வந்து ஒரு ரெண்டாவது ரவுண்டு போக ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களில் சார். ஸோ அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் துரைக்கொண்டா சார்?
1: இல்லை, இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 25-26 சுற்றுகள் வரைக்குமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் என்பதால் 100, 200, 500, 1000 வாக்குகள் முன்னிலை வருவது டக்குன்னு சரிஞ்சு மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்துடும். அப்போ குறைந்தபட்சம் நாம் வந்து ஒரு 12-1 மணி நிலவரத்தில் அப்போ வந்து ஒரு 10 சுற்றுகளாவது முடிந்து வருகிற பொழுது தான் யார் அதிக இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத வச்சு ஆட்சி அமைப்பதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா ஒரு பகுதியில் இப்போ சென்னையிலே நகர்பகுதிகளில் நம்ம வாக்குகளை என்றபோது அந்த ஒரு டிவிஷனில் பார்ப்போம், ஒரு 1500-2000 வாக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலைன்னு இருப்பான். இன்னொரு வட்டத்தில் பார்க்குறபோது அப்படியே மாறிடும். ஆமாம், அதனால் இது நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 சுற்றுகளாவது முடிந்ததற்கு பிறகு தான் ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு நமக்கு கிடைக்குங்கிறது தான் என்னோடய பார்வை. பொதுவாகவே இந்த 2026 தேர்தல் என்பது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை.
0: ஒரு சமீபத்திய விஷயத்தை பார்க்குறோம், ஆச்சரியமான விஷயம். இப்போ வந்து இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் முதல் இடத்துல வந்து தாவேக்காருக்கு 17 இடங்கள்லையும் திமுகவும் அதிமுகவும் 15 இடங்களில் தலா 15 இடங்களில் இன்றைக்கு வந்து முன்னிலை வைப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலிலேருந்து வெளிகிறது. அதே சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பிற ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமான சில எண்கள் வருகின்றன.
2: சன் நியூஸில் கூட 77 தாவேக்கா முன்னிலை போடு வருது.
0: ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான முன்னிலை பார்த்தீங்கன்னா தாவேக்கா 78, அதிமுக வந்து 59, திமுக 53 என்ற நிலவையும் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அஃபிஷியலாக இப்போ தேர்தல் ஆணையத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய செய்தியிலேருந்தே பார்த்தீங்கன்னா 47 முன்னிலை, அதில் தாவேக்கா 17 முன்னிலை, திமுகவும் அதிமுகவும் வந்து தலா 15 முன்னிலை என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. திரு ரஜினி சார் அவர்கள், இப்போ இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தேர்தலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா சார்?
3: இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இது சேலஞ்சிங்காக காம்ப்ளிகேட்டடாக வந்து திமுக ஃபஸ்ட்டு அணுக கிடையாது. நாங்கள் வந்து மக்களை நம்பி அணுகணும். இன்றைக்கி நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அவர்கள் என்ன தீர்ப்பு அளித்தாலும் நாங்கள் செய்து விட்டு தான் வந்து ஓட்டு கேட்குறமே தவிர இதை செய்ய போகிறோம்னு சொல்கிறது வேறு. ஃபஸ்ட்டு செய்த சாதனைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு மக்களை வந்து நேரடியாக சந்தித்தோம். இப்போது முன்னிலை வகிக்கிற கட்சி என்பது முழுமையாக 10 தொகுதிகளில் கூட பிரச்சாரம் பண்ணாத ஒரு கட்சி. இன்றைக்கி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பது ஒரு அதான்
0: எனக்கு தெரிந்து அவர்கள் வந்து ஒரு அவரது திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு 30 தொகுதிகளுக்குள்ளே தான் போய் பிரச்சாரம் பண்ணதான் பார்த்தோம் நாம.
3: பட் நேரடியாக கேண்டிடேட்டை நிற்க வச்சு நம்ம பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் போட்டு எல்லோரும் வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சார ஸ்டைலில் நான் பார்க்க கிடையாது. எங்கேயும் போயிட்டு அவர் வந்து வாக்கு சேகரித்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் நிற்கிற தொகுதியிலே எத்தனை தெருவும் இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது, எத்தனை வார்டு இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் மக்களை வந்து சந்தித்திருக்கு. அதுதான் சொன்னேன், இந்த ஒரு வேவ் வந்து அந்த ஒரு நடிகர் என்ற ஒரு பிம்பத்தால் வருகிற ஒரு இதுதான். அது 2வது 3வது சுற்று செல்லும்போது அப்படியே தலைகீழாக மாறும். அதனால் இந்த இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த மாதிரி, இது ஏற்கனவே சாரும் சொன்னார், ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் தான் தெரிய வரும், இது வந்து ஒரு ஃபைனல் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எலெக்ஷனை ரொம்ப நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வந்து 3வது ஒரு இதை வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுனது இல்லை. அதிமுக திமுக பாஜக வரும்போது கூட பாஜக வந்து திமுக மேலேயும் இது அதிமுக மேலேயும் சவாரி பண்ணாதான் இது அவங்களுக்கும் ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி இந்த இதில் 2014 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்குறப்போ மோடி ஏற்றுக்கல. அன்றைக்கி வந்து 2 இடங்களில் தான் ஜெயிச்சது, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார், அதுக்கப்புறம் இது அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் ஜெயித்தார். அதனால் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் திமுகவின் பக்கம்தான் இருக்கும். இது இந்த எண்ணிக்கையை பார்த்து நாம் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழலில்னு தான் நான் பார்க்குறேன்.
0: துரைக்கிருணா சார், ஆக்சுவலாக நீங்கள் நான் 1977 உதாரணத்தை எதுக்கு எடுத்தேன்னா, இப்போ கண்ணெதிரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், இப்போ தாவேக்கா வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையிலே கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு வந்து வந்திருக்கிறது. தனியார் தொலைக்காட்சிகள் சொல்லக்கூடிய

0: எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ இது வந்து நாம் ஏன் இப்படி ஒரு திருப்பியும் வந்து திரு எம்ஜிஆர் அவருடைய எழுச்சியையும் திரு விஜய் அவருடைய எழுச்சியும் ஒப்பிடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறதா?
1: சார், அதில் ஒரே ஒரு சின்ன சின்ன கேள்வி மட்டும். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு தேசிய கட்சி எதிர்த்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க மாறி மாறி. இப்போ மூணாவது வந்திருக்கிறது தேசிய கட்சி கிடையாது, அவர் ஒரு ஒரு லோக்கல் புதிய அரசியல் சக்தியாக லோக்கல்லேருந்து எமர்ஜ் ஆகிருக்காரு. அது மக்கள் நல கூட்டணி மாதிரி இல்லை, வேறு மாதிரி இல்லை, விஜயகாந்த் மாதிரி ஒரு எமர்ஜென்சி தான். பட் விஜயகாந்த் கூட இல்லாத ஒரு ஒரு இது
2: இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய தொடக்கம் முதலே இளைஞர்கள், இளம்பெண்கள், புதியவர்கள், அரசியலுக்கு வர விரும்புகிற புதியவர்கள், இதை தாண்டி விஜயனுடைய ரசிகர்கள் போட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற நடிகர்களை விடவும் விஜய்க்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டங்கள் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். திரு விஜய் சொன்னது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விசில் இருக்குது, ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருடைய நம்பிக்கை இப்போ பலிதமாகுதோ அப்படிங்கிற மாதிரி இந்த இதுவரையிலுமான ரிசல்ட் நமக்கு சொல்லுது. அடுத்து என்னென்னு தெரியல. அதே மாதிரி அவர் தொடக்கத்தில் சொன்னார், 1967 பிறங்கிறான்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது மாதிரி, 1977 புரட்சியில் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி 2026 தவேக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு ஒப்பீடு சொன்னார். நான் அதில் என்ன மாறுபட்டேன்னா, பிறங்கிற அண்ணா 49 தொடங்கி 18 இந்த மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு 67 ஒரு மகத்தான கூட்டணியை, ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கி அவர் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அதே மாதிரி புரட்சி எம்ஜிஆர் 72 கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 5 நான் சொன்ன மாதிரி 74 புதுச்சேரியில் ஆட்சி தொடர்ந்து மக்களுக்காக அவர் பாடுபட்டதுனார். 77 வரும்போது 4 போட்டி வந்தது. அப்போ வந்து காங்கிரஸ்ஸு நம்ம திமுக எல்லாத்தையுமே வீழ்த்தி அவர் ஒரு வெற்றியை பெறுகிறார். நான் 33.2% வாக்குகள் இப்போ வெற்றியை பெறுகிறார். இப்போ இன்றைய சூழலில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று கடந்த 50-60 பலரும் பேசி வந்தாங்க. கடந்த தேர்தலின் போதும் கூட, அதுக்கு முன்னாடியும் கூட ஒரு மாற்று வேணும், மாற்று வேணும்
1: அப்படிங்கிறது
2: இருந்தது. ஆமாம். அப்போ அந்த மூன்றாவது அணி என்பதை ஏற்கக்கூடிய மனநிலையில் இதுவரையிலுமான தேர்தலில் மக்கள் மனநிலை இல்லை. இப்போ இந்த தேர்தலில் வருகிற இந்த இந்த ரிசல்ட் பார்க்குற பொழுது அப்போ மாற்றத்தை மக்கள் விரும்பி விஜய்க்கு, தாவேக்காவுக்கு, விசிலுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அப்படின்னு இருக்கு. இது நான் தொடக்கத்தை சொன்ன மாதிரி
1: இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் தெரியுது.
2: உண்மையிலேயே ஒரு எதிர்பாராத விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா பல குடும்பங்கள்ல வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் போய் தாத்தா நீ விசிலுக்கு தான் போடணும், அம்மா நீ விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னு மன்றாடி போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க, பார்த்தோம் நம்ம வலைதளங்களில் பார்த்தோம். ஸோ இது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது இதுவரையிலுமான ரிசல்ட்டு தெரியுது. முழுமையான தாக்கமாக பகல் 1 மேலே
0: தெரியும். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இன்றைய இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா முன்னிலை நிலவரமே வந்து 70, அதில் வந்து தாவேக்கா 27, அதிமுக 24, திமுக 20. விஜய் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பேச்சில் வந்து தனக்கு எதிரி வந்து திமுக தான் சொல்லிட்டு இருந்தார், ஆனால் அவர் வந்து அதிமுகவை சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இப்போ 24-27 தான் இப்போ போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ உண்மையிலேயே வந்து இப்போ அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இது மாறுகிறதுன்னு நினைக்கிறீங்க சார்?
1: ஆமாம், இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கிறது அப்படிதான் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் அந்த திரை நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது இன்னும் இந்த அர்பன் தான். இன்னும் அந்த முதல் சுற்று இன்னும் டீப் லெவல் வில்லேஜஸ்லாம் போகும்போது தான் இந்த இப்போ 25-2 தான் வித்தியாசம் இருக்குது பாருங்க, விஜய்க்கும் அதிமுகவுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸ் உள்ள ரூரல் போக போக டக்குன்னு ஏடிஎம்கே எமர்ஜி ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதை அவர் தண்டி அவர் ரெண்டாவதாக ஒரு எனக்கு என்னக்கு என்ன தோணுது இதை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக அதிமுக வந்து முன்னிலை வந்து விஜய் ஒருவேளை எதிர்கட்சி ஆகி திமுக வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுமோன்ற நிலைமையில் இங்கே கலை நிலைமை
0: சூழ்நிலை ஒருவேளை வந்து விஜய் முதல்வர் ஆகி
1: விஜய்
0: எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி ஆனால்
1: அப்படி தான் இப்போ இருக்கிற ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தோணும். ஆனால் நான் சொன்ன பாருங்கள், அந்த ரூரல் ஓட்டு வர வர தான் ஏடிஎம்கேனுடைய எமர்ஜி ஆகும், அப்போ இவர் பின்தங்குவார். விஜய் பின்தங்கும் போது அதிமுக முன்னிலை வரும்போது இது ஆளுங்கட்சியாகவும் அவங்க எதிர்கட்சியாகவும் வருவாங்க, மூன்றாம் இடத்துக்கு திமுக போயிடும் போல இருக்கிறது.
0: ஒரு நிமிஷம், இப்போ ஒரே ஒரு நிமிஷம், இப்போ சமீபத்திய விவரத்தை மட்டும் படித்து விடுகிறேன். தாராபுரம் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. தென்காசி அஇஅதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை.

0: மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்தில், வாசுதேவநல்லூர் திமுக வேட்பாளர் ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவைத் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகி ராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. தென்காசி சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை. திருச்சுழி சட்டப்பேரவையில் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை. தருமபுரி பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும், பாப்பிரெட்டிப்பட்டி அஇஅதிமுக வேட்பாளர் திரு மரகதம் வெற்றிவேலும், அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை. கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை. என்னுடைய ஆச்சரியம் திரு துரைகிருஷ்ணா அவர்கள் வந்து, நீங்கள் திருச்சுழி அப்படின்னு சொன்னீங்கனாவே நீங்கள் வந்து திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாக தான் நம்ம சொல்ல முடியும். அங்கே வந்து தாவேக்கா வேட்பாளர் முன்னிலை அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கண்ணதில் நம்ம அந்த மாதிரியான ஒரு ஒரு வெற்றி சூழ்நிலைகள் மாறுதல்கள் வந்து ஒரு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோன்னு தெரிகிறது சார்.
1: இல்லை இல்லை, மாறி
2: இல்லை இல்லை, இப்போ இந்த நிலை இப்படியே தொடருமே என்றால் நிச்சயமாக ஒரு கணிசமான அளவிற்கு இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கணிசமான இடங்கள், ஒரு அறுதி பெண்பார்மை 120 மேலே கிடைக்காம அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சர்க்கார் கொண்டு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிலையில் இதுவரைக்குமான கிட்டத்தட்ட 3 சுற்று, எத்தனாவது சுற்று,
0: 2 சுற்று முடிந்தது,
2: 2 சுற்று முடிந்து 3வது சுற்றுலையும் இன்னும் ஒரு பின்னிலைங்கிற மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பொது வெளிகளில், பொது மேடையில் ஒரு பிரேமலதாவே கூட ஒரு கருத்தை சொன்னாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் பிரச்சனை தவிர வேறு என்ன நீங்கள் சொல்ல முடியும்? இந்த 2 முக்கிய பிரச்சனைகளும், இந்த போதை கலாச்சாரம் என்கிற இந்த 3 விஷயங்களும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான பாதிப்பை உருவாக்கி இருக்குது. அதனுடைய மாற்றத்தை விரும்புகிற மக்கள், இதுவரைக்கும் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களும் கூட, இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் விஜயனுடைய ஆதரவாளர்களை தாண்டி இதுவரையிலும் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட தாவேக்காவுக்கு வாக்கு போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் தான் இதுவரையிலுமான நிலையில் நமக்கு தெரியுது. இதே கருத்து, இதே நிலைப்பாடு பகல் 1 மணிக்கு மேலே வரைக்கும் நீடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை தாவேக்கா விஜய் வந்து உருவாக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன்.
0: ஒரு செய்தி இப்போது இது வந்து மாநில செய்திப்பிரிவிலிருந்து கிடைச்சிருக்க ஒரு செய்தி. அஇஅதிமுக 20 தொகுதிகளும், தாவேக்கா 18 தொகுதிகளும், திமுக 9 தொகுதிகளும், காங்கிரஸ் 2 தொகுதிகளும், தேமுதிக 1 தொகுதியிலும், பாமக 1 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை என்ற சூழ்நிலை இப்போ வந்து வந்திருக்கிறது. திரு ரஜினி சார், நீங்கள் வந்து சொல்லணும் இப்போ என்னென்னா, இது வந்து உண்மையாகவே அதிருப்தியினுடைய வெளிப்பாடாக இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாமா? இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரம், இன்னும் வாக்குகளாக கன்வெர்ட் ஆமி வெற்றிகளாக கன்வெர்ட் ஆகலை, ஆனால் முன்னிலை நிலவரம் அப்படிங்கிறதே வந்து அவர் வைத்த ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது இல்லையா, இது திமுக தான் எங்களுடைய நேரடி எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை இளைஞர்கள் கொடுத்துருக்கிறதாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாமா சார்?
3: இல்லை சார், இளைஞர்களை வந்து அரசியல் வகைப்பட்டு அவங்க அரசியல்லாம் புரிஞ்சு அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வாக்கு இந்த முன்னிலை வந்து வந்திருக்காது தான் என்னோட ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு அவரோட பிரச்சாரத்தில் பார்க்க முடியுது, கட்சி தொடங்கிய போதிலிருந்து அவர் பேசுகிற பேச்சில் கூட ஒரு கொள்கை பிடிப்பே இல்லாத தான் பேசினார். ஸோ அதை வந்து அரசியல் வயப்படுத்த முடியல. இவர்களெல்லாம் எல்லா கட்சிக்கும் இந்த இது இருக்குது. இளைஞர்களை நாம் வந்து தவற விட்டோமோ, இளைஞர்கள் வந்து அரசியல் வயப்படுத்த எல்லா கட்சிகளும் வந்து தவற விட்டதோ, அதிமுகவாக இருக்கட்டும், இன்றைக்கு திமுகவில் இளைஞர் அணி இருக்குது, நாங்களும் வந்து பயிற்சி பாசறை என்று இளைஞர்களுக்கு வந்து நடத்தி வருகிறோம். இந்த வாக்குகள்லாம் பார்க்குறப்ப நான் தாவேக்காக ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்தவரே கேட்டேன், கேண்டிடேட் பேர் என்னென்னு. கேண்டிடேட் பேர்லாம் தெரியாது, கேண்டிடேட் எந்த ஊர் தெரியாது, யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அவருக்கு போட்டோம் சார், ஏன்னா எங்கள் வீட்டில் பேரன் வந்து 6th படிக்கிறான், அவன் வந்து ஓட்டு போட சொன்னான், அதனால் போட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து சில பேரண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டு தான் வரணும். ஏன்னா அவர் வந்து திரையில் வர்றாரு, சர்க்கார் படத்தில் வர்றாரு, மெர்சல் படத்தில் வந்து டைலாக் பேசுகிறார், அந்த டைலாக் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது
1: ஒரு அப்பீலே விட்டாங்க. அது மாதிரி குழந்தைங்கள்லாம் சொல்லுங்க அவங்க,
3: இல்லை இந்த மாதிரியான அதாவது தேர்வு, டென்த்து பாஸ் ஃபெயிலு, ஃபெயில் ஆனால் உங்களுக்கு வந்து இது பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் தேர்தலுக்கு முதல் முதலாக வரலாற்றிலே இதுதான் ஃபஸ்ட்டு முறை குழந்தைங்களை பத்திரம்.

0: பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறது இந்த தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். இந்த தேர்தலில் வந்து அதுதான், இது வந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிட்டி சைட் டவுன் சைடு ஓட்டு தான். சிட்டி சைட் டவுன் சைடு ஓட்டு வந்து அந்த ஒரு அதான் அந்த அந்த ஒரு இது ரசிகர் வேவ் இருக்கும். நீங்கள் அர்பனில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரூரல் சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு பாமர மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை வசதிகளை திமுக செய்து கொடுத்தது. அதனால் இன்னும் நம்ம கிராமப்பகுதிகளுக்கு இந்த ரவுண்டு வந்து தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு போகிறப்போ கொஞ்சம் கிளியர் கட்டு தெரியும். இதை வைத்து நம்ம எந்த முடிவு எடுத்துட முடியாது.
1: 190 இது தொகுதி பல டிவிக்களில் 190 மேலே போயிட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 89-90 கிட்ட லீடில் வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு லீடு இருக்குது இல்லையா? இது ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாமா சார், துரைகர்ணன் சார் இல்லை இவர் நம்ம வெங்கடேசன் சார்?
2: இல்லை இப்போ
1: இது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்கள், இதில் வந்து ஒரு பிரேக்கே இல்லை.
2: இல்லை இப்போ அந்த இனிஷியலாக வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர்ஸ் பார்க்கும்போது, இப்போ இந்த 87 தொகுதி இப்போ வெளியில் இப்போ நம்முடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடியது 73 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து 87 இடங்களிலும், அதிமுக வந்து ஒரு 60 இடங்களிலும், திமுக ஒரு 53 இடங்களிலும்
1: முன்னேறி.
2: ஆமாம், ஏடிஎம்கே இருக்குது. இப்போ இதில் என்ன செய்தி இப்போ வருகிறது என்றால், இது வந்து இப்போ துரைகருணா சார் சொன்ன மாதிரி பொட்டிகள் முழுமையாக எண்ணிப்ப முடியும் போது கூட ஒரு சூழல்

0: சார், துரைகர்ணன் சார், இல்லை இவர் நம்ம வெங்கடேசன் சார்,
1: இல்லை இப்போ
0: ஒரு
1: இது
0: ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க, இதில் வந்து ஒரு பிரேக்கே இல்லை.
1: இல்லை இப்போ அந்த இனிஷியலாக வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர்ஸ் பார்க்கும்போது இப்போ இந்த 87 தொகுதி இப்போ வெளியில் இப்போ நம்முடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடியது 73 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து 87 இடங்களிலும், அதிமுக வந்து ஒரு 60 இடங்களிலும், திமுக ஒரு 53 இடங்களிலும்
0: முன்னிலை.
1: ஆமாம், ஏடிஎம்கே இருக்குது. இப்போ இதில் என்ன செய்தி இப்போ வருகிறது என்றால், இது வந்து இப்போ துரைகுருநாத சார் சொன்ன மாதிரி பொட்டிகள் முழுமையாக எண்ணிப்ப முடியும் போது கூட ஒரு சூழல 100 வாக்குகள், ஒரு சில 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் கூட நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கடைசி நேரம் வரைக்கும் நம்ம கடைசி போட்டி என்ற வரைக்கும் கூட நம்ம இதை வந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போதைக்கு என்னென்னா இந்த அர்பன் கான்ஸ்டுவன்சிஸ் ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ் இன்னும் இந்த பிரிச்சு நமக்கு இன்னும் தெரிய வரல. தெரிய வரும்போது நமக்கு அதுக்கான ஒரு வித்தியாசம் தெரியும் தான்.
2: இந்த முன்னிலை நிலவரம் கூட இந்த 500 என்பதெல்லாம் மாறிடும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் குறைந்தபட்சம் ஒரு 5000-6000 வாக்குகளை தாண்டி முன்னிலைன்னு போயிடுச்சா அது பிரேக் ஆகாது, அது அப்படியே வெற்றியை நோக்கி தான்.
0: நான் பல தேர்தலில் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எந்த தேர்தலில் ஒன்றா பாருங்கள், எது ரொம்ப மேக்ஸிமம் லீடில் வருதோ அதுக்கு ஈக்குவலாக வந்துன்னு இருக்கிறதெல்லாம் குறைஞ்சினே வந்துருக்கு சார். ஓட்டு அந்த மேக்ஸிமம் லீடு வந்து எப்போவுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது லாஸ்ட் எலெக்ஷன்லையும் சரி, நீங்கள் இப்போ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு தெரியும், கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டு தெரியுது.
3: லீட் ஆகிடுச்சு பாருங்க.
1: ஆமாம், இப்போத்திய நிலவரம் என்னென்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறதுலே 75 முன்னிலை நிலவரங்களில் தாவேக்கா 27, அதிமுக 28, திமுக 20 என்ற சூழ்நிலை இப்போ வந்திருக்கிறது. ஒரு இடத்துல வந்து கூடுதலாக அதிமுக முன்னிலை நிலவரம் வைக்கிறது. பட்டு நீங்கள் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னும் படிப்படியாக இந்த நிலைமை மாறுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது. ஆனால் வந்து இது வந்து ஒரு சார் வேலாயுதம் சார், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்போது இந்த ஒரு லீடு அப்படிங்கிறது நீங்கள் படிப்படியாக இப்போ ரூரல் வாக்குகள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா?
4: இப்போ வந்து செய்தி வேறு வந்து சேர்ந்து அப்டேட் ஆகிறதுக்கு வரைக்கும் போனால் இன்னும் சில தொகுதிகள் என்ன தொடங்கவே தொடக்க நிலை செய்தியே சிலதில் வரல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீப் ரூரல் அதெல்லாம் இன்னும் எண்ணி வந்ததுன்னா நீங்கள் அதிமுக வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது எல்லாமே ஓவராலாக இப்போ ஒரு பார்வையே விஜய் மேலே முதல் பார்வையே. இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா முதல்ல அதிமுக வந்திருக்கு, ஆனால் முதல்ல விஜயை தான் சொல்கிறீங்க. அது என்ன காரணம்னா அது ஒரு டீஃபால்ட் அட்டென்ஷன் வந்து போயிட்டுருக்கிறதுனால இந்த எடுத்த உடனே எதெல்லாம் அவங்க ஸ்டார் இதாக இருக்கோ அதெல்லாம் தான் முதல்ல செய்தியாக வருது. அது என்ன இயற்கையான ஈர்ப்பு, அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
1: இயற்கையான ஈர்ப்பெல்லாம் இல்லை சார், இயற்கையான ஈர்ப்பெல்லாம் இல்லை. என்னென்னா இயல்பாகவே நம்ம
4: தப்பு கொடுக்குறாருன்றதுனால இப்போ பாருங்கள் அதிமுக 30 வந்துருச்சு, 3 தாண்டிச்சு பாருங்க.
0: இல்லை தகவல் எல்லா கணிப்புகளுமே ஒரு ப்ரீ நோஷன் வச்சுன்னு பண்ணதாக ஒரு தோற்றம் இப்போ வருது இல்லையா. அது எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இல்லை ப்ரீ போல் அந்த ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், எல்லாமே இவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் லெவலில் தான் இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்க, இந்த ரெண்டு தான் வந்து மேஜர் ஃபோர்ஸு அப்படின்றத மைண்டில் வச்சுன்னு இந்த ஒரு ஒரு எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு இதை எடுத்துக்கலாமா?
2: இல்லை கருத்து கணிப்புகள் எப்பவுமே அவங்கவுங்களுடைய மனநிலை ஒரு சார்பு நிலை பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வாக்களித்த மக்கள்கிட்ட இருந்து பெரும்பாலுமே நம்ம விஷயங்களை வாங்க முடியாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட எல்லாம் போய் நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா
3: சொல்ல மாட்டோம்,
2: எங்களுக்கு எது பிடிச்சதோ அதை போட்டுங்க, அதே தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை ஏன் இது பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னா இந்த விஜய்க்கு விசிலுக்கு வாக்களித்தவர்கள் பூரா வந்து வெளியில் சொல்லிட்டாங்க, நாங்கள் மட்டும்
3: இல்லை.
2: ஆமாம் ஆமாம், அது வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. இப்போ அது அதனுடைய நீட்சி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது இதுவரையிலுமான இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களத்துக்கு வந்த நம்ம நான் குறிப்பிட்ட பல விஷயங்கள் அரசியலில் துறைதோய்ந்த வல்லுநர்கள் 6 அரசியல் கட்சிகள் கூட வந்து அவங்க மக்கள் நல கூட்டணின்னு வந்து ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 18%-20% மட்டும் வாக்குகள் வாங்குவார், வெற்றி எளிதல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பார்வையும் இருந்தது. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் சொல்லிச்சு இந்தியா டுடேவா, அப்புறம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார் 41%, 130 என்னமோ இடங்களில் வெற்றி பெற்று தாவேக்கா வரும்னு ஒரு ஐபிஎஸ். அவர் 234 தொகுதிகளில் 2,34,00,000 2,34,00,000 ஆட்களை வச்சு காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறையெல்லாம் வச்சு பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அதெல்லாம் அதை நோக்கி போகுதோ

0: இருக்கு. இன்னொன்று, இந்த முறை இதுவரையிலும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தொங்கு சட்டசபை வந்து விடுமோங்கிற மாதிரியும் கூட நமக்கு தெரியுது.
1: வாக்காளர்
0: யார் யாரோடு இணைந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க? இப்போ காங்கிரஸ் சார்ந்த பிசிக சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க.
2: மன மாற்றத்தையே தெரிவிச்சாங்க.
0: மன மாற்றம் சிபிஎம் ஆகட்டும் பிசிகாகட்டும் இப்போ கூட்டணியில் பங்கானா பிரேமலதாவே 4ஆம் தேதிக்கு மேலே சொல்கிறேங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஆக இந்த முறை கூட்டணி ஆட்சி அது தாவேக்கா தலைமையிலையா அதிமுக தலைமையிலையா திமுக தலைமையிலா அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ இதுவரையிலுமான நிலை இருக்கிறது. பகல்
2: திமுக தலைமையில் இருக்க வாய்ப்பு இல்லை போல தெரியுது.
3: இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இந்த இப்போ வந்து பல தொகுதி இடங்களில் 2 சுற்று ரவுண்டு முடிந்திருக்கிறது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 1 சுற்று ரவுண்டு, வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா 1ல் சுற்று முடிந்திருக்கிறது. அங்கே தாவேக்கா குமார் வந்து 3856, திமுக ஹசன் மௌலானா அதாவது காங்கிரஸ் ஹசன் மௌலானா வந்து 2458, அதிமுக அசோக் வந்து 2005, நாதாக்கா கீர்த்தனா வந்து 352, டி நகரில் தாவேக்கா ஆனந்த் வந்து 3558, அதிமுக சத்யநாராயணன் வந்து 1951. இங்கேயும் தாவேக்கா ஆனந்த் வந்து முன்னிலை வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து முன்னிலை நிலவரங்களாக வெளியே வந்து சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் வந்து கூடுதலான ஒரு விவரங்கள் வந்து, அதாவது பொதுவாக இப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா பல இடங்களில் 2 ரவுண்டு இப்போ எண்ணி முடிச்சிருக்கு தான் நமக்கு தெரியுது. 1 ரவுண்டு சில இடங்களில், சில தொகுதிகளில் 2 ரவுண்டும் எண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக
4: இப்போ ஆண்டிப்பட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லோக்கிராஜன் மகாராஜன் ரெண்டு பேருமே வந்து பிரதர்ஸ்.
3: ஆமாம்,
4: ஒரு பிரதர் திமுக நிற்கிறார், அவரோட பிரதரே வந்து ஏடிஎம்கே நிற்கிறார். அங்கே வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 563 வாக்கு வித்தியாசத்துல தான் ஏடிஎம்கே முன்னிலையில இருக்கு.
1: ட்ரெண்ட் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 3வது சக்தி ஒரு டாமினேட் பண்றது, இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாட்டு வரலாற்றுல.
0: அதுதான் சொல்றேன்.
1: ஒண்ணு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் படித்தவங்க பெருசாக சிந்தித்து ஓட்டு போடுவாங்க, இது வடநாடு இல்லைன்னு பேசின அந்த பெருமைகள்லாம் அடிச்சு சுக்குநூறாக போயிடுச்சா சார்?
2: ஆமாம் சார், உண்மைதான். அது நீங்கள் அவர் தம்பி ரஜினி சொன்ன மாதிரி, நீங்கள் எல்லா கட்சிகளுமே இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த, கொள்கை வெளிப்படுத்த தவறிட்டாங்கன்ற ஒரு பாடம் இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய பாடமாக இருக்குது. இப்போ எங்கள் பாமகவை பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த குடிக்கு போதைக்கு எதிராக தொடர்ந்து இளைஞர்களை வந்து பேசின அளவுக்கு கூட எந்த கட்சி தலைவர்களும் பெரிய பெரிய கட்சிகள் இதை பேசாமல் விட்டுட்டதனுடைய விளைவு தான் இந்த திரை ஈர்ப்புலேயோ இல்லை இதுலேயோ போயிருந்தாலும். ஆனால் அந்த இளைஞர்களுக்குள்ள அடி மாற்றம் என்னென்னா, ஏதோ ஒரு புதுசு நடக்கணும், இந்த பழைய சித்தாந்தங்கள் வந்து ஏதோ ஒரு தவறு பிராண கொண்டு போயிட்டுருக்கு, இன்னும் வளர்ச்சி வேற ஒரு விதமான மாற்றம் நமக்கு தேவைன்னு எதிர்பார்க்கும் போது அவங்க ஒரு அதீத எதிர்பார்ப்பில் தான் விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு அவர் நிறைவேற்றுவாரா, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த இளைஞர்களை வழி நடத்துவாரா, இல்லை அந்த அரசியல் சக்தியை சரியான பாதையில் கொண்டு போவாரான்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் எதிர்காலத்தில் எடுக்க போட முடிவு பொறுத்து தான் இருக்குது. அந்த வகையில் வந்து நம்ம தமிழ்நாடு இளைஞர்களை இன்னும் தத்துவார்த்தமாக கொள்கை ரீதியாக இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் ரொம்ப காலமாக ஆட்சியில் இருந்த திராவிட இயக்கங்கள் இது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரியில் மாணவர் சங்கம், மாணவர் மன்றம், இலக்கிய மன்றம் இதெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய தலைவர்கள் போய் பேசுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாவலர், கண்ணதாசன், சம்பத் இவங்கெல்லாம் போய், அண்ணாலாம் போய் பச்சைப்பெண் கல்லூரிக்கெல்லாம் எப்படி, அண்ணாமலை பல்கலைக்கழகம்லாம் எப்படி இருந்ததுன்னு வரலாறுல படிக்கும்போது அந்த மாதிரி கொள்கை வழி தத்துவ வழி அரசியலை இன்றைய இளைஞர்களுக்கு இந்த அரசியல் இயக்கங்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதும் இந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக சில
1: படிக்கும்போதெல்லாம். இன்டர் காலேஜ் சேர்மன் எலெக்ஷன் நடக்கும் சார், எல்லா காலேஜுக்கும் சேர்த்து நான் ஓட்டு போட்டிருக்கேன். சென்னையில் நடந்திருக்கு இன்டர் காலேஜ் சேர்மன் சொல்லி. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோட்டை விட்டு இப்போ ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது காலேஜஸ்ஸே.
0: இல்லை, இப்போ நம்ம டாக்டர் வேலாயுதம் சொன்ன மாதிரி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள், அரசியலில் பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்களுக்கு ரெண்டுமே ஃபுல்லாயிடுச்சு. 73 ஆண்டுகள் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி, 53 ஆண்டுகளாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஃபுல்லாயிடுச்சு. பல பிரிவுகள், இளைஞரணி, மாணவரணி, வழக்கறிஞர் பிரிவு, பொறியாளர் பிரிவு, இப்படி பல 20-28 பிரிவு 30 பிரிவுகள்லையும் போட்டு முழுமையாயிடுச்சு. அப்போ இந்த தாவேக்கா என்பது இப்போ வருகிற அந்த ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கான ஒரு இடமாயிடுச்சு. பிரதான கட்சி பொறுப்புகள்லையும் சரி, அவங்க போடுற அந்த பிரிவுகள், நான் சொன்ன இந்த 18 பிரிவுகள், 20 பிரிவுகள் இருக்குல்ல, இந்த பிரிவுகளுக்கும் போடுறதுக்கு லட்சக்கணக்கானவருக்கு பொறுப்புகளை நியமிக்கக்கூடிய ஒரு புதிய அமைப்பாக, புதிய இயக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த அரசியல் ஆர்வம் விஜயனுடைய ரசிகர்களை தாண்டி பல்வேறு அரசியல் கட்சிகளில்

0: பயணிக்கிற பல இளைஞர்களுக்கு தங்களுக்கு ஒரு புதிய அமைப்பில் புதியதில் பொறுப்புகள் வேணும்னு. இந்த தேர்தலை தாண்டி அடுத்து வருகிற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் லட்சக்கணக்கானோருக்கு வாய்ப்பு இருக்கு. கிராம வார்டில் தொடங்கி பஞ்சாயத்து, பேரூர், ஒன்றிய, நகரம்,
1: ஒரு கணக்கு.
0: அப்போ இங்கே போனோம்னா திமுக அண்ணா திமுகவில் போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. தாவேக்கால போனால் நமக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற மனப்போக்கு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக வந்துவிட்டதோ அப்படிங்கிற பார்வை தான் இது மூலமாக நம்ம தெரியும்.
1: ஆமாம் சார், இப்போ திமுக பெரிய பெரிய முதலைகள்லாம் கட்சியில் இருக்கும்போது அவங்க சின்னவங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம ஒரு வேளை இருக்கிறாங்களோன்ற விவாதம்லாம் ரெண்டு எல்லாம் கட்சியிலும்
2: இருக்கிறாங்க.
1: அதை தான் அந்த இது வந்து இளைஞர்கள் மத்தியில் தாக்கம் ஏற்படுத்துறது சார் சொல்கிறத நான் வழிமொழி தான் செய்கிறேன்.
3: இன்னொரு ஒரு சமீபத்தில் ஒரே நிமிஷம் ஒரு முன்னிலை நிலவரங்கள் படிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்க 83 அப்படிங்கிற முன்னிலை நிலவரத்தில் இன்னைக்கு அதிமுக 32, தாவேக்கா 29, திமுக 22. அதாவது ஒரு சற்று நேரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுடைய ஒரு எண்ணிக்கை பெருமளவு முதல்ல கூடின வேகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடலை, அது வந்து ஒன்று ஒன்றாக தான் இப்போ கூடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இப்போ 23 ஆகி இருக்கிறது. அப்போ இயல்பாகவே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு எண்ணிக்கை வந்து திமுக அதிமுக மிகவும் பின்னணியில் இருந்தது, அது இப்போ கிட்டத்தட்ட 31 இடங்களில் வந்து இன்னைக்கு முன்னிலை வந்து லீடு எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அதே வந்து தாவேக்கா இப்போ கொஞ்சம் சற்று பின்தங்கி இருப்பதாக, அதாவது கூடுதலான எண்ணிக்கை வந்து முதல்ல கூடின வேகம் இப்போ இல்லை. அப்போ என்னென்னா நம்ம படிப்படியாக நம்ம சொன்ன மாதிரி இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று எண்ணிக்கைகள்லாம் வந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து வரும்பொழுது இந்த நிலைமையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் ரஜினி சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி நேரமாகவே இந்த திமுகவினுடைய முன்னிலை நிலவரம் 20-21 இருந்தது, இப்போ தான் 24 வந்திருக்கு. இது எப்படி இருக்குது உங்களுடைய?
4: சார் ரொம்ப க்ளோஸ் காலில் இருக்குது. ஏன்னா மதுரையில் வந்து பிடிஆர் போட்டியிடக்கூடிய வந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 4 வாக்கில் வந்து முன்னிலையில் இருக்கார். அதே மாதிரி வேப்பநள்ளியில் வந்து கேபி முனுசாமி நினைக்கிறேன், கேபி முனுசாமி வந்து 952 வாக்குகளில் முன்னிலையில் இருக்கார். அதுக்கு வந்து திமுக வந்து டஃப் கொடுக்குது. அங்கே வந்து தாவேக்கா வந்து இன்னும் வந்து 1000 ஓட்டு கூட தாண்டல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நீங்கள் க்ளோஸாக இருக்க தொகுதிகள் எடுத்தினாவே அதில் ஒரு 20 தொகுதிகள் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் வேகம் எடுக்கிற போது இது அப்படியே மாறலாம். இது அப்படியே முன்னிலை நிலவரங்கள், அதற்கு மாறலாம்.
2: கண்டிப்பா
4: ஏன்னா இது எது வேணா நடக்கலாம். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி உங்களுக்கும் நீங்களும் பேசிட்டே இருப்பீங்க. தாவேக்காமல் இருங்க ஒரே நிமிஷம், திமுக முன்னிலை அப்படின்னு ஒன்னாருக்கு ஒன்னார் நீங்களே சேஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த தேர்தல் வந்து நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுருக்கு. இதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும்.
3: ஒரே ஒரு செய்தி, இப்போ கூடுதலாக இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலை பற்றி, இதுவரை 102 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அதில் வந்து அஇஅதிமுக 36, தாவேக்கா 38, திமுக 19, காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2, பிஜேபி, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார்கள். காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவள்ளி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ரூட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர் என்பதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 102 பார்த்தீங்கன்னா
2: சார் ஏடிஎம்கே ஒரு லீடு எடுக்குது பாருங்க.
0: இது
2: ரொம்ப ஸ்லோ தான்.
3: ஆமாம்,
2: ஆனாலும் ஒரு ஒரு ஒரு ஒரு ஆத்தென்டிக் நியூஸ் இது.
3: ஆமாம்,
0: இல்லை அதான் இப்போ பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அதிமுக பிரச்சாரம் செய்து வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த பிரச்சாரம் என்பது அது பலன்களித்திருக்கிறது அப்படின்னு. இன்னொன்று திமுக வெர்சஸ் டிவிகேன்னு களத்துக்கு போன விஜயவும் வரவேற்றிருக்கிறார்கள். இப்போ மாற்று அதிமுகவா தாவேக்காவா, இப்போ மாற்றம் வருகிறது என்று வருகிற பொழுது இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள யார் அப்படிங்கிற மாதிரியான இதுவரையிலுமான ரிசல்ட் தெரியுது. நம்ம தம்பி ரஜினி டாக்டர் சொன்ன மாதிரி கிராமப்பகுதியில் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இப்போ 2 சுற்று 3வது சுற்றில் தான் நமக்கு இதுக்கு வந்திருக்கு. குறைந்தபட்சம் 10 சுற்றுகளுக்கு மேலே போகிற போது 4000, 5000, 6000 வாக்குகள் முன்னிலை. இப்போ 156 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு முன்னிலை என்பது அப்படியே மாறும். நான் சொன்னேன்ல ஏரியா வைஸாக வர்ற போது அப்படியே மாறும். ஸோ இந்த மாற்றம் என்பது பகல் 1 மணிக்கு மேலே வருகிற பொழுது தான் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இணையாக இந்த முன்னே

0: நிலவரம் வருவது என்பது உண்மையிலேயே. ஆமா ஆமா, நீங்க இளைஞர்கள் புதிய வாக்காளர்களை தாண்டி, நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி காலமெல்லாம் திமுக அண்ணா திமுகவுக்கு வாக்களித்திருந்த வாக்களித்த வாக்காளர்களும் கூட இன்றைக்கு தாவேக்காவுக்கு விசிலுக்கு போட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த ரிசல்ட் நமக்கு தெரியுது.
1: அடுத்த கட்ட இன்னொரு தொகுதி முன்னணி நிலவரத்தையும் பார்த்துருவோம். இப்போ வந்து 114 தொகுதிகளுக்கு, கடந்த முறை சொன்னபோது 108 சொன்னேன், இப்போ 114 தொகுதிகளுக்கு தொகுதிகளில் வந்து முன்னணி நிலவரம் வந்திருக்கு. இதில் அதிமுக 41, தாவேக்கா 45, திமுக 19, காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2, பிஜேபி தேமுதிக அமமுக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில் முன்னிலை நிலவரம் வந்து வந்திருக்குது. சார், இப்போ ஒரு செய்தி நாம் வந்து இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அதாவது அதிமுகவில் வந்து திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தலைமையில் தான் இந்த அதிமுக இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். தன்னுடைய தலைமையில் தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆனால் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டார். ஆனால் இன்றைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் தன்னுடைய எடுத்த முடிவானது சரியாக இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையை தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
0: இல்லை, நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித்துறை எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ரெட்டலைங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. காலமெல்லாம் அதை நம்ம பார்க்குறோம், ஒரு 25-30% வாக்குகள் இருக்கும், அது அங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆட்சி மாற்றம் என்று வருகிற பொழுது திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுக தான் அப்படிங்கிற பொழுது, எனவே இந்த நிலைப்பாடு என்பது.
1: ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இப்போ செய்திகளை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 114 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் அஇஅதிமுக 41 தொகுதிகளிலும், தாவேக 45 தொகுதிகளிலும், திமுக 19 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி தேமுதிக அமமுக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்றுமுன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. விழுப்புரம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி விஜயா முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தாவேக வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். இத்தொகுதியில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் முன்னிலை வகிக்கிறார். காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை வகிக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் திரு தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் திரு பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கில் தாவேக தலைவர் திரு விஜய் முன்னிலை வகிக்கிறார். ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோபிச்செட்டி பாளையத்தில் தாவேக வேட்பாளர் திரு செங்கோட்டையன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஷோலிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில்

பாமக வேட்பாளர் திரு சரவணன் 369 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு லட்சுமணன் 3205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். குன்னூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 86 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே பி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு விஜய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலை பெற்றுள்ளார். காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியின் 2வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாராபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்திலும் வாசுதேவன் நல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகிராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும் பாப்பிரெட்டிப்பட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வரகதம் வெற்றிவேலும் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை வகிக்கின்றனர். கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகிக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளரை விட 110 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். செய்யாறு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் 1302 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் 703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்குமார் 962 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பொள்ளாச்சியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் 644 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பண்ருட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு மோகன் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நாகேந்திரன் முன்னிலை பெற்றுள்ளார். திருவண்ணாமலையில் மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு அருள் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே ஏ பாண்டியன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மதுரவாயல் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ரேவந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகிக்கிறார். குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஃபரிதா புருஷோத்தமன் முன்னிலை பெற்றுள்ளார். சேந்தமங்கலம் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு சந்திரசேகரன் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ஹரீஷ் முன்னிலை வகிக்கிறார். காங்கேயம் தொகுதியில் மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு மணி 722 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பிரபாகரன் 1040 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெய்வேலியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் 990 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சீர்காழியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சக்தி 625 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 912 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு 428 வாக்குகள் வித்தியாசத்திலும் மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். மணப்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஜயகுமார் 522 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேடசந்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பரம

0: சிவம் முன்னிலை வகிக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, நம்முடைய இந்த கட்டத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் இருக்கக்கூடிய 154 தொகுதிகளில் நிலவரம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதிமுக 57, தாவேக்கா 63, திமுக 33. சார், நீங்கள் பேசும்போது நிறைய கண்ணிதழை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ திருப்பியும் வந்து அதிமுக படிப்படியாக தன்னுடைய பலத்தை வந்து உறுதி செய்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ 3 சுற்றுகள் வந்து சில இடங்களில் முடிந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. எப்படி இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து செட் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா?
3: ஆமாம் சார், கிட்டத்தட்ட அதிமுக தான் நான் சொன்ன, திரும்ப திரும்ப இன்னும் டீப் ரூரல் போகலை. இது நமக்கு செய்திகள் கிடைக்கிறதே ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருக்கிற தொகுதி நிலவரங்களும் உடனடியாக செய்தி வர நிலவரங்களும் தான் வருது. இதில் இப்போ அதிமுகவும் இல்லை பாமகவும் பார்த்தீங்கன்னா டீப் ரூரலில் தான் ரொம்ப ரிச்சு ஓட்டு இருக்கும். அது வரும்போது தான் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ தாவேக்கா கூட அர்பன் ஓட்டுனால தான் இது லீடிங்கில் இருக்குது. இதை தாண்டிடும். ஆனால் தாவேக்காவினுடைய முன்னிலையே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தாவேக்கா வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி அதிமுக வந்துடும். ஆனால் இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா, திமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். திமுக மீது கடுமையான அதிருப்தியை அவங்க இன்னும் வந்து தாவேக்கா விஜய் வந்து திமுகவை கடுமையாக சாடனத்தினுடைய விளைவு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் அது இன்னும் நல்ல ஆழமான அரசியலோடு பார்க்கும்போது அதிமுக முன்னது முதல் இடத்துக்கும் தாவேக்கா ரெண்டாவது இடத்துக்கும் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு துணையாக தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்புகளும்
2: இப்படி நாம பாக்கலாமா சார்? அதாவது பொதுவா வந்து ஒருவேளை இப்படி நாம பாப்போம். அதாவது பொதுவா என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஆன்டி இன்கூம்பன்சி வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு போகாது, அதை வந்து தாவேக்கா பிரித்து விடும்னு சொல்லப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா போற சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆன்டி இன்கூம்பன்சி வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்திருப்பதா நம்ம பார்க்கலாமா?
3: ஆமா கண்டிப்பா சார், அந்த அதிருப்தியை வந்து நீங்க எடப்பாடியாரோ டாக்டர் அன்புமணி அவர்களோ எங்க தலைவரும் பேசும்போது பாத்தீங்கன்னா, மக்கள் திமுக அநியாயங்களை எடுத்து சொல்லும்போது மக்கள்கிட்ட இருந்த ஆர்ப்பரிப்பு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ஆதரவான அலையாக நம்ம பக்கம் வீசினதை கண் கூட நம்ம களத்தில் பார்த்தோம். அதனால் திமுகவினுடைய அதிருப்தி அலை அதிமுகவுக்கு வந்திருக்கிறது. விஜய் மட்டுமே அதை ஸ்கோர் பண்ணிடுவாருன்ற நிலைமை இல்லை. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கட்சி. பாமகவானாலும் அதிமுகவானும் பல களங்களை தேர்தல் களங்களை கண்ட கட்சி. அந்த கட்சியே மக்கள் வந்து ரொம்ப நிராகரிக்கலை, இவங்களை நம்புகிறாங்க, அடுத்தது மாற்றாக இவங்க இருப்பாங்கன்னு. ஆனால் இவர் இந்த இளைஞர்களை ஈர்ப்பில் இவர் வந்து கூட நிற்கிறாரே தவிர, அதிமுகவும் பாமகவும் இருக்கிற பாரம்பரியம், அந்த அரசியல் அனுபவம், ஆட்சி அதிகார நிர்வாகம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அதனால் வந்து அவங்க துணையாக இருந்து எப்படியோ தமிழ்நாட்டினுடைய நலன் தானே எல்லாருக்கும் முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் திமுக மேலே இருக்கிற அதிருப்தியை மக்கள் கடுமையாக வெளிப்படுத்திருக்கிறாங்கன்றது இதில் நல்லா தெரியும்.
2: நீங்க இந்த 68 இப்போ தாவேக்கா, ஆமா இது அதிமுக 61, திமுக 35. இப்போ இந்த ஒரு கன்சிஸ்டண்டான லீட், அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு வந்து உண்மையாகவே ஒரு லீடு எடுத்து கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம கண்ணதில் தெரியுது. இது இந்த ட்ரெண்டு இப்போ ஒரு மாதிரி செட் ஆகிட்டதா உங்களுக்கு தோணுதா சார்?
4: கண்டிப்பாக அப்படிதான் தெரியுது. நான் எப்பவுமே வந்து ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. டிஎம்கே தான் பெரிய லீடு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரி தான் இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு. மேபி இன்னும் 2-3 ரவுண்டில் இதில் ஒரு சேஞ்சு வருமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களும் ஒப்பீனியன் போல் எடுத்தவங்களும் சொன்னதுக்கு மாறி, அது ஒப்பீனியன் போல இருந்தாலும் எக்ஸிட் போல இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த ஓட்டு போயிட்டு இருக்கிறது, தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கிளியர் ஆகலாம். பட் இது எவ்வளோ தூரம் யாருக்கு யாருக்கு இறங்கும்னு தெரியல. அதிகபட்சம் ஓட்டு இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 500-2000 தான் இருக்குது இல்லையா? இப்போ நிலைமையில் 1000 தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் சார்.
2: இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா

0: இப்போ வந்து 168 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து தாவேக்கா 69,
1: இது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு.
0: அதில் வந்து அதிமுக வந்து 62, தாவேக்கா 69, திமுக 36. இப்போ இதில் ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னென்னா, திமுக வந்து ஈட்டி வரக்கூடிய அந்த முன்னிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதாவது படிப்படியாக அது வந்து வேகம், மற்ற கட்சிகளுடைய வேகமாக முன்னிலை பெற்று வரும்போது திமுக வந்து அந்த அளவுக்கு வேகமாக முன்னிலை பெற்று வரவில்லை.
1: இல்லை, முன்னிலை பெற்று வர்றது மட்டும் இல்லை, சரிஞ்சினே வந்திருக்கு. 36-62 ரொம்ப கம்மியான ஒரு போட்டி தானே இல்லையா? ஏறக்குறைய ஒரு 25 சீட்ஸ்க்கு மேலே இருக்குன்னா இப்போவே இது ஒரு லீடு தானே உங்களுக்கு காட்டுது.
0: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி 1/3க்கு மேலே லீடு இது காமிக்குது, அது உண்மைதான். அதே சமயத்தில் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 3 சுற்று ரவுண்டுகளில் தான் இப்போ எண்ணப்பட்ட ஒரு வாக்குகளாக இருக்க வேண்டும். இப்போ இது வந்து ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 15 ரவுண்டுகளாக்கு போகும்போது, அப்போ இந்த மாற்றங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒன்று என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த 69ங்கிறது என்னென்ன தொகுதிகள் நம்ம பிரித்து பார்த்தோம்னா, இதில் வந்து ரூரலும் இருக்கா அர்பனும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த தாவேக்கா பெற்று இருக்கக்கூடியது, நீங்கள் சார் சொல்கிற மாதிரி நீங்கள் இது வந்து பெரும்பாலும் இன்னும் ஊரல்லேருந்து முழுமையான ஒரு பிக்சர் வரலங்கிறீங்களா?
2: ஆமாம் சார், நீங்கள் முன்னிலையே பார்த்தீங்கன்னா 168 தான் வந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 80 தொகுதிகிட்ட நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ 80 தொகுதி இன்னும் முன்னிலை நிலவரமே தெரில. இந்த 80 யாருக்குங்கிறனு வரும் வந்த இடங்களில் தான் அதிமுக வருங்கிறனா அந்த 80. அது இல்லாமல் இதுலேயும் வந்து நீங்கள் அடுத்தடுத்த உள்ள டீப்பு ரவுண்ட்ஸ் போகும்போது
1: இவங்க வந்து சார், இவங்க வந்து அப்படியே சொல்லிட மாட்டாங்க மற்ற தொலைக்காட்சிகள் மாதிரி.
2: ஆமாம்
1: ஆமாம், தேர்தல் கமிஷன் தலையிட்டிருந்த ஆல் இண்டியா ரேடியோனுடைய தொலைக்காட்சி வந்து கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஆத்தன்டிக்கான நியூஸை. பட் மற்ற ஊடகங்கள்லாம் நிறைய தொகுதிக்கே வெளியிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக இதே ஒரு ட்ரெண்டு தான் அங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதே ட்ரெண்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக
2: குறைஞ்சிட்டு
1: தான் வருது. பட் இதில் வந்து திமுகவுக்கு மாற்றாக அதிமுக எமர்ஜி ஆகிறதுக்கு பதிலாக மூணாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதிமுக விட அதிகமாக இருக்கு. நீங்கள் அதிகாரப்பூர்வமான தகவலில் கூட தாவேக்கா வந்து அதிகமாக இருக்கு. ஏதோ ஆரம்பத்தில் போஸ்டல் ஓட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். இதில் நிச்சயமாக ரூரல் ஓட்டம் இருக்கு. நீங்கள் அதை புறக்கணிச்சிட முடியாது. ரூரல்னு இன்னும் எவ்வளோ தூரம் பார்ப்புறோம்? ஏறக்குறைய வந்துடுச்சு அவங்களுக்கு 200க்கு மேலே
2: முன்னிலை நிலவரம்
1: வெளியே வந்துச்சு.
2: அது தான் அதிமுக அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது தான் சார். நீங்கள் முதல்ல பெட்டிகளில் எந்த மாதிரி பெட்டி, சில பெட்டியில் சும்மா ஒரு 500 ஓட்டு இருக்குதுன்னா, சில பெட்டியில் திடீர்னு 2000 ஓட்டு இருக்கும்.
1: ஆனால் நீங்கள் தாவேக்காவை பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எங்கேயுமே அவங்க லீடு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு கன்சிஸ்டன்ட் லீடு இருக்கு பாருங்க,
0: 8 இருக்காங்க. பாஜக வந்து இதுவாக இருக்காங்க.
2: ஸோ பாண்டிச்சேரியில் வந்து சார் எப்பயுமே 1-1 டைரக்ட் ரிலேட்டட் கேண்டிடேட் சார். நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி.
1: இல்லை, இவங்க அங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்றுத்தில் கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்ல வர.
2: அந்த ஆனால் அங்கே ஒரு அரசியல் தெளிவு வேறு மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு உள்ளதாக இருக்குது புதுச்சேரி, ஆனால் அந்தளவுக்கு திரை மோகமோ ஈர்ப்போ அங்கே வந்து மயக்கலையோன்னு தோணுது. அதனால் அங்கே தான் அது 1-1 பாலிட்டி, சின்ன ஏரியா, அதனால் அந்த மாதிரி எனக்கெல்லாம் தெரியுது.
0: இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சேனல்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பரில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 100 இடங்களில் முன்னிலை பெற்றதாக வந்து வந்திருக்கிறது. இது வந்து அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்திகளில் 169, அதில் கிட்டத்தட்ட தாவேக்கா 70, அதிமுக வந்து 60, திமுக 38 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு வேறு ஒரு விஷயத்த சொல்லுது சார். ஆக்சுவலாக அதாவது இது வந்து தெளிவாக திமுக அரசு மீது அல்லது அவருடைய செயல்பாடுகளின் மீதான விமர்சனமாக இதை நம்ம முழுசாக எடுத்துக்கலாமா சார்?
2: ஆமாம் சார், உறுதியாக. இது கடுமையான அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்க மக்கள். கடுமையான அதிருப்தின்றதோட கோபத்தில் இருந்திருக்காங்க. அவங்க கோபத்தில் தான் கண்ணாமன்னா நீ இதுக்கு போடாமல் வேறு எதுக்காக போடுறதுல தான் போய் நிறைய இங்கே விழுந்துருக்கிறாங்களே தவிர, இவங்க ரொம்ப அநியாயமான இது சார். எத்தனை சாராயத்தில் எத்தனை பெண்களுடைய பாலியல் சிக்கல்,
0: ஒரு சைலண்ட் வேவ்னு சொல்லலாமா சார்? இந்த அதிருப்திங்கிறது ஒரு சைலண்ட் வேவா?
2: சைலண்ட் வேவ் இல்லை, சத்தம் போட்ட வேவே தான். ஏற்கனவே விசில் சத்தம் தான் கேட்டுது, சத்தம் போட்ட வேவே தான். இவங்க பண்ணதுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காங்க மற்ற கடும் கோபத்தில் இருந்திருக்கிறாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், இப்போ இளைஞர், அடுத்த பெண், குறிப்பாக பெண்களுக்கு சார், அடுத்த தலைமுறை தன்னுடைய தலைமுறைகள்லாம் போதைக்கு ஆளாயிடுவாங்களோ, சீரழிஞ்சிடுவாங்களோ, நிறைய விதவிதமான போதைகள், வெறும் சாராயம் சிகரெட் இருந்த நிலைமையை தாண்டி என்னென்னமோ பேர் சொல்கிறான், அதெல்லாம் வந்து

0: பள்ளிக்கூட அளவில் கல்லூரி அளவில் வந்ததெல்லாம் அடுத்த தலைமுறையை காக்க பெண்கள் கொஞ்சம் உஷாராகி தான் திமுகவுக்கு எதிரான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தை சொல்லிடுறேன். இது வந்து 160 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதில் தாவேக்கா 68, அஇஅதிமுக 51, திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் புதிய தமிழகம் தலா 1. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது.
0: இதுதான் சார் ரொம்ப முக்கியமான செய்தி. இது நீங்கள் கடைசியில் சொன்னது, இந்த தலைவர்கள் இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்துட்டாங்கன்றதுக்கு மக்கள் கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பொறுப்புமிக்க தலைவர்கள். முதலமைச்சர் அதை தாண்டி பாருங்கள், ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எவ்வளோ பின்தங்கியிருக்காரு, மா சுப்பிரமணியம். நான் எவ்வளோ தூரம் சுகாதார சீர்கேடு, எத்தனை மரணங்கள், எத்தனை மருத்துவத்தில் மேம்படுத்த வேண்டிய இடங்களை விட்டு போட்டது. போன அதிமுக ஆட்சியில் சார் 11 மருத்துவக் கல்லூரியை எடப்பாடியார் கொண்டு வந்தார். இந்த தடவை 5 கால ஆட்சி, அதுவும் அவர் இருந்தது கொரோனா காலம். 2 முழுக்க கொரோனாவில் போயிடுச்சு, 2 தான் அவர் முழுமையாக ஆட்சி பண்ணார். அப்போயே அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இவர் வந்து 1 மருத்துவக் கல்லூரி கூட 5 கொண்டு வரல. அப்போ மாசு மேலே கோவம் மக்களுக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வெளிப்படுத்து. மக்கள் ரொம்ப கூர்மையாக அரசியலை கவனிக்கிறாங்கங்கிறதும் இதில் தெரியுது.
1: உமாபதி சார், ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது வரைக்கும் இந்த கவுண்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 ஆரம்பித்து இப்போ 8:10, 10:20 ஆகுது, கிட்டத்தட்ட 2.5 மேலே பார்த்திங்கன்னா, இன்னும் நாதாக்கா எங்கேயுமே ஒரு முன்னிலையே வகிக்கலை. இது வந்து ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து பெரும்பாலும் இந்த நாதாக்காவுடைய வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் வந்து இதுலேருந்து ஏற்படுது அவங்களுக்கு.
2: ஆரம்பத்திலேருந்தே ஏதோ சீமான் மட்டும் முன்னிலைன்னு போட்டாங்க. எப்போவுமே அவங்க பாவம் முன்னிலை வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா, உதயநிதி பின்னடைவுன்னு போடுறாங்க. உதயநிதிக்கெல்லாம் அந்த தொகுதிக்கு அவர் நிறைய செஞ்சுருக்காருன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதில் இது ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது சார் தாவேக்காவுக்கு. அவங்க வந்து மெஜாரிட்டியை நோக்கி போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் ஒரு புறந்தள்ள முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறாங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட், 171 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. அதில் வந்து தாவேக்கா 73, அஇஅதிமுக 54, திமுக 29, காங்கிரஸ் 5, பாமக 4, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில் முன்னிலை இடம் பெற்றிருக்கிறாங்க.
2: பல இடங்களில் 2 மேஜர் பார்ட்டிஸ்னுடைய கேண்டிடேட் வந்து ட்ரைலிங் பின்னடைவு, இவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்குமே எனக்குமே கூட இது புதுசாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இதுவரையிலும் வந்து நம்ம நிறைய தேர்தல் பார்த்துட்டோம், ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வந்து தனியாக நின்று எந்த சப்போர்ட்டும் யாரும் போகல அவரை அப்படின்னு, அந்த ஸ்கிப் டயத்து யாரும் வந்து அவர் கூட போக தயாராக இல்லை அப்படின்லாம் நக்கலடிக்கப்பட்டவர் ஒருத்தர் வந்து, அதுவும் ஒழுங்காக பிரச்சாரத்துக்கு போகலை, நிறைய குறைபாடுகள் அவர் மேலே சொல்லப்பட்டது. பட் ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பல ஊருக்கு அவர் போவே இல்லைங்க. பல கேண்டிடேட் வந்து ஊர் பேரே தெரியாது.
0: இல்லை சார், மக்கள் அதிருப்தி தான் சார், மக்கள் கோபத்தில் இருந்துருக்கு.
2: இல்லை அப்படின்னா அது ஏடிஎம்கேவுக்குள்ளே போயிருக்கணும்
0: சார். அதை தாண்டி இவங்களுடைய இதில் வந்து என்னென்னா, புதுசாக வரும் இன்னும் பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாரோன்னு நம்பினாங்களோ என்னமோ, ஆனால் அது கடந்த ஆட்சி மேலே இருந்த கடும் கோபம் வெளிப்பட்டுருக்கு.
1: இப்போ பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா, உரத்தநாடில் வந்து அசோக், இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர்கள். இவங்கெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, மிக வலிமையான திமுக வேட்பாளர்கள் இருக்காங்க.
2: ரொம்ப அறிமுகமானவங்க எலெக்ஷன்.
0: அவங்க பண்ண அராஜகம் அக்கிரமம் இதெல்லாம் வந்து மக்கள் பொறுத்துக்காம தான் இவங்கெல்லாம் வரவே விடக்கூடாது, அரசியலிருந்தே அப்புறப்படுத்தணுன்ற அளவுக்குலாம் கோபமாக சில பேர் பேசுனாங்க. இவங்க துடை தெரியப்பட வேண்டும்.
1: அப்போ உண்மையாகவே இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை பூர்வமாக தாங்க யாரை தேர்வு செய்யணும்ன்ற எண்ணத்துல தானே இருக்கிறதா தான்,
0: அதுதான் சார் அதுல ஒரு முக்கா வரைக்கும் சரியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது யார் வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருந்தாங்க. எங்க தலைவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பதில் மக்கள் முதல்ல தெளிவாகணும் தான் சொன்னது. அதுல ஆளக்கூடாது என்பதில் திமுக ஆளக்கூடாது. அதுல தெளிவா இருந்தவங்க யார் ஆள வேண்டும் என்ற இடத்துல வரும்போது அந்த இடத்துல
2: நமக்கு வரலன்றதுனால இல்லையா,

0: முக்காவாசி வெற்றி பெற்றோம். 80% இவங்களை தோக்கடிக்கணும்ன்றதான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல திமுக துடை தெரிய
1: 500 கீழே உள்ளதான். 45 தொகுதிகளில் முதல் 2 இடத்துல இருக்கிற
0: அதான் எட்ஜில் நிறைய நிக்குது பாருங்க. அந்த அந்த அந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த 45 தான் தீர்மானிக்க போகுது.
2: இதான் இழுபறி தொகுதிகள்னு நம்ம சொல்கிறோம் சார். 500 ஓட்டு 1000 ஓட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அதெல்லாம் இழுபறி வாக்குகள். அதாவது இதில் வந்து நீங்கள் எந்த சமயத்தில் வேணால் ஒரு பெட்டியில் கூடுதலான வாக்குகள் கிடைத்தாலோ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரே அப்படியே முழுசாக மாற்றமடைந்து விடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா 177, அதில் அதிமுக 62, தாவேக்கா 74, திமுக 40 அப்படிங்கிறது ஒரு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து ஒரு ஒரு
1: திமுக வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு
2: அதே சமயத்தில் நீங்க தாவேக்கா வந்து கணிசமான வேகத்தில் வந்து அது வாக்குகளை வந்து கூடிக்கொண்டே போய் இடங்களை வந்து கூடிக்கொண்டே போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் திமுகவும் தன்னுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. 42, 43 அது படிப்படியாக எண்ணிக்கை கூடுகிறது. ஸோ இது வந்து அந்த மாதிரியான தொகுதிகளில் தன்னுடைய பலத்தை வந்து உயர்த்தி கொண்டே வருது.
1: வெவ்வேறு பகுதி
2: பகுதிகளில் வந்து வரக்கூடிய செய்திகள் தானே இதெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் திரு நிர்மல்குமார் தாவேக்கா முன்னிலை என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப
0: ஆக மொத்தம் சார், நீங்கள் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட்டம் மண்ணை கவிடுச்சு.
1: ஆமாம்,
0: இந்த கருத்து
1: எக்ஸிட் போலும் சரி
0: எல்லாம் திமுகன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த மெத்தடாலஜியில் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியாமல் இவங்க எல்லாம் அவங்கவுங்களுடைய ஆசை அபிலாஷைகளை வெளிப்படுத்தி
1: இப்போ ரெண்டாவது சொன்னதான் நடந்திருக்கும்.
0: அதனால் வந்து அது அது மண்ணக்கை விடுச்சு. இனி மக்கள் இந்த கணிப்புகளை நம்ப மாட்டாங்கன்றது ஒரு முடிவாக இதில் வருது.
1: எப்பவுமே எப்படி அப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடியும்
0: அது?
1: பட் மற்ற ஸ்டேட்லலாம் அது அவங்க சொன்ன மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். நீங்க இதை வந்து நீங்க அசாமுக்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அங்க எக்ஸிட் போலும் ஒபினியன் போலும் என்ன சொல்லுதோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மாறி இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து லீடில் இருக்கு. அஸ்ஸாமில் பிஜேபி லீடில் இருக்கு. பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் லீடில் இருக்கு. பெங்காலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடுனாங்க, பிஜேபி லீடில் இருக்கு.
0: அது நமக்கு அதுதான் சார். இப்போ இதே என்னுடைய மறுபடியும் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா அதிமுக வந்து மித்த தொகுதியில் லீடு வந்து முன்னிலை வந்து ஆட்சிக்கும் தாவேக்கா விஜய் எதிர்கட்சி தலைவராகவும் ஆவார்.
2: அப்படி தெரியல. இப்போ அதிமுக 65 நிற்குது அப்படின்னும் போது இது வந்து இது நீங்க சொல்றதுக்கு வந்து மாற்றாகவே நடைபெறுமோ என்ற ஒரு சூழ்நிலை தான்.
1: இந்த லீட்லயே திமுக விட அது 100% அதிகமா இருக்கு. இது 42 அது 80, இது 65 அது 80.
0: இல்ல திமுக வராது சார், திமுக போயிடுச்சு சார் 3வது இடத்துக்கு. அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. இதில் யார் இந்த உள்ள அடுத்த சுற்றுக்களில் ஏறும்போது அதிமுக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதான் ஒரு இது. அதுக்காக வந்து நம்ம விஜயோ தாவேக்காவினுடைய இதை வந்து நிராகரிச்சிட முடியாத அளவுக்கு அவங்க
2: இல்லை. இப்போ இன்னொன்று, இது வந்து இப்போ நமக்கு தேவை 117 அப்படின்னு பார்க்கும்போது 117 தான் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கும். இதில் வந்து யாராவது தனிப்பட்ட அளவில் 117 தொடுறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவோ இல்லை தீ 118 தேவைப்படுது. 118 யார் டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் தாவேக்காவும் இந்த 118 தொடுமானு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 188, 234 இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12, 34 தான் தொகுதிகள் வரணும் ஆக்சுவலாக. ஸோ லீடு வரணும்னா நீங்கள் ஒரு ஒரு இன்னும் ஒரு 30 தொகுதி 35 தொகுதி அல்லது ஒரு 40-45 தொகுதிகள் வெளியே வரணும். 45 தொகுதிகள் வந்ததுன்னா அதில் வந்து 118 தொட்டா வந்து அவங்க தான் முன்னிலை வகிக்கிறதா நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துக்கே போகலை. அந்த 118 எண்ணிக்கைக்கிட்ட
1: இல்லை உங்களுக்கு 188 நிறைய 234 எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு இதுவை எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னுமே சில தொகுதிகளில் ஓட்டு எண்ணாமலேவா இருப்பாங்க. அது அப்படி யோசிக்கவே முடியலையே. நான் 10:30 ஆகிடுச்சு டைமு, அதனால் அங்கங்கே எண்ணியிருப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம வேற ஏதாவது ஊடகத்திலேருந்து எத்தனை தொகுதி கவர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம்.
2: இல்லை அப்படி வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கூட தாவேக்கா வந்து 98, அதிமுக வந்து 70, திமுக வந்து 63 என்ற அளவில் தான் வந்திருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மொத்தத்துக்கும் இன்னும் புதுசாக வரல.
1: 80 வந்துருச்சு, 234 வந்துருச்சு அதில்.
0: 234 எப்படி சார் உங்கள் பார்வையில் ட்ரெண்ட் இருக்கு?
1: ட்ரெண்டு வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போயிட்டு இருக்கு.

0: ஆனால் இதில் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்க போகிறதில்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான் தெரியுது சார் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 118 தொடணும்னா இன்னும் தாவேக்கா இப்போ முன்னிலை வைக்கக்கூடிய 98 சொல்லக்கூடிய இடங்களில் கூட 100 கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு 18 இடங்கள் தேவைப்படுகிறது.
1: இல்லை நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் வந்து பின்தங்கியிருக்கிறாங்க. என்னென்னா எஸ்பெஷலி டிஆர்பி ராஜா, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசப்பட்ட ஒன்று, அவர் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. முக்கியமான அமைச்சர்கள் கையெண்ணூர் இது மாதிரி அமைச்சர்கள்லாம் பின்தங்கி இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு காட்டுது சார்?
0: இல்லை இப்போ இவங்களுடைய செயல்பாடுங்கிறத விட, தனிப்பட்ட செயல்பாடுங்கிறத விட கட்சியினுடைய செயல்பாடை தான் வந்து மக்கள் இந்த இடத்துல பார்க்குறாங்க. தனிநபர்கள் வந்து இந்த
2: இடத்துல சார் சொன்னதில்ல சார், இந்த தொழில் முதலீடு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய மோசடியான ஒரு அறிக்கை சார். அவங்க 1000-1500 கோடின்னு சொன்னதெல்லாம் பொய். அதை நாங்கள் வந்து
1: கொளத்தூரில் கூட தாவேக்கா முன்னிலைன்னு நம்ம டிவியில் வருது.
2: முதலமைச்சரை யார் தோற்கடிக்கிறாங்கன்றது ஒரு
0: ஆச்சரியமானதா இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவர செய்தி வந்து 193 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதில் வந்து தாவேக்கா வந்து 85, அஇஅதிமுக 61, திமுக 35, பாமக 5, பிஜேபி 2, காங்கிரஸ், தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, புதிய தமிழகம் தலா 1 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இதில் மிக முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் இதில் பல இடங்களில் தாவேக முன்னிலை வைத்து கொண்டே போகிறது. பல இடங்களில் வந்து இப்போ பாமக பார்த்திங்கன்னா சோழிங்கல், பெண்ணாகரம், தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை தொகுதிகளில் பாமக முன்னிலை வகிக்கிறது. திமுகவும் நிறைய இடங்களில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க ஒரு செய்தி என்னென்னா, இந்த போட்டி இப்பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 234 வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, 118 அந்த மேஜிக் நம்பரை யாராலையுமே இப்போ தொட முடியாதோ என்ற இடம் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 199 வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 87 தான் தாவேக்கா, அவங்களும் அந்த 118 மேஜிக் நம்பர்கிட்ட வரல. அதிமுக 70 தான் இருக்குது, திமுக 41 தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணியோட சேர்த்து அப்படி பார்க்கும்போது தாவேக்காவால கூட நீங்க அவர்கள் என்ன வேகமாக முன்னேறி கொண்டு சென்றாலும் அந்த ஒரு இன்னும் வெறும் 34 தொகுதிகள் தான் வெளியே வர வேண்டும். தகவல்கள்
1: அங்க அசம்பிளி நோக்கி போய்,
0: அங்க அசம்பிளி ரெண்டு பேர் தான் இப்ப வந்து முன்னிலையில் இருக்க போறாங்க. ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு அதிமுக தான் அதிகமான இடங்களை பெற்று வரப்போகிறார்கள். அப்போது அவங்க ரெண்டு பேரில் ஏதோ ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்க போகிறோம்.
1: இல்லை இப்போ இருக்கிற ட்ரெண்டில் விஜய் முதலமைச்சராகவும் எடப்பாடி துணை முதலமைச்சராகவும் மாதிரி தானே வருது.
0: சரிங்க சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம இந்த விவாதத்தை தொடருவோம்.
1: நியூஸா?
3: இல்லை, உங்களுக்கு ஒரு பிரேக் வேண்டாம்.
4: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை இன்னும் சற்று நேரத்தில் நேயர்கள் கேட்கலாம். அதுவரை திரைப்பட பாடல்கள்.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தகட்ட ஆராய்ச்சி மீன் ஆச்சரியத்துக்கு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 214 தொகுதிகளில் வந்து இப்போ முன்னிலை நிலவரம் வந்து வெளிவந்திருக்கிறது. அதில் அதிமுக 71 தொகுதிகளிலும், தாவேக்கா 97 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும். அதாவது திமுக வந்து ஒரு டிஸ்டன்ட் இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 98, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தொகுதிகள் கிட்ட தான், 15-18-19 தொகுதிகள்லாம் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரணும். என்ன இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 3-4 செய்திகள் இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இப்போ வந்து தாவேக்காவும் தனித்து 118 என்ற அந்த மேஜிக் எண்ணை வந்து அவரால் தொட முடியுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அதிமுகவும் வந்து தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறது. ஆனாலும் அவர்களாலும் வந்து எவ்வளோ தூரம் வந்து வேகமாக தங்களுடைய எண்ணிக்கையை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்து

0: ஒரு முக்கியமான செய்தி, நம்மளோட இப்போ வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து படிப்படியாக அந்த தாவேக்காவுடைய எண்கள் 100 தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் வந்து இந்த இடத்துல வந்து படிப்படியாக தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, பல அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள், இதையும் நம்ம கண்ணெதிரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, உமாவதி சார், இப்போ உங்களால் வந்து ஒரு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை தாவேக்கா கூட பெறாது என்ற ஒரு நிலை இப்போ இருக்குதா தெரியுதா உங்களுக்கு?
1: இல்லை, இப்போது நீங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து குறையிற சீட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு போயிட்டுருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சார், அவர் லைனில் இருக்கார், இந்தாங்க.
0: ஓகே,
1: சொல்லுங்கள், இது போட்டுக்கோங்க.
0: இப்பொழுது நமது தொலைபேசியில் திரு கனக சபாபதி, பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார், வணக்கம். சார்,
2: வணக்கம். வணக்கம்.
0: இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலவரங்களை நீங்கள் தொடர்ச்சி பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா முன்னிலை நிலவரங்களில் 216 இடங்களில் வந்திருக்கு. அதில் வந்து தாவேக்கா 100 இடங்களும், அதிமுக கூட்டணி வந்து 71 இடங்களும், திமுக கூட்டணி வந்து 44 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக நமக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சார். இப்போ இந்த தாவேக்காவுடைய ஒரு வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
2: அதாவது இந்த முன்னிலைகளை இப்ப பார்க்கும்போது, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு பார்க்கும் போதுங்க, திமுக ஆட்சி மேல கூட்டணி மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்ப்பை வந்து இது வெளிப்படுத்துது. திமுக கூட்டணிய அந்த குடும்ப ஆட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல இப்போ ஒண்ணு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்த்தப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேக்கா 2 வருடத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சாங்க, அது குறிப்பாக இந்த 4-5 மாதங்கள்ல தான் செயல்பாடுகள் ஓரளவுக்கு இருந்தன. ஆனா அவர் வந்து பிரபலமானவர், அறிமுகமான நடிகருங்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார். அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்து கணிசமாக வாக்கு வாங்குவார்ங்கிறது இப்ப நாங்கெல்லாம் இந்த தேர்தலும் போதும் தேர்தல் அன்றைக்கும் அதற்கு பின்னாலும் இந்த மேற்கு தமிழ்நாட்டு பகுதியில போகும்போது, பிரயாணங்கள் போகும்போது கவனித்தோம். ஆனா அதிகமான எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக அவருடைய அவருக்கான அந்த கட்சிக்கான வாக்குகள் இருக்கின்றன. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது, 3வதாக திமுக கூட்டணி வருகிறது. அதனால திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அது தோற்கடிக்கப்பட்டுவிடும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இது வந்து ரெண்டாக பிரிந்திருக்கின்றன. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். நாம் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா முடிவுகள் நமக்கு தெரிய வருங்க, அதனால எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு காரணமே நான் நினைக்கிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்பதை நாம் உணர்கிறேன்.
0: இப்ப இப்படி பார்க்கலாமா சார், இந்த அதிமுக அந்த அதிருப்தி வாக்குகளை, அதிமுக கூட்டணி அதிருப்தி வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யலைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்?
2: இல்ல, முழுமையாக அதாவது பிரிந்து விட்டனா என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருந்தது, அவர் பிரபலமான நடிகர், அதனால இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடித்திருந்தார். பல இடங்கள்ல நாங்க போகும்போது சொன்னாங்க, என்னுடைய 10 பையன் சொன்னானுங்க, 15 பையன் சொன்னானுங்க, நீங்க விஜய்க்கு தான் போட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்றாரு, பாட்டி சொல்றாரு. ஆக அந்த தாக்கம் வந்து பல இடங்கள்ல இருந்ததை நாம பாக்குறோம். அதனால இப்ப வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு, ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது இரண்டாக பிரிந்து விட்டது. அதுல வந்து இவர் இளைஞர்கள் மத்தியில ரொம்ப அறிமுகமான நடிகர் முகம் அப்படிங்கிறதுனால அவருக்கு அதிகமாக போய்விட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனா
1: சார், ஒரு சின்ன கேள்வி, இப்போ இதுவரையில திமுக ஓட்டு போடலன்னா அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா திமுகவுக்கும் போட்டாங்க. நிறைய நேரங்களில் வந்த 3வது ஒரு சக்தியை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரெண்டு கட்சியும் ஒதுக்கிட்டு மூன்றாவதாக வந்த விஜயா மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு

0: என்ன சார் காரணம், எல்லா கட்சி மேலேயும் ஒரு அதிருப்தி எடுத்துக்கலாமா?
1: இல்லை, மக்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து புதிய ஒரு நபருக்கு போட்டு பார்க்கலாம் என்று எண்ணம் வந்திருக்கிறது. அவர் பிரபலமான நடிகராக இருப்பதனால, அறிமுகமான முகமாக இருப்பதனால அவருக்கு வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் கருத்தாக தோன்றுகிறது. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைப்பு இல்லை. மாற்று திட்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மக்களிடத்தில் அது விவாதிக்கப்படவில்லை. அப்புறம் அவர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. வந்தா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லை. அதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில அவர் வந்திருக்காருங்கிறது பார்க்கும்போது பெரும்பாலான இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மக்கள் வந்து பிரபலமான நடிகர், அறிமுகமானவர் அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமானவர்கிற முறையில் அவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நான் எனக்கு தோணுதுங்க.
2: இன்னொரு செய்தி சார், இப்போ அவர் திமுகவினுடைய

0: தோன்றுகிறது. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைப்பு இல்லை. மாற்று திட்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மக்களிடத்தில் அது விவாதிக்கப்படவில்லை. அப்புறம் அவர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. வந்தா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லை. அதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில அவர் வந்திருக்காருங்கிறது பார்க்கும்போது பெரும்பாலான இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மக்கள் வந்து பிரபலமான நடிகர், அறிமுகமானவர் அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமானவர்கிற முறையில் அவரை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க.
1: இன்னொரு செய்தி சார், இப்போ அவர் திமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிச்சிருப்பதைப் போலவே அதிமுக கூட்டணியினுடைய வாக்கு வங்கியும் சரிச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரால் இவ்வளோ தூரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்று கிட்டத்தட்ட 99 இடங்கள் வரைக்கும் அவர் வந்து முன்னிலை வைக்க முடியாது இல்லைங்களா?
0: இருக்கலாங்க. அதாவது திமுகவை அவர் அதிகமாக வாக்கு வங்கியை வாங்கியிருக்காரு. மற்ற கட்சிகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சிகளினுடைய வாக்குகளும் அவருக்கு போயிருக்கலாம். இளைஞர்கள் இப்ப திமுக எதிர்ப்பு நமக்கு வர வேண்டிய வாக்குகளே கூட, இயற்கையாக வர வேண்டிய வாக்குகளே கூட அவருக்கு நிறைய போயிருக்குது. இல்லாட்டி இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி 99 இடத்துல வந்து முன்னிலை வகிக்கிறதுங்கிறது முடியாதுங்க.
1: அப்போ நீங்கள் முன்னாடி தேர்தலுக்கு முன்னதாக நீங்கள் வந்து தாவேக்காவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை கூட்டு வரணும்னு எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து வெற்றி பெற்றிருந்தா இன்றைக்கு வந்து இது ஒரு மிக பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறியிருக்கும் இல்லைங்களா?
0: அதாவதுங்க, இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து கடைசி ஒரு வாரத்துல தான் அதிகமா தெரிஞ்சதுங்க. முதல்ல வந்து அவர் தாக்கம் செய்வார் என்று இருந்தது. கடைசி ஒரு வாரத்துலதான் வந்து அவருடைய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக தெரிஞ்சது. இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முழு இம்பாக்டே நமக்கு வந்து தெரிய வருதுங்க. நாம வந்து என்ன நினைச்சோம்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், ஆகவே இது போதும் அப்படிங்கறதுதான் நாம நினைச்சோமுங்க. ஏன்னா அவருக்கு அவருக்கு வந்து அமைப்பு கிடையாது, பெரிய கொள்கைகள் அவர் வந்து விளக்கல. உங்களுக்கு தெரிய, அவருடைய வேட்பாளர்கள்ல பாதி பேர், 118 பேர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அவருக்கு நேரம் கூட அறிமுகமாயிருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுங்க. அதனால வந்து நாம இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இது வச்சு நாம திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று நாம் நினைத்தோம். ஏனென்றால் நம்ம கட்சிகளுக்கு எல்லாம் அந்த திமுக எதிர்ப்பு என்று இருக்கிறது. மற்றபடி நம்முடைய கொள்கைகள்ல பெரும்பாலானதில் ஒத்து போற கொள்கைகளாக இருந்தது. ஆகவே நாம் இதை வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தாவேக்கா, திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது.
1: இதுல ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தாவேக்காவும் கூட இன்றைக்கு தேதியில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பரான 118 தொடுவாரா என்று தெரியவில்லை. அப்பனா இது ஒரு ஹங் அசம்பிளியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சார்?
0: ஆமாங்க, இப்ப அப்படித்தான் போகுதுங்க. அவர் வந்து மேஜிக் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஆரம்ப கட்டத்துல தெரியறது. எது வேணாலும் மாறலாம், ஆனா இப்ப நமக்கு தெரியறது வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதானுங்க. அதனால இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பின்னால என்ன செய்யலாம் என்பதை உட்கார்ந்து பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அவரும் தனியா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
1: இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாகத்தான் உருவாக போகிறது என்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாமா சார்? அப்படித்தான் தோணுது.
0: ஆமா, இப்ப வந்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையில இப்ப தொங்கு சட்டமன்றம் தான் இப்ப தெரியுதுங்க.
2: சார், இப்போ நீங்க ஒரு தேசிய கட்சியா, மூன்றாவது அணியின் முன்வைக்கப்பட்ட போது, தேசிய கட்சிகள்லாம் முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் வந்து மக்கள் அவ்வளோ எடுத்துக்கல. விஜய்க்கு மட்டும் இவ்வளோ பெரிய பேராதரவு எதுக்கு சார் கொடுத்துருப்பாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி?
0: அதாவது பெரும்பாலான இளைஞர்கள், பொது வாக்காளர்கள் வந்துங்க, அவங்க ஜனநாயகத்தில் வந்து யார் விரும்பினாலும் யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனா அவங்க வந்து இந்த பாரம்பரியமான கட்சிகள்னு வச்சுக்கலாம், பல நாட்கள் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை மீறி அவருக்கு போடுறாங்கன்னு சொன்னா அவருடைய தனிநபர் கரிஷ்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆளுமை, அதை வைத்துதான் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. ஆனா அந்த பர்சனாலிட்டி, தனிநபர் மூவி கரிஷ்மா வச்சுதான்
2: தொகுதிக்கு போல, பிரச்சாரம் பண்ணல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாரு அப்படின்னு பண்ணாங்க. இன்னொன்னு, ஒபீனியன் போலும் எக்ஸிட் போலும் மற்ற 4 மாநிலங்கள்லயும் அப்படியே பிரதிபலிக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் அது மாறி இருக்குன்னா

0: இல்ல மாறி இருக்குதுன்னா அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல இருக்குதுங்க. திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கிறது தான் இது வந்து காட்டுதுங்க. முதல்ல பார்த்தா நகர்ப்புறத்துல தான் இருக்கும்னு பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாங்க. ஆனா நான் தேர்தல் போதே பார்த்தனுங்க, இங்க கொங்கு நாட்டு பகுதியில நான் கிராமங்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க. அது குறிப்பா தேர்தல் அன்னைக்கு நாங்க பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணும்போது தெரிஞ்சது. புதிய புதிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் டென்ட் போட்டு தாவேக்காவுக்கு இளைஞர்கள் உட்கார்ந்திருந்தது நானே பார்த்தேன். சில இடங்கள்ல 10-15 பேர் வரைக்கும் கூட இருந்தாங்க. அதனால நம்ம எதிர்பார்த்ததை விட அவருடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: உங்களுடைய பார்வையில உங்க பார்வையில இப்ப இந்த பாஜகவுடைய 27 இடங்கள்ல எப்படி முன்னிலை நிலவரங்கள் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி சார் இருக்கு?
0: நான் இன்னும் தொகுதி வாரியா பாக்கலீங்க, நானும் வேற தொலைக்காட்சிகள் இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப அகில இந்திய அளவுல பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அஸ்ஸாம்ல நாம 3வது முறையா பெரிய அளவு ஆட்சிக்கு வர்றோம். அதே மாதிரி புதுச்சேரியில 2வது முறையாக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. அனைவரும் பெரிய ஆவர்வலோடு எதிர்பார்த்த மேற்கு வங்காளத்துல நாம வந்து வெற்றி பெறுகிறோம். இது மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை. என்ன, மேற்கு வங்கம் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், எல்லை மாநிலம். அங்கிருந்து வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அங்கு வேலி அமைக்கிறதுக்கு கூட அந்த முதலமைச்சர் நமக்கு இடம் கொடுக்க மறுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய அரசியல் முழுவதுமே எதிர்ப்பு அரசியலாக இருந்தது. மக்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கூட கொண்டு போய் சேர்த்துல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பே கமிஷன், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆகவே மேற்கு வங்காளத்தை நாம முதன்மையாக எடுத்தோம். காரணம், அது தேசிய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்தது. அதற்கான அச்சுறுத்தல் வந்து வந்துட்டு இருந்தது. ஆகவே அதுல நாம வெற்றி பெறுவோம் என்பது மிகப்பெரிய வேலை. அதே மாதிரி கேரளாவில் நாம் இந்த முறை குறைந்தது ஒரு 4-5 இடங்களாவது பெற வேண்டும் என்று நினைத்தோம். தொடர்ந்து கடந்த 15 வருஷத்துல வாக்கு சதவீதம் அங்க நம்ம பிஜேபிக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. அங்க நாம 3வது போர்ஸா தான் இருக்கிறோம். அதனால இந்த முறை அதிகமாகும் என்று உறுதியாக நம்புகிறோம். போன பாராளுமன்ற தேர்தலையே நாம 19.4 விழுக்காடு வாங்கியிருந்தோம். இந்த முறை ஒரு 3-5 சீட்டுகள் கூட வரும் என்று நினைக்கிறோம். ஆக மற்ற 4 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு என்கரேஜிங் டெவலப்மெண்டா இருக்குது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக மேற்கு வங்காளத்துல வென்றது அசாத்தியமான வேலை. மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் ரெண்டுமே நம்முடைய எல்லை மாநிலங்கள். அதனால வங்காளதேசத்திலிருந்து வந்து ஊடுருவல்காரர்கள் எல்லாம் பெரிய தொந்தரவு கொடுத்தது நமக்கு தெரியும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலையும் கூட திருப்பூர்ல ஒரு தீவிரவாதி பிடித்தோம், அவர் வங்காளதேசத்திலிருந்து தப்பி வந்த ஆளு. ஒரு போன வாரம் வங்காளதேசத்தினுடைய ஒரு MP பேசியிருந்ததை நீங்க கேட்டிருக்கலாம். அவர் சொல்லியிருந்தாரு பாரதிய ஜனதா
2: சார், ஒரு செய்தி சுருக்கம் வருது, உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறோம் சார்.
1: ஒரு 2 நிமிஷம் சார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு TRB ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக இதுவரை 216 இடங்களுக்கு முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அதில் தாவேக்கா 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 35 இடங்களிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், விசிக 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்கா தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளையால். நீங்கள் லைனில் இருக்கீங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட பல மூத்த அமைச்சர்கள் வந்து இந்த தரம் வந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறதுங்க ஐயா.
0: ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 25-30 வருஷத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்ததில்லைங்க. தமிழகத்தையே ஒரு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்ததில்லை. திரு

0: ஆர் அவர்கள் உருவாக்கி இருக்கலாம். அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு, அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிக பெரிய மாற்றம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு புதிய கட்சி வந்து பெரிய மாற்றத்தை திருப்பி போட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக எல்லாருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயம். ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம் என்பதை பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் மக்கள் தீர்ப்பை நாம் ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்கிறோம். ஒரு விஷயம் ஆனா புலப்படுதுங்க, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கறதுதான். மக்கள் வந்து மிக பெருவாரியான மக்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். காரணம் குடும்ப ஆட்சி, ஊழல், நிர்வாகமின்மை, அப்புறம் போதைப் பொருள் பழக்கம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக போனது. இதனால மக்கள் வெறுப்பாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக ஆகியிருக்கிறது.
1: ஆக அவர் வந்து கடுமையாக திமுகவை விமர்சித்தது என்பது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை, பலனை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதானே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஆமா, உண்மைங்க, உண்மை, மிக முக்கியமான உண்மை. அவருக்கு அது பெரிய பலனை தந்திருக்குதுங்க. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்குது. திமுகவும் வந்து அதிகபட்சமாக கட்சி ரீதியா கொள்கை ரீதியா தாக்காம அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அவருடைய குடும்ப ரீதியாக அதெல்லாம் வந்து தாக்குதல் செய்தது அவருக்கு மேலும் தனிப்பட்ட முறையிலும் கோபத்தை உண்டு செய்திருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பெரிய அளவுல புதுமுகங்களை நிறுத்தத்தை வைத்து யாருனே அடையாளம் தெரியாத ஆட்கள், அதுல பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள், அவர்களை எல்லாம் நிக்க வைத்து இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது.
1: மிக்க நன்றி சார், நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி,
1: நன்றி.
2: சார், இப்போத்திய நிலவரப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சரே வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட் திமுக கோட்டையாக இருந்த சென்னையில் எல்லா இடங்கள்லேயும் தாவேகா முன்னிலையில் இருக்குது.
1: எனக்கு வந்து இது 1977 தேர்தலை தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. இவங்க வந்து பல பேர் அதை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொன்னாலும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா ஒரு வலிமையான சக்தியாக தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திமுகவுடைய சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்துலையே இப்போ பார்த்தீங்கன்னா சேகர் பாபு மாதிரியான ஒரு மூத்த அமைச்சரே வந்து இன்றைக்கி பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த செய்தி. இதனுடைய பலன் யாருக்கு போய் சேர்ந்தது, என்ன விதமான ஒரு ஆட்சி அமையப்போகிறது, என்ன விதமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கிறோம் என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த திமுகவினுடைய ஆட்சி மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை மக்கள் மாற்றி இன்றைக்கு வாக்களித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ என்ற எண்ணம் தான் எனக்கு கிடைக்கிறது சார்.
2: சரி, தொடர்ந்து போகிறத பார்த்தா உங்களுக்கு அங்க அசம்பிளி மாதிரி கூட தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிட்டு போகுது. மற்றவங்க ரெண்டு பேர்தும் கூடுது குறையுது, பட் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு 5-6 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தாவேகா ஒரு வேளை தனி மெஜாரிட்டி அடையுமா சார்?
1: இப்படி தான் தெரியுது. இப்போது வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 228 முன்னிலை சொல்கிறாங்க. அதில் வந்து தாவேகா 105, அதிமுக வந்து 76, திமுக 46. எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள்னால் என்னென்னா, திமுகவினுடைய பல மூத்த அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பின்னடைவை சிந்திக்கிறார்கள் என்ற செய்தி வந்து நம்ம ஆச்சரியத்தினுடைய இது. இவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் எவ்வளோ தூரம் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பார்கள் என்று தோணவில்லை. அந்த விமர்சனம் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக இன்றைக்கு வந்து தெரிகிறது. அப்போது இது வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு மனிதராக, ஒரு கட்சியாக தாவேகாவை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து நீங்கள் மதுரையிலேருந்து இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதிகள் தாவேகா வேட்பாளர் 1999 வாக்குகள் முன்னிலை என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. குறிப்பாக நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லாம் மூத்த அமைச்சர், அவருக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் சரி, இந்த மாதிரி
2: ஒரு நேர்மையான அமைச்சர்.
1: ஆமாம், பாருங்கள், கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் தாவேகா 4, அதிமுக 4, திமுக 2 என்று முன்னிலை வந்து இப்போ வருகிறது. அப்போது படிப்படியாக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகா இப்போ 106 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடிய சூழ்நிலை,
2: தொடர்ந்து அதை ஏறிட்டே போகுது. இன்னும் ஒரு 12 தொகுதி தான் உங்களுக்கு
1: தேவை.

0: என்னென்ன ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நம்ம வந்து 118 என்ற எண்ணிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது சிரமம். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை 118, ஆனால் தொடர்ச்சியான ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 130 இடங்களாவது கண்டிப்பாக தேவைப்படும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அப்போது இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பெரும்பான்மை ஒரு கட்சி பெரும்பான்மை என்பது இல்லாது போகும் பொழுது கூட்டணி ஆட்சியதற்கான ஒரு இடங்களை, அதற்கான ஒரு வாய்ப்பை தான் இது திறந்து விட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமையும் என்பதும் இன்னொன்று.
1: இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி ஆட்சின்ற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? என்னன்னா மற்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் ரெண்டு ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் குறைஞ்சினே தான் வருது. தாவேக்கா மட்டும் அது எப்பவுமே குறையில. 106 தொகுதியில் லீடிங் வருது தாவேக்கா. திமுக பார்த்திங்கன்னா 46, இது 77 குறைஞ்சினே வருது. பட்டு தாவேக்கா பார்த்திங்கன்னா லீடில் போயிட்டே இருக்குது. இப்போ செய்தி சுருக்கம்
0: வர வேண்டியிருக்குது. அதனால்
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேக தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதுவரை 225 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் தாவேக 101 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 67 தொகுதிகளிலும், திமுக 37 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் தாவேக முன்னிலை வகிக்கிறது. செய்யூர், காஞ்சிபுரம், காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, பவானிசாகர், சூலூர், கவுண்டம்பாளையம், உடுமலைப்பேட்டை, குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், துறையூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. வேலூர், அணைக்கட்டு, பர்கூர், ரிஷிவந்தியம், வீரபாண்டி, அந்தியூர், கூடலூர், வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், சீர்காழி, திருவாரூர், கும்பகோணம், புதுக்கோட்டை,

மதுரை கிழக்கு, திருமங்கலம், போடி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் குளச்சல், திருவாடானை, விளமக்கோடு தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் கட்சி ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து கலந்துரையாடலை கேட்கலாம். அதுவரை சில திரைப்பட பாடல்கள்.

0: பாடுதே.
1: மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து சித்ரா பாடியுள்ள பாடல் படம் பாடு நிலாவே.

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலந்துரையாடல் தொடரும் வரை திரைப்பட பாடல்கள். கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியுள்ள பாடல் படம் நினைக்க தெரிந்த மனமே.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, இந்த நேரத்திற்கான மக்கள் தீர்ப்பினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துவிடுவோம். அதற்கு முன்னால் இன்று நம்மோடு இந்த அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு குமார் ராமசாமி ஆதித்யன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துருவோம். இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அஃபீஷியலாக அரசாங்கத்தினுடைய ஒரு தேர்தல் வெப்சைட்லேருந்து வரக்கூடியது. அதில் தாவேக்கா 104 இடங்களிலும், அதிமுக 67 இடங்களிலும், திமுக 40 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளிலும், விசிகா தேமுதிக அமமுக மற்றும் புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்கா தலைவர் விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து நமக்கு வந்து பல முக்கியமான செய்திகள் வந்து தெரிய வருகின்றன. குறிப்பாக சார் ராமசாமி சார், குமார் ராமசாமி சார், ஒரு ட்ரெண்டு வந்து க்ளீனாக செட் ஆகிடுச்சு. என்ன விதமான ஒரு போக்கு வந்து இப்போ உருவாக போகிறது என்பது, முன்னிலை நிலவரங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா, எப்படி சார் இதை பார்க்குறீங்க?
2: இப்போது இருக்கிற நிலவரப்படி 234 தொகுதிக்கு முன்னணி நிலவரம் வந்துட்டு, அதாவது 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. அவருக்கு வந்து 118 தானே வேணும், இன்னும் 10 தொகுதி தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு பல 40 மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் 500 இருக்குது. சென்னை மட்டும்தான் விதிவிலக்கு. சென்னையில் முதலமைச்சர் உட்பட பல கிட்டத்தட்ட 30 எல்லா அமைச்சருமே கிட்டத்தட்ட பின்தங்கிட்டாங்க. எல்லாமே வாக்கு வித்தியாசம் 12,000-14,000 போயிட்டுருக்கு. மற்ற ஊரெல்லாம் 2,000 அப்படி கூடிகிட்ருக்கு. அதனால் இப்போ இன்னும் அடுத்த சுற்றுலாம் வரும்போது இன்னும் ஒரு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி முன்னணி நிலவரம் 115 வரைக்கும் இருந்துது தமிழக வெற்றி கழகத்துக்கு. அதனால் தனித்து கூட ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னமும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் சரி, தேர்தல் முடிந்த பிறகும் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு உரசல் போக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் 1-2 கட்சிகளுக்கு வருமா, 1-2 தொகுதி வந்தால் கூட அந்த கட்சிகள்லாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்தும் அந்த கூட்டணியிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். அந்த மாதிரி ஒரு இருக்குது. இல்லாட்டா அதிமுக வந்து 2வது பெரிய கட்சியாக, அந்த கூட்டணி 2வது பெரிய கட்சியாக வந்திருக்கு. போன தடவை மாதிரி அவங்க அதே இதை தக்க வச்ச மாதிரி இருக்குது. திமுக வந்து எதிர்பாராத வகையில் 3வது இடத்து தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா ஆண்டின் கம்பெனி வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்க, ஒன்று. 2வது திராவிட இயக்கத்துக்குன்னு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மொத்து மொத்தமாக ஒரு ஓட்டு வங்கி, பிற்பட்டோர் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள்லாம் ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு. அந்த ஓட்டு வங்கியை வந்து விஜயன் தமிழக வெற்றி கழகம் உடைத்து எறிஞ்சிருக்கு, தகர்த்து எறிஞ்சிரு தான் சொல்லணும். அது அந்தளவு புதிய ஒரு பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு மாற்றத்தை வந்திருக்கு. அதுவும் ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது, அவர் கூட இடையில வந்தார். என்டி ராமராவ் ஆந்திராவில் பண்ணார், எடுத்த உடனே வந்து ஜெயித்தார். அதே மாதிரி அந்த ஒரு இதை வந்து விஜய் வந்து வந்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு அது பெரிய இது.
3: சார், இதுவரையில் நான் கூட நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். 3வது அணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வரும்போது ஏறக்குறைய அது ஜெயிச்சதே கிடையாது. பல கட்சிகள் சேர்ந்து அமைச்ச மக்கள் நல கூட்டணி கூட 6% மேலே தரல. விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது, கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது ஏற்படாத மாற்றம், இவர் மேலே என்ன நம்பிக்கையில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க?
2: இல்லை, அதாவது இதுக்கு பின்னணி என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாட்டில்

0: எப்போவுமே அதாவது திமுக அதிமுகவை பிடிக்காமல் அதிருப்தி அடைஞ்சால் பிடிக்காத ஒரு கூட்டம் வந்து ஒரு வாக்காளர் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி சீமான், அவர் வந்து ரெண்டுக்குமே எதிராக ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி 8% வரைக்கும் கொண்டு வச்சுருக்காரு. அப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பாரதிய ஜனதா தலைமை அண்ணாமலை கொண்டு வந்த ஒரு மாற்றம், அவரும் ரெண்டு இயக்கத்துக்கு எதிராக தான் பண்ணியிருந்தார், அது ஒரு வாக்கு வங்கி. இப்படி 2-3 வங்கி வங்கி அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும்போது விஜய் வந்து 3வது வரும்போது ஒட்டுமொத்த இதை சேர்ந்து அவர் அறுவடை பண்ணிட்டார். அதான் அந்த அடிப்படையில் வந்துட்டார். இந்த இதுவரைக்கான 3வது அணிங்கிறது வந்து
1: தமிழர் கட்சி அந்த
0: அண்ணாமலையினுடைய வருகை, அவங்களாம் புது வாக்காளரை சேர்த்துக்கிட்டே வந்தாங்க ரெண்டுமே
1: சேர்ந்து.
0: ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் நாம் தமிழரில் எங்கே 0 தான் வருது இன்றைக்கி,
1: எப்பவுமே 0 தான் சீரோ
0: இல்லை. வாக்கு வங்கி 8% வாங்கியிருந்தாங்க, ஓட்டு இடம் வாங்காட்டால் கூட ஓட்டு வாங்கியிருக்கோம், ஓட்டு வங்கி இந்த இடம் ஓட்டு வங்கியும் சரி இங்கே போயிருக்கோம் தமிழ் வெற்றி காலத்து போயிட்டு. அதே மாதிரி தான் அந்த 3வது ஃப்ரெண்டுலேருந்து இதுக்கு முன்னால் 3வது ஃப்ரெண்ட் வர்ற தலைவர்லாம் விஜயகாந்த் வந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால், அவர் வந்து கடைசியில் போகிற அவரும் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டார், அதனால் அதை வந்து மாறி போச்சு. இதனால் அந்த இப்போ அந்த ஓட்டு வங்கி வந்து திமுக பக்கம் எப்படி செய்ய போச்சு. இவங்க தான் அண்ணாமலை சீமான், இவங்க தான் தொடர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு வந்தாங்க. அதை வந்து விஜய் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் புது வாக்காளர்கள் இந்த 3, இது போக திமுகனாலே சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கின்னு ஒரு கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடப்பிடி, அதை வந்து தகர்த்துருக்கு. அதையும் விஜய் வந்து ஒரு
1: ரெண்டு பெரிய கட்சியும் ஒரு அலைன்ஸோடு இருக்கு.
0: ஆமாம்,
1: ஒரு அலைன்ஸ் அதுக்கு அங்கே நிறைய கட்சி அலைன்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் அலைன்ஸ் இருக்குது. அந்த அலைன்ஸ் கட்சியினுடைய ஓட்டுக்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணாங்க. விஜய் ஏறக்குறைய தனியாக நின்னார், ஒழுங்காக எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் கூட பண்ணலைன்ற குற்றச்சாட்டு மாதிரியும் அவர் மேலே வச்சாங்க. எல்லா இடத்துக்கும் ஏறக்குறைய எடப்பாடி வந்து எல்லா ஊருக்கும் 2 தடவை போயிட்டு வந்துட்டார். இதையெல்லாம் மீறி இவர் மேலே இவ்வளோ பெரிய அபரிமிதமான நம்பிக்கை, வெறும் அதிருப்தி மட்டும் காரணம்.
0: வீட்டில் சினிமா செல்வாக்கு பெரிய இது. முன்னால் வந்து ரஜினிகாந்த் வந்து பாட்சா படம் நடிக்கும்போது திரை உச்சத்தில் இருக்கும்போது அப்போது எம்ஜிஆருக்கு வலதுகரமாக அந்த ஆரம் இறப்ப சொன்னார், இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க சிஎம் நீங்கள் தான், அவர் வரல. ஆனால் இவர் அதே மாதிரி உச்சத்தில் அந்த
1: ஓய்வு மிஸ் பண்ணிட்டாரு,
0: மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இவரை வந்து அந்த ஓய்வு பெறுமாவது வரல, அவர் பீக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் சொன்னால் கூட ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் தான் தமிழில் வசூலில் எல்லாத்தையும் பார்த்தான். அதை விட்டுட்டு வந்திருக்காது, அது செல்வாக்கு ஒன்று, அது பெருசாக அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் வந்து முன்னால் மாதிரி ரெண்டு கட்சி மட்டுமே இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து பெருகிட்டே போகுது. ஒவ்வொரு கட்சியிலையும் பிஜேபி அந்த மாதிரிலாம் வலுத்து அவங்களுடைய ஓட்டு சேர்லாம் கூட்டிகிட்டே போகுது. இங்கேயும் கூடுதலாக சீட்டு, காங்கிரஸ் கூடுதல் சீட்டு, சிறுபான்மையினர் கூடுதல், தேமுதிக அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி பிரிஞ்சிட்டே வருது
1: சீட்டையும் எல்லா ஓட்டு.
0: ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா திமுக ட்ரெடிஷ்னல் ஓட்டை அப்படியே பிரிச்சுட்டே வராங்க. ஈவன் இப்போ திமுகனாலே முஸ்லீம் லீக்லாம் அவங்கள்ட தான் இருக்கும், இப்போ அதிலே 6 கட்சி இருக்குது, 4 கட்சி அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ எல்லாமே பிரிஞ்சது. இந்த எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டார். இளைஞர்கள் ஜென்சி தலைமுறைன்னு சொல்லலாம், அந்த ஜென்சி தலைமுறையை முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார்.
2: இல்லை சார், இப்போ பொதுவாக இப்போ சொல்லுவாங்க
1: அதோட ஒரு 8-12 தானே டோட்டல் பாப்புலே ஓட்டர்
0: பாப்புலேஷன்ல இருந்தா கூட ஒவ்வொன்றே கொண்டு வந்துட்டார்ல, ஒவ்வொன்று கொஞ்சமாக சேர்த்து
1: 108-110
0: போக
1: கிராஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம், இது போக ஆண்டி இருக்கும் வச்சு பிறகு தமிழ்நாட்டில் இந்த ஊழல் அந்த குற்றச்சாட்டு, இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பெண்கள் அதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சாரம் இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் மாதிரி நேரில் போய் தான் இப்போ ஓட்டு கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து கிடையாது. டிஜிட்டல் யுகத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவரை சொல்லி, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இருந்தப்போ தான் வந்திருக்கேங்க. அதே மாதிரி அந்த இதான் பிரச்சாரத்துக்குள்ள போகலை. இன்னொன்று பணபலத்தையும் முறியடிச்சிருக்காங்க. இந்த திமுக அதிமுக கூட்டத்தில் வந்து பணபலம் பெரிய அளவில் விளையாடிச்சு. அதே இல்லாமல் இவங்க வந்து அந்த பணபலம் இல்லை, வேட்பாளரே யாருன்னு தொகுதி மக்களுக்கே
1: தெரியல,
0: தெரியாது
1: யாருக்கும், நமக்குமே தெரியாது,
0: நமக்கே தெரியாது, அவருக்கே தெரியுமா. அவரே 105 வேட்பாளர் மற்ற கட்சியில் வந்தாலும் தான் கடைசி நிப்பாட்டினாரு, அவரே பல தொகுதி போகல.
2: ஒரு முக்கியமான செய்தி சார், பொதுவாக வந்து இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்கு எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது பொதுவாக நேரடியாக அதிமுகவுக்கு தான் போனோம்,
0: அது இங்கே வந்துட்டு,
2: அது முழுசாக இங்கே வந்துருச்சு,
0: வந்துட்டு.
2: அப்போ இப்போ வந்து அந்த ஏன் வந்து அதிமுகவில் அந்த ஆன்டி இன்குமன்சியை முழுசாக பெற முடியல சார்?
0: இல்லை, அவங்க எப்படின்னா அவங்க வந்து விஜய் அளவுக்கு அவங்களால களத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணலைன்னு தான் சொல்ல முடியும். அவன் பிரச்சாரம் ரீச் ஆகலை, பண்ணார், கஷ்டப்பட்டு எடப்பாடி பண்ணால் ட்ரெடிஷ்னல் பிரச்சாரம். இவங்க வந்து புது மாடலில் இவங்க வராங்க, இப்போ லேட்டஸ்ட் மாடலில் இவங்க வராங்க, அது வந்து ரீச் ஆகிட்டு
1: சோஷியல் மீடியா.
0: ஆமாம், கடைசி நாள் விஜய் பேசின பேச்சு வந்து எல்லாருக்கும் கடுமையாக ரீச் ஆச்சு, அந்த மாதிரிலாம் பிரச்சாரம் ஆச்சு. அதுதான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. ஒரு விஜய் ஒரு அவங்களாம் நம்ம நேரில் வேட்பாளர் வரணும்னு நினைக்கிறோம், இவன் நினைச்சா விஜயனுடைய ஏலகிராம் வச்சு ஓட்டு கட்டாங்க, விஜய் கட்சி பொம்மைத்தி கொண்டு போய் ஓட்டு கட்டாங்க, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க.
1: அதுதான் சொல்கிறேன்,
0: அந்த இதான் அவர் ரீச் ஆகிட்டார். இன்னும் அவர் நடிகர், ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது, அது ஒரு இது. இன்னொன்று தமிழக மக்கள் வந்து

0: எப்போவுமே தமிழ்நாட்டில் கொண்ட இப்போ தம்பார் ஒரு சொல்லுவாங்க மொழி சிறுபான்மை மத சிறுபான்மை இவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மத சிறுபான்மை, அதுவும் அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. இன்னொன்று திமுக அதிகமாக இப்போ உருவாக்கி வச்ச கலாச்சாரமும் அதுதான், தமிழ்நாட்டில் வந்து மத சிறுபான்மை ஒரு ஆளை வந்து யாரும் பின்பாயின் பண்ணி பேச மாட்டாங்க, அது அவர் பெரிய ப்ளஸ்.
1: இல்லை திராவிட இயக்கங்களுக்கு இது ஒரு புல் ஸ்டாப்னு நினைக்கலாமா?
0: புல் ஸ்டாப்னு அது நிற்பது, ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு அதை தன்னுடைய ஓட்டு இந்த ஆதரவை தக்க வைக்கிறாங்கிற பொருள் அது ஞாபகம் பார்க்கணும். இப்போ அடுத்த
1: வாக்குறுதிகள்லாம் ரொம்ப பெருசு,
0: இல்லை வாக்குறுதி கொடுத்தா இந்த இலவசம்லாம் நம்ம சொல்கிறோம், மக்கள் அதை போட்டாவே கருதலையே, 8000 கூப்பன் வேண்டாம்.
1: அவருமே கொடுத்துருக்காரு, அவருமே
0: கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அதை யாரும் கருதுன மாதிரி தெரியல. இவர் தருவார், ஏன்னா கொடுத்தவங்கள ஏற்கனவே கொடுத்தவங்கள தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா அவர் 30,000 தரனார், அவர் பல்லு பிரசாத் பையன், இவங்க 10,000 கொடுத்தோன்னு ஓட்டு போட்டாங்க. அதை பின்படி தான் இவங்க 5,000 கொடுத்தாங்க, அதை ஓட்டு போடுவாங்கன்னு. அதில் கொஞ்சம் அவங்களும் ஓட்டு உழுந்திருக்கும். ஆனால் இதில் என்னென்னா மும்முனை போட்டியில் மூணாவது முனையில் வர்றவங்க 10% போன ஒரு நாள் வாங்க மாட்டாங்க. ஆனால் இவர்
1: கிட்டத்தட்ட
0: 35-45 வாங்கிட்டார்.
2: திருமாவளவனுடைய
0: விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு மெயினா இவருக்கு போயிட்டு, அப்போ சிறுபான்மையர் ஓட்டு முக்கவாசி போயிட்டு பாதிக்கு மேல போயிட்டு. ஏன்னா திருமாவளவன் ரெண்டு பேரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் ஓட்டு கடுமையா போயிட்டு. இளைஞர் இளங்கும் பேரெல்லாம் அவங்க ஈவன் சர்ச்சில் சொன்னா கூட யாரும் கேட்க மாதிரி இல்லை, அவங்களாம் அந்த இதில் போட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இந்த போதை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பெண்கள் மத்தியில் குறிப்பாகவே, அதனால் அவர் அது வந்து அவருக்கு ஒரு ஆதரவு பெற்று கொடுத்தோம்.
2: ஸோ இப்போ அது வந்து இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது சார். இப்போ 118 அவர் டச் பண்ணணும், இப்போ 118 டச் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து என்ன சிக்கல் வரும்னா, இப்போ 118 கூட போதாது. என்னன்னு நீங்கள் முழுசாக ஆட்சி என்ன அதிகாரத்தை 5 நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ 118 தொடணும் ப்ளஸ் அதுக்கு மேலே குறைஞ்சபட்சம் 130 தேவைப்படும். அப்போ 130 தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு
0: நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் யாராக வந்தால் போக வாய்ப்பு இருக்குது, அதிமுக கூட்டணியிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஜேபி தனியாக
1: அந்த கட்சி கூட போக
0: விஜயகாந்த் அன்புமணி அவங்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அவங்க ஏன்னா அவங்க தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியும் அவர் நம்ம தேமுதிகவும் அவர் பாடாளுமன்ற கட்சியும் ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்க
2: மாதிரி 7
0: வாங்கியிருக்காங்க, ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. பிரேமலா தான் பையன், ரெண்டு பேருமே முன்னிலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் வாங்கியிருக்கப்ப அவங்களில் கொஞ்சம் பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கூட சொல்லலாம், ஆட்சியில் பங்கு கொடுத்தா துணை மூலம் கொடுத்தா போயிடுவாங்களே. அந்த மாதிரி இப்போ அவரே யாருங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு தானே வந்தார். ஈவன் காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க எப்படின்னு தெரியல, பட் அவங்க ஒன்று ரெண்டு பேர் ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் முன்னாலேயும் பிரச்சனை, அமைச்ச பிறகும் பிரச்சனை, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி நினைச்சது அவர் ஏற்கனவே சொன்னார் இங்கே தான் போகணுன்னாரு. லோக்கல் காங்கிரஸ்காரங்க வந்து அதை பா சிதம்பரம் அணியெல்லாம் அதை விரும்பலை. இப்போ அவர் சொன்னது தான் சரியாக போச்சு. அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருப்பாங்க காங்கிரஸும், அவங்க ஒரு புது எழுச்சி வந்திருக்கோம் அவங்களுக்கு. காங்கிரஸ் அதை கைவிட்டாங்க, இன்னமும் அநேகமாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தலைவர்லாம் செல்வ பிறந்தது கூட பின்னணியில் தான் இருக்காரு.
2: ஆமாம் ஆமாம். இப்போ என்னென்ன, இல்லை இப்போ இதில் என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு கூட்டணிகளில் பெரிய கூட்டணிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ எல்லாருக்கும்.
0: ஆமாம், கட்டாயம் போகும்.
2: அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 125 இடங்களாவது கண்டிப்பாக நீங்கள் தாவேக்காவுக்கு கிடைத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா சார்?
0: ஆமாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம அந்த லீடிங் வந்து சரி, இப்போ எடப்பாடி வந்து 200 ஓட்டில் 200 ஓட்டில் ட்ரெயிலிங்கில் இருக்கான்னு சொல்கிறோம், மாறுது சில இதில். 500 ஓட்டிலே மாறிக்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் தான் கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்கு வித்தியாசம். அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், 10 hour 1 hour பார்த்தா தெரிஞ்சிடும்.
2: ஆமாம், ஏன்னா பல இடங்களில் நீங்கள் வந்து ஒரு 5000 வாக்குகள் மேலே போன இடங்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கே தவிர, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகளுக்குள்ள தான் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான இடங்களில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது கடைசியாக
1: ஒரே ஒரு கேள்வி, பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டு ஏறக்குறைய ஒரு பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் விஜய்க்கு விஜய் அங்கேயும் தானே தெரிஞ்சிருப்பார் வீட்டுக்கு வீடு.
0: ஆமாம்,
1: ஒன்றுத்தில் கூட லீடிங் கூட இல்லையே சார்.
0: பாண்டிச்சேரி கல்ச்சர் வந்து வேறு, அங்கே வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு தனிப்பட்ட கல்ச்சர் தான் அங்கே பெரும்பாலும் இருக்காது. ஒரு நடிகர் அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இல்லை. அன்னொன்று ஆட்சி காசு வாங்கிட்டு மாறுறது எல்லாம் அதெல்லாம் நடக்கும், தேர்தலுக்கு போகிற கட்சி தவறு எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளை நம்பி போகிறோம் அந்த மாதிரி ஏடிஎம்கே ஆளே இல்லாமல் போயிட்டு இருந்த கட்சி அங்கே இல்லாமலே போயிட்டு இருக்கு. ரெண்டு சீட்டு தான் இருக்கிற நிலமுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
1: இப்போ தமிழ்நாடு ரொம்ப படித்தவங்க அது இதுன்னு சொல்கிறோம்.
0: ஆனால் தமிழ்நாடு தான்
1: இப்படி ஒரு

0: அதாவது ஒரு ஒரு எம்ஜிஆர் வந்தார், ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவருக்கு, ஏற்கனவே ஒரு பாலிடிக்ஸில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே கூட ஒரு கிளாரிட்டி கிடையாது. எதை புரிஞ்சு இதை ஏற்றுக்கிட்டாங்க?
1: மக்கள் வந்து நம்ம நினைக்கிறோம், அதாவது மக்களும் பாதிக்கு பாதி மக்கள் வந்து அவரை ஏற்ற மாதிரி கிடையாது. 30-35% தான் அவருக்கு கிடைச்சிருக்கோம். ஏன்னா மீதி இவங்க ஒரு 30-30% வாங்கியிருப்பாங்க. அப்படி தான் மூணில் ஒரு பங்கு தான் வாங்கியிருக்காரு.
0: அவர் பிரிப்பாரு, நாங்கள் எதிர்க்க எதிர்ப்பு ஓட்டை இப்போ இவரு பிரிச்சுட்டாரு.
1: இவர் வந்து திமுக ஓட்டை அதிகமாக பிரிச்சுட்டாரு, அதான் மெயின் இருப்போம். அது பெரிய
2: இப்போ முக்கியமான செய்தி சொல்கிறேங்க. அதாவது இப்போ பொதுவாக இவர் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொன்னால், இப்போ கோர் திமுக வாக்கையுமே இவர் பிரிச்சிருக்கதா தானே?
0: இவங்க பிரிச்சிருக்காங்க, விஜய் ஓட்டை ஆயிடுச்சு.
2: இல்லை இல்லை, இப்போ அதுதான். இப்போ இப்போ வந்து இவங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திமுகவுடைய வாக்கையும் பிரிச்சிருக்காரு, அதிமுக வாக்கையும் பிரிச்சிருக்காருன்னு தான் நான்
1: எடுத்துக்கேன். திமுக தான் அதிகம் பிரிச்சிருக்காரு.
2: ஆமாம் ஆமாம், அதிகமாக பிரிச்சாரு. ஆமாம், அதிகமாக
1: திமுக ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்,
0: ஓர் ஓட் பேங்கிங் எடுத்திருக்காரு.
1: ஆமாம், அதாவது திமுக ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் ஓபிசி,
0: சென்னை
1: எஸ்சிஎஸ்டி, முஸ்லீம்ஸ், இதை வந்து கண்டிப்பாக அவர் பட்டியல் மக்கள் வாட்டை கண்டிப்பாக ஏன்னா திருமாவளவனுடைய தான். அதனால தான் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து குழப்பமான கருத்துக்களை தொடர்ந்து திருமாவளம் சொல்லிகிட்டே வந்த காரணம் அவர் இங்கே போக வேண்டியவர் தான். அதை வரைக்கும் அங்கேயே தான் கூட்டிகிட்டு போனோம்னு வந்தார், முடியல. எப்படியோ பிடிச்சி நிப்பாட்டாங்க, காங்கிரஸ் நிப்பாட்டி பண்ணி நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த ஓட் பேங்கை கொண்டு போயிட்டாங்க அங்கே. ஏன்னா கிராமங்களில் அங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மீனவர் பகுதியில் தான் போட்டுக்கெல்லாம் கலர் அடிச்சிட்டான். அப்போவுமே விசில் தேவகர்கள்லாம் அடித்து ஓட்டிட்டான். அந்த கடற்கரையில் நம்ம கடற்கரை மாவட்டங்களுக்குல அந்த கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வரைக்கும் அந்த ஃபுல்லாக
0: அவங்க ஒரு அந்த பஞ்சாயத்துலேயே முடிவெடுத்தது சொன்னான்.
1: ஆமாம், முடிவெடுத்துறாங்க. அப்படி தான் அவங்களாம் அவங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னால் கன்வெர்ட் ஆனவங்க. இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு முன்னாலே
0: பண்ணுவாங்க.
1: அவங்க மத்தியில் வந்து பெருவாரியான ஆதரவு விஜய்க்கு இருக்கு.
2: இல்லை இப்போ இதில் பெரிய ஒரு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு ஃபோர் கார்னர் கான்டெஸ்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நாம் சந்திக்கிறோமோ சார்?
1: ஃபோர் கார்னர் சொல்கிறோம்,
0: தொங்கு சட்டமன்றம் மட்டும் இல்லை, எப்பவுமே மூணாவதை வந்து ரிஜெக்ட் பண்ண தமிழ்நாடு மூணாவதை தூக்கி மேலே வச்சிருக்கு. மற்ற ரெண்டு பேரை பக்கத்து பக்கத்தில்
1: வச்சு அதான் அதுக்கு வந்து பாதிக்கு போய் எனக்கு பக்கம் விஜயனுடைய தனிப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார் சினிமா நடிகர் ஒரு அதனுடைய பெரிய செல்வாக்கு பெரிய முக்கியம், அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால தான் அவர் வந்திருக்காரு
0: நினைக்கிறேன். இவருக்கு இதை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்காங்க.
1: தக்கன்னா இப்போ எப்படி ஆட்சி நடத்துகிறா போகுது? ஏன்னா அடுத்து எடுத்த உடனே மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், அடுத்து பார்லிமெண்ட் வரும். அதில் அவர் என்ன பிளான் பண்ண போகிறாருன்னு தெரியணும்.
0: அங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து
1: கொடுக்கணும், அப்படி இருக்கலாம்.
2: இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா சார், இப்போ நம்ம வந்து தாவேக்கா மற்றவங்களாம் பார்க்குறோம், நாத்தாக்கா ஒரு இடத்துல கூட அவங்க வந்து முன்னிலை வகிக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த இளைஞர் வாக்குகள் அல்லது அவர் வந்து எதிர்பார்த்த அல்லது வந்து இத்தனை நாளாகவும் கட்டுக்காத்த அந்த இளைஞர்கள் வந்து முற்றிலும் வந்து இன்னைக்கு மாறியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்?
1: இல்லை, 6-10-15 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு குரூப்பை வளர்த்துக்கிட்டே வந்தார். சித்தாந்த அடிப்படையிலையும் அவங்கள வளர்த்துட்டு வந்தார். வெறுமனே ஒரு இப்போ இவர மாதிரி சினிமா கவர்ச்சி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கொள்கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். ஆனாலும் அந்த இளைஞர்கள்லாம் 20 வயசில் அந்த கட்சிக்கு வந்தவன் 30 வயசு 32 அவனோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கட்சியில் என்ன பலன் கிடைக்கிது? எப்பவும் தனித்தனியே தோத்தே போனால் என்ன ஒரு கவனத்தை கூட ஜெயிக்க முடியல. அப்போ அவருக்கு இடையில ஏதாவது கட்சியில் கூட்டணி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அவர் பண்ணியிருக்க ஒரு வின் பண்ணியிருக்க முடியும், அதனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். இன்னொன்று, அவர் கட்சியில் அதிகம் இருந்தவங்க வந்து இதே மாதிரி தான், இந்த திமுகவுடைய ஓட் பேங்க் மாதிரி அவரும் இஸ்லாமியர்கள் தலித் மக்களும் அதிகம் இருந்தாங்க.
0: இல்லை சார், இப்போ நீங்கள் பெரிய பத்திரிகை அனுபவம் உள்ளவர், நான் கேட்குறேன், அடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி போவோம்?
1: இல்லை, விஜய் வச்சு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் போக முடியும். ஏன்னா இப்போ வந்து தேசிய கட்சிகளுடைய தாக்கம் வந்து இப்போ பாஜக வந்து ரொம்பவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அண்ணாமலை வச்சு பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை இடையில மாற்றினது பெரிய ஒரு அவங்களுக்கு சர்க்கிள் ஆகிப்போச்சு. அது ஒரு பெரிய அவங்க பண்ண தப்பு. அதனுடைய அதை வந்து அந்த இதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்னு ஒரு குரூப்பை வந்து அவங்கெல்லாம் நாங்கள் இங்கே தான் போடுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், விசிலுக்கு போடணும் தான் சொல்லிட்டு.
0: கடைசியில் அண்ணாமலையே ஒரு பெரிய இதுன்னு தான் சொல்லியிருந்தோம்.
2: இப்போ நம்ம வந்து நம்முடைய அரங்கத்தில் திரு வினோபா பூபதி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய கூட்டணியினுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க.
0: எத்தனை தொகுதியில் சார் முன்னணியில் இருக்கிறீங்க?
3: இன்னும் ஃபோர்த் ரவுண்ட், மேக்ஸிமம் ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. ஸ்டில் அனதர் 10 more rounds இருக்குது நிறைய இடத்துல. ஆவரேஜாக வி ஆர் வெரி பாசிட்டிவ். எங்களோட கவுண்ட் வந்து 10+ வரும் அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவ்.

0: பாசிட்டிவாக இருக்கும். இது இந்த ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இவங்க எல்லோரும் பேசியிருப்பீங்க ஏற்கனவே, இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றாங்க. டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி நல்ல ப்ளே ஆகிருக்குது, நல்ல விசிபிளாக தெரியுது. பீப்புள் வந்து திமுக ஆளுகிற திமுக அரசு மேலே ஒரு தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்கன்றது தான் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ். இது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நிறைய அமைச்சர்கள் குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து
1: இல்லை முதலமைச்சர் துணை முதல்வர் உட்பட எல்லாமே ட்ரையலிங் தான்.
0: ஆமாம், அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். அதாவது ரூலிங் பார்ட்டி பீப்புளோடைய மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கே தெரியும், அர்பன் ஏரியாஸில் வந்து ரொம்ப காலமாகவே நகர்ப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அது ஓட்டு வந்து இப்போ புதிய கட்சியான தாவேக்கருக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் பார்க்க முடியுது. இன்னும் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 மேலே தான் ஒரு கிளியர் இண்டிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியுன்றது என்னுடைய
1: இது ஒரு இண்டிகேஷனாக நீங்கள் ஏற்றுக்கலாம்.
0: இண்டிகேஷன் பட் ஸ்டில் அனதர் 10 ரவுண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய கான்ஸ்டிடுவன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வந்தேன். ஹோப்ஃபுல்லி 3,000 to 4,000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் சிலர் இருக்காங்க, சிலர் 1,000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. அதாவது தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற தொகுதிகளில் பல தொகுதிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற தொகுதிகள். நான் என்ன நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம்
1: அடுத்த
0: ரவுண்ட்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகி வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது.
2: ஸோ அந்த ஒரு 1,000 or 2,000 வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேஞ்ச் வரும் நம்புறீங்க?
0: நம்புறேன், கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா இன்னும் அதாவது 10 ரவுண்ட்ஸ் இருக்குது. 10 ரவுண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரவுண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு ஒரு பூத்லேயும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரேஷனலைஸ் த பூத் டூ ஆல்மோஸ்ட் 900 to 800 ரூட்ஸ்.
1: இப்போ காலையிலேருந்தே சார் இந்த லீடிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே ஈக்குவலாக வந்தது, தாவேக்கா கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்த பிறகு கன்சிஸ்டண்ட்டாக அது அப்பர் ஹேண்ட் எடுத்துனே இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இது அதிகமாக குறையுது. இப்போ தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது, அவங்க போய் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கான அவங்களுக்கு அந்த மேண்டேட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலையோ?
0: இன்னும் இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு இப்போ நீங்களாம் ரொம்ப சீனியர்ஸ், யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பிஃபோர், பார்த்துருப்பீங்களே கண்டிப்பாக. நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:00 to 11:30 ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 140 சீட்ஸு, இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்கள வந்து இன்னும் 140, 150, 160 பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே மார்ஜின்லேருந்து ஒரு 40-50 சீட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கூட்டணியோடு சேர்த்து. ஆனால் இப்போ அந்த நிலைமை
1: இல்லை.
0: ஸோ அப்போ என்னென்னா, ஸோ வெரி நம்ம டெக்னிக் அகாடமிக்காக பேசுகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, பொலிட்டிக்கல் இல்லைனா அகாடமிக்காக பேசினா கூட 180 ரிக்குவயர்ட் நம்பர் நமக்கு வந்து வேணும். இன்னும் வந்து ஆஃப்டர் ஈவன் 4 கூட ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்தளவுக்கு கிராஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம அந்த கன்க்ளூஷனை வித்இன் 1 or 2 ஆகும் அப்படின்றது தான் என்னோட. அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு 1 or 2 நம்ம வி கேன் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 ரவுண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்றது நான் அகாடமிக்காக சொல்கிறேன். பட் பொலிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கிவன் அ மெசேஜ், ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளியர் மேண்டேட் ஃபார் அ பர்டிகுலர் அலையன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு பீப்புள். ஒரே ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்க வந்து அந்த அந்த அந்த அலையன்ஸுக்கே வந்து கம்மியாக கொடுத்தது வந்து ரொம்ப ரேரு. அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு 2006 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ரிக்வயர்ட் மெஜாரிட்டி வந்தது அப்படி இருந்தது. அது ஒரு அக்கேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் அது
1: இருக்குது.
0: இப்போ இது இப்போ இதில் வந்து உங்களுக்கு 140-150 ஒரு பார்ட்டி எடுத்திருந்தாங்கன்னா நம்ம இப்போ நம்ம வி கேன் கம் டு கன்க்ளூஷன். இப்போ அப்படி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலான்னா, ஏர்லின்னு சொல்கிறது ரொம்ப ஏர்லி இல்லை, வி ஹவ் டு வெயிட் ஃபார் அனதர் 1 or 1.5-2 அனதர் ஃபார் 4-5 நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக தட் வில் பி அ
2: இதே 110 அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாவும் லீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து
0: இன்னொரு 4-5 அதுக்கப்புறம் அந்த லீடோட மார்ஜின் என்ன? இப்போ லீடோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே இருந்ததுன்னா தென் இட்ஸ் அ டிஃபிகல்ட் கேஸ். லீடோட மார்ஜின் வந்து 1,000 to 2,000, 3,000 இருந்ததுன்னா தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ், வி ஹவ் டு அனலைஸ். ஓகே, அது அந்த அந்த என்ன
1: நவ் இது 4-corner கான்டெஸ்ட்னால உங்களுக்கு லீடிங் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? நான் ஈவன் 300 ஓட் கேண்டிடேட் டிசைட் இல்லையா?
0: இல்லை நம்ம 4-corner ஃபைட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸு, தாவேக்கா, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. பட் என்னென்னா இந்த 4th நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய டென்ட்டை மேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். இது 4-corner ஃபைட்டு
1: 28% 29%
0: will make a

0: இல்லை
1: பிக் மார்ஜின். இப்போ அது என்னென்னா, அவரு தாம்தோன் கமிஷன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு இந்த ஃபோர் கார்னர் ஃபைட் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. அது இல்லாமல் நாம் தமிழில் வேறு ஏதாவது முக்கியமான தலைவர் இருக்கிற இடத்துல ஒன் ஆர் டூ கான்ஸ்டுவன்சியில் பார்க்கலாம். மீதி கான்ஸ்டுவன்சியில் ஃபோர் கார்னர் ஃபைட்ஸ் இல்லை, த்ரீ கார்னராக இருக்கிறதுனால. குறிப்பாக அர்பன் கான்ஸ்டுவன்சிஸில், என்னோடய லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன சொல்ல முடியும்னா, அர்பன் கான்ஸ்டுவன்சியில் ட்ரைஃபர்கேட் ஆயிருக்கு, கிளியராக தெரியுது, விசிபிளாக தெரியுது ட்ரைகர்ஃபேட். அது வந்து இந்த பேலன்ஸ் இஸ் டில்ட்டிங் டுவர்ட்ஸ் தாவேக்கா. இப்போ நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் வந்து வேர் வெரி ஸ்ட்ராங் இன் நார்தன் தமிழ்நாடு. ஒரு விஷயத்தில் என்ன புரியுதுன்னா, அதிமுக அலையன்ஸ் நார்தன் தமிழ்நாட்டில் சேஃபாக இருக்காங்க இப்போ இருக்கிற நம்பர்ஸ்.
0: ஸோ உங்களுடைய வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறது
1: அதிமுக ப்ளஸ் பாமக, இந்த அலையன்ஸோட அந்த இன்டாக்ட், இந்த அலையன்ஸோட கெமிஸ்ட்ரி, இந்த அலையன்ஸோட இது வந்து விசிபிளாக ரிசல்ட்டில் எப்போ தெரியுதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தமிழ்நாடு சென்னையை தாண்டி நார்த் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய சீட்ஸ் இப்போ அதிமுக வாங்கியிருக்கிற 72 அலையன்ஸோடு சேர்த்து வாங்கியிருந்த 72 சீட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்குது.

0: விசிபிளாக ரிசல்ட்டில் எப்போ தெரியுதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தமிழ்நாடு சென்னையை தாண்டி நார்த் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய சீட்ஸ் இப்போ அதிமுக வாங்கியிருக்கிற 72 அலையன்ஸோடு சேர்த்து வாங்கியிருந்த 72 சீட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியராக புரியுது என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபரை அழகாக அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
1: அவங்க ஓட் பேங்க்கையும்
0: நமக்கு ஆமாம் தக்க வைக்க முடியுது, தக்க முடிக்க முடியுது. ஸோ அது வந்து நமக்கு இப்போ விசிபிளாக தெரியுது. இன்னும் ஒரு
1: ஃபைவ் இந்த ட்ரெண்டு உங்களை அஃபெக்ட் பண்ணலை விஜயினுடைய இம்பாக்ட்,
0: அது வந்து மற்ற பார்ட்டிஸ் அஃபெக்ட் பண்ண மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்றது ஒரு இன்ஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம இன்னும் அது ஓவராலாக ஓட் பர்சன்டேஜ்லாம் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ டிப்பாக இருக்குது, இல்லை எவ்வளோ ஏறிருக்குன்னு வச்சு தான் நம்ம ஒரு அந்த அனாலிசிஸ்க்கு வர முடியும். கம்பேரிட் நிறைய அனாலிசிஸ் தேவைப்படுது. ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ப்ரெஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இன்னும் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ்ன்றது ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் ஆவரேஜாக 1000 ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஒரு மிஷினுக்கு 14 மிஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 14,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த ஃபைவ் ரவுண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ண ரொம்ப அதிக நேரம் இல்லை, இன்னொரு 1 ஹவரில் நமக்கு 1.5 ஹவர்ஸில் நமக்கு ஒரு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு.
1: கிளியர் பிக்சரை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ தட் இஸ் எம்கே அலைன்ஸ் வந்து கொஞ்சம்
0: வி ஹோட்டடாக நான் பர்சனலாக என்ன ஹோப் பண்ணுறேன் அப்படின்னா, ஏடிஎம்கே அலையன்ஸ் கேன் இன்ச் டுவர்ட்ஸ் த மேஜிக் நம்பர் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு.
1: டுவர்ட்ஸ் தி மேஜிக் நம்பர்
2: உங்கள் பார்வையில் என்ன சார் இது வந்து இந்த 5 ரவுண்ட்ஸ்
3: இப்போ இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போகுது? இப்போவுமே அவர் அதிமுக தலைவர் பொன்னையன் கூட வி ஆர் ரெடி டு அலைன் வித் டிவிக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ
1: சரி ஓ அலைன்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா?
3: கூப்பிட்டு நாங்கள் இப்போ அவர் தான் விஜய் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு.
1: சரி
3: அப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க தான் அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும்
1: தகவல் ஏற்கனவே வந்து அவர் முதல்வர் நாங்கள் டெப்டி சிஎம்
3: அவர் முதலமைச்சரே 4000 ஓட்டில் பின்னால் இருக்கார்.
2: ஆமாம் ஆமாம்.
3: அதனால் இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு.
1: ஆக்சுவலி திமுகவுனுடைய ஹிஸ்ட்ரியில் சார் சிஎம் தோத்ததா இருக்கா?
3: தேர்தல் போட்டியிடாமல் இருக்காரு, மேல்சபையில் போயிருந்திருக்காரு அவரு, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு அவரு தோற்றல.
0: இன் 2011 கொளத்தூர் கான்ஸ்டுவன்சியில் தெர் வாஸ் ரொம்ப கேஸ்லாம் போனாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கூட அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ தான் ரீசெண்டாக அந்த கேஸ் வரைக்கும் இட் வாஸ் வெரி க்ளோஸ் ஃபைட்டு, க்ளோஸ் கண்டெஸ்டாக இருந்தது 2011. ஸோ இஃப் சீஃப் மினிஸ்டர் இஸ் ட்ரெய்லிங் பை திஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட் தென் இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் த தமிழ்நாடு பீப்புள். ஏன்னா ஹீ வாஸ் ஹெட்டிங் த கவர்மெண்ட்,
1: தி என்டையர் மினிஸ்ட்ரி
2: எல்லாருமே ட்ரைலிங்ல இருக்காங்க.
3: ஒவ்வொரு வாரமும் சிஎம் வந்து அந்த தொகுதி போவார்.
1: அது ஒரு ஸ்டார் சார், ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. உதயநிதியும் அதான் பண்ணாரு. ஆனாலுமே இவங்களையே தோப்பிக்கிற அளவுக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சோ?
3: மோரி மாத்தி அங்கெல்லாம் போயிருந்தாங்க,
0: நிறைவேற்றினாங்க. மீதி 63 வாக்குறுதிகளை அவங்க வந்து அறகுறையா நிறைவேற்றினாங்க. நீங்க ஒரு 100 மார்க்ஸ்க்கு அதை பாத்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 13 மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப ஒரு கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ்னா அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டோவை வச்சு நீங்கள் வந்து பீப்புளோட மேண்டேட்டை கிளைம் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 2016 to 2021 கோவிட் ஏராக்கு அப்புறம் பெரிய ஹோப்ஃபுல்லாக இந்த சிஎம்க்கும் இப்போ இருக்கிற மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும்.
1: பட் கம்பேர்ட் டு அதர் இந்தியன் ஸ்டேட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் இல்லையா?
0: ஐ ஆம் நாட் டினைங் சர்ட்டன் இண்டிகேட்டர்ஸ்,
1: அதெல்லாம் தானே வந்துட்டு இருக்கு.
0: சர்ட்டன் இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு இஸ் டாப்பிங் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ், ஐ ஆம் நாட் டினைங் இட். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தும் புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மோர் வென் யூ ப்ராமிஸ் மோர் டு த பீப்புள். நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க? உங்கள் ப்ராமிஸ் தான் நீங்கள் வந்து அவங்க யூபி இப்படி இருக்குது அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு போட மாட்டாங்க.
1: கம்பாரிசன் சொல்கிறேன்,
0: தட் இஸ் வாட் நீங்கள் கம்பாரிசன். அவங்க ப்ரீவியஸ் எலெக்ஷனை
3: பார்ப்பாங்க.
0: லாண்ட் ஆர்டரில் என்சிஆர்பிக்கே வந்து இவங்க டேட்டாஸை 2 வருஷமாக கொடுக்காம இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த அளவுக்கு ஸ்பைக் இன் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், அத்துமீறல்கள், குற்றச்செயல்கள் எவ்வளோ ஏறி இருக்கு, உயர்ந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு டேட்டாவை இவங்க வந்து என்சிஆர்பி இருக்க கொடுக்கல. லாண்ட் ஆர்டரில், ப்ரைமரி லாண்ட் ஆர்டர், ஒரு ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட்டை போனால் இட்ஸ் ப்ரீ கண்டிஷன் இஸ் பீஸ்.
1: இல்லை பர்சனலாகவே உங்ககிட்ட கேட்குறேன், லேர்னட் பர்சன், இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த க்ரைம் இருக்குது இல்லையா, இது இண்டிவிஜுவலினுடைய ஒரு வக்கரமும் சேர்ந்து தானே? சார், இது கவர்மெண்ட்

0: எல்லாத்திலயும் மாறிடுது இதுக்கு மட்டும் இல்ல ஒரு பீரியட்ல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஏதாவது நீர்த்து போய் வச்சிடறாங்க.
1: 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தன் வீட்டிலேயோ தன்னுடைய கிராமத்திலேயோ வாஷ்ரூம் வசதி இல்லாமல் வெளியில் போகும்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டால் என்பது நம்ம எல்லாருக்கும் தலைகுணிவு இல்லை.
0: ஆமாம்,
1: முக்கியமாக யாருக்கு தலைகுணிவது? ஆளுகிற அரசாங்கம். சமூக நீதி என பேசிக்கொண்டு கடந்த 60 ஆண்டுகளாக பெண் விடுதலை என பேசிக்கொண்டு உங்களால் வந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்க முடியல, போதை வஸ்துக்களை உங்களால் குறைக்க முடியல, எதையுமே நிர்வாகத்தில் எதையுமே நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து தனி மனிதர்கள் மேலே வந்து பொறுப்பை தூக்கி போடுறதுன்றது அது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்காதுன்னு தான் என்னுடைய அனுமானம்.
0: நான் கவர்மெண்ட் சைடில்
1: எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டேக் அதிகமாக யாருக்கு ஸ்டேக் இருக்குது? நீங்கள் நல்லது நடந்தால் கவர்மெண்ட் கிளைம் எடுத்துக்கிறீங்களா? ஸ்டேக் எடுத்துக்க கிளைம் எடுத்துக்க நாங்கள் தான் எங்களால் தான்றீங்களா? அப்போ தப்பு நடக்கும்போது யார் எடுத்துக்கணும்? அப்போ எல்லாருமே அதில் பொறுப்பு இருக்குது, பேரண்ட்ஸு, தனி மனிதர்கள் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, நம்ம தவறு நடந்தால் உடனடியாக நமக்கு வழக்கு பதியப்படும், அந்த வழக்கு உடனடியாக 3 மாத காலங்களுக்குள்ளே அந்த வழக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும், தண்டனையை வந்து நம்ம வந்து அப்பீலுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் பல பெண்களுக்கு கேங்க குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளை வந்து ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுது, அப்போ ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணியிருக்கீங்க?
0: அதுதான் கேட்குறேன். அது எல்லா கவர்மெண்ட்லேயும்
2: இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய குற்ற ஆவணத்தை வச்சு
1: என்சிஆர்பி
2: அந்த பெர்சன்டேஜோட தமிழ்நாட்டில் குறவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒப்பிட்டு சொல்கிறத விட நம்ம என்ன, நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒழிய இப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் ஏற்கனவே டெவலப் ஆகாத ஸ்டேட்டு, அங்கே அதிகம் நடக்க தான் செய்யும். நம்ம வந்து டெவலப்டு
3: ஆஸ்பெக்டை சொல்லுங்கள் சார். இப்போ இது வந்து இப்போ புதுசான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் மீது இப்போ எது விதமான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த கூடுதலான ஒரு வாக்குகள் அவருக்கு விழுதா? ஏன்னா இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் ஏற்கனவே எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கங்கிறதுனாலையும் அதனால் ஒரு அதிருப்தியும், அதே சமயத்தில் நீங்கள் புதுசாக வரக்கூடிய ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து கூடுதலான இடங்களும் கிடைப்பதற்கு அந்த ஒரு புது நம்பிக்கை தான் முக்கியமான
2: காரணம். எப்போவுமே புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஆதரவு. இப்போ நம்ம முன்னாலே உதாரணம் இருக்குது, நாம் தமிழர் அண்ணாமலை புதுசாக வந்தாங்க, அவங்கள மேலே எந்த இதுவும் லவ் புதுசாக ஒரு தலைவர் வந்து நம்மளை எல்லாம் கொண்டு போவார்னு மக்கள் நினைக்கிறாங்க, மாற்றத்து விரும்புகிற மக்கள். அதுக்கு அந்த சரியான வாய்ப்பை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு, அவங்களால கொடுக்க முடியல. அவங்க அங்கங்கே இடையிடையே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த விதைச்ச விதையை வந்து இவர் தன்னுடைய செல்வாக்கையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டார்.
0: சரி, இப்போது இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? இது ஒரு சேஞ்சுன்னு எடுத்துக்க முடியுமா?
2: ஆமாம், அது வந்து விஜய் கொண்டு மக்கள் மாற்றத்தை வந்து எப்போ நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும்.
0: ஏன்னா ஒரே இல்லை, நம்ம பீப்புள் மேண்டேட் தான் அல்டிமேட். அது இருக்க
2: சேஞ்சு வந்து நம்ம எதிர்பார்த்து, ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி உள்ள மாற்றங்கள் உண்மையிலேயே வருமாங்கிறது அவர் எப்படி ஆட்சியில் அமைச்சு எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவரால் பண்ண முடியல, கட்சியை கலைச்சி போயிடலாம்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதை உள்கட்டமைப்பு பண்ணி அவரை நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி இவருக்கு, ஆனால் இவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, சில இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க, ஏடிவி செங்கோட்டை வந்து அவரெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி நடத்த யார், அரசியல் தேர்தல் நடத்துறது தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நடத்துகிறாங்க தேர்தலில். அதில் ஜான் ஆரோக்கியமன் சாமி தான், அவர் அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்ச அதே மாடலை
3: செஞ்சு
2: கொண்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க.
3: அதில் பட்டு எனக்கு என்னென்னா சார், இப்போ இதில் நம்ம வந்து என்ன பின்னாடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்றது அடுத்த கட்டம். ஆனால் அடிப்படையில் மக்கள் நம்பிக்கையே அவர்கிட்ட அவ்வளோ அதிகமாக இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட், அவர் ஆக்சுவலாக எந்த விதமான ஒரு ஒயிட் போர்டு அவருக்குலாம், அந்த ஒயிட் போர்டை வந்து நம்பி இவ்வளோ பேரை வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது
0: கையில் சாக் பீஸ் இருக்குல்ல.
2: அதாவது 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஜென்சி தலைமுறை, இவங்கெல்லாம் வந்து இவர் மேலே தான் நம்புகிற நம்பிக்கை வைக்கிறாங்க, வச்சிருக்க வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீனியர்லாம் அவங்களாம் அந்த
0: ரெண்டு ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் மேலே அது எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சு.
2: அடுத்து போயில 60 வருஷம் பார்த்துட்டோம்ல.
0: இல்லை அந்த கட்சிகள் மட்டும் இல்லை, இப்போ இந்த இந்த பாமக இருக்குது. ஆனால் உங்களுடைய இன்றோடு எதுவும் பெருசாக பாதிக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல

0: ஆக்சுவலி இட் ஆட்ஸ் வேல்யூ டு ஏடிஎம்கே அலையன்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நார்த்தன் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி தான், ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தொகுதி லீட்ல இருக்காங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்போ முன்னிலை நிலவரங்க மட்டும் திருப்பி சொல்லிடுறாங்க. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தாம் போட்டியிட்டது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர் பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 62 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் 5286 தொகுதிகள் முன்னிலை வகிக்கிறார். குளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அதே தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளும் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய பட்டியல்கள் வருகின்றன. மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து என்னென்னா, நீங்கள் விஜய் வந்து
2: விஜயினுடைய வருகை அதிமுக அலையன்ஸை பெருசாக பாதிக்கலை. ஏறக்குறைய அந்த 74 பழைய எலெக்ஷனில் அப்படியே ரீடெயின் பண்ணுறாங்க.
3: ஆனால் அவங்க இப்போ இந்த இடம் வந்து அவங்க பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அந்த படமாட சொல்லணும், இப்போ கூட இப்போ நம்ம காங்கிரஸ் 5 இடம் வந்துட்டு சொல்கிறீங்க, அவர் தனி மெஜாரிட்டி வரலன்னா சப்போஸ் காங்கிரஸ் போகலாம்,
2: பாமக போகலாம்,
3: துணை முதல்வர் கொடுத்தாருன்னா அவங்க ஏன்னா ஆட்சியில் பங்கு எல்லாருமே வற்புறுத்துறாங்க,
2: அவரும் ஆட்சியில் பங்கு ஒத்துன்னு இருக்காரு.
3: ஆமாம், அதனால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க பிஜேபி அணியில் இருக்காங்க.
2: ஸோ போஸ்ட் எலெக்ஷன் வந்து வேற மாதிரி
1: ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 15 இடங்களில் வந்து தாவேகா முன்னிலை வைக்கிறதா செய்திகள் வருது. இப்போ இது வந்து அப்படின்னா சென்னைங்கிற ஒரு கோட்டையை வந்து
3: மட்டும் இல்லை, சென்னை சுற்றியுள்ள காஞ்சி,
2: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே தாவேகா தான்.
1: ஸோ அப்போ இயல்பாக அந்த பழைய சொன்னப்பட்ட திமுக கோட்டைங்கிறது
3: தகர்ந்து போச்சு,
1: தகர்ந்து போச்சு. அப்போ அது
2: தமிழ்நாடு முழுக்கவே தான் தகர்ந்து போயிருக்கு. திருச்சியில்
3: கோட்டையை சுனாமி போல போய் தகர்ப்போம்னு சொல்லியிருந்தார்.
0: சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் திருநெல்வேலியில் ஏர்லி ட்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப காலையில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இட் வாஸ் வெரி விசிபிள், நமக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்றது. பட் ரூரல் ஏரியாஸ்ல இப்போ நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், சில இடத்துல அர்பன்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு தாவேகா வந்து.
1: சார் நீங்கள் சொல்கிற ஒரு லாஜிக் பாருங்கள் சார், இப்போ அர்பன் வந்து 63 கான்ஸ்டுவன்சி சார், ரூரல் வந்து 154 கான்ஸ்டுவன்சி சார். இந்த 154லையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இப்போ இவர் 109 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்க்ளூட்ஸ் ரூரல்
0: கான்ஸ்டுவன்சி. என்னென்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சியில் வந்து சில கான்ஸ்டுவன்சி வந்து அர்பன் கேரக்டராக இருக்கும் வித் ரூரல் ஏரியாஸ், சிலது ரூரல் கேரக்டர் வித் அர்பன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொன்னால் இன்னொரு 4-5 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் கரெக்டாகவும் நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பயஸ்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஐம் நாட் ஈவன் டினையிங் இந்த ட்ரெண்டு தான் என்னென்னா ஒரு 5 ரவுண்ட்ஸ் 6 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா பேசும்போது இன்னும் கொஞ்சம் கான்க்ரீட்டாக நம்மளால் வந்து ஓகே இப்படி தான் காமிக்கிட்டு ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும்.
1: இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் புரியுதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து தாவேகா 110 போச்சு, திருப்பி 108 109 மேலே இங்கேயும் போயிட்டுருக்கு. அதிமுக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் 72 70ன்றது படிப்படியாக ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வருது. திமுக கூடவே இல்லை, அப்படியே 52 நிற்குது ரொம்ப வருஷம், ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக. அப்போ என்னென்னா அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல.
0: இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆன மினிஸ்டர்ஸே நீங்கள் கேம்பெயின் அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தொகுதியை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியல. அவங்க தொகுதியை தாண்டி பல பல தொகுதியில் வந்து மினிஸ்டர்ஸ் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஆனால் பக்கத்து தொகுதி இல்லை அவங்க மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி அவங்க தேவர் லாக்டு இன் தேர் ஓன் கான்ஸ்டுவன்சிஸ் ஸோ அது வந்து விசிபிளாக தெரிஞ்சுது. கேம்பெயின் அப்பயே நிறைய தெரிஞ்சுது. இவங்க என்னென்னா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ரூல் பண்ணுறதுக்கு

0: பீப்புள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அது வந்து
1: நியூஸ் நியூஸ் ஒரே ஒரு செய்தி செய்தி சுருக்கத்தை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் தெரிய வந்துள்ளன. அதில் 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 63 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 4,011 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, திருவெறும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பவானி, அந்தியூர், பவானிசாகர், சூலூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை.

சாலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. ஷோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, நம்முடைய விவாதத்தை தொடர்ச்சியாக இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன எல்லாருக்கும் புரிந்திருக்கிறது என்றால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வந்து ஒரு 3-4 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டும். ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல தொகுதிகளில், குறிப்பாக தாவேகா பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள், 5000-க்கும் குறைவாக 2000 அல்லது 1500-க்குள்ளே பெற்றிருக்கக்கூடிய வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு என்ற ஒரு கணிதம் வந்து இப்போது நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அடுத்தடுத்த வரக்கூடிய சுற்றுகளில் எவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அந்த எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பது தெரிய வேண்டும், ஒன்று. அதே சமயத்தில் இப்போது திமுக தன்னோடது எண்ணிக்கையை பெருமளவு கூட்டிக் கொள்ளவில்லை. அதிமுக சிறுகத்தான் அது வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 4-5 சுற்றுகள் போகும்பொழுது நிச்சயமாக இந்த எண்ணிக்கையில் சிறிது வேறுபாடு ஏற்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுமோ என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் என்ன விதமான முடிவுகளை இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் எடுப்பார்கள் என்பதில் தான் இனி வந்து நம்முடைய கவனம் வந்து மாறப்போகிறது. குறிப்பாக திரு பத்திரிகையாளர்கள்
2: சார், நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் யார் யாரெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது.
3: அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் இதே நிலைமையில் போச்சுன்னா ஒருவேளை தனியாக ஆட்சி அமைக்கல வாய்ப்பு இருக்குது. தொங்கு சட்டத்தை நம்ம எதிர்பார்க்குறோம்.
2: இல்லை, இந்த நிலையிலே பேசுங்களேன், ஒருவேளை இது கண்டினியூ ஆச்சுன்னா
3: திமுகவில் உள்ள காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க வந்து மனதளவில் பிரிஞ்சு தான் இருக்காங்க.
2: மனதளவில் தாவக்க கூட இருக்கிறாங்க.
3: ஆமாம், அங்கே போயிட்டாங்க. ராகுல் காந்தி அதை ஏற்கனவே ஒரு முடிவு முயற்சி பண்ணார், முடியல. இனிமேல் கட்டாயம் அவங்க போகிற வாய்ப்பு இருக்குது. அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒன்று சீட்டர்மா வரும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களும்
2: இல்லை, இப்போது பாமக வந்து ஒரு 6 தொகுதி அப்படி முன்னிலைன்னு காட்டுறாங்க சார். பாமக ஏற்கனவே வந்து ஆட்சியில் பங்கு தருவங்கக்கிட்ட நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க.
3: ஆமாம்,
2: அப்போது ஆட்சியில் பங்கு எடுக்கிறதுக்கும் சௌமியா அன்புமணியும் லீடிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர்
3: கேரளாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஆட்சியில் பங்கு தரக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமையிருக்கு. ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்குது.
1: மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிங்க, நம்ம 2006 அனுபவம் ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து என்னென்னா திமுக ஆட்சி, பட் பிற கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு.
3: பாமக மெயினாக பாமக ஆதரவு தான்,
1: வெளியிலேருந்து ஆதரவு
2: காங்கிரஸ்.
1: ஆமாம், கொடுத்து, பட் ஆனால் அன்னைக்கு அது சிறுபான்மையினர் ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஜெயலலிதா சார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல், இன்னும் சரியாக சொல்லணுன்னா எலெக்ஷனுக்கு முன்னோட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்றைக்கி வைக்கப்பட்டது, பேசப்பட்டது. நீங்கள் விவரம் கூட நீங்கள் வந்து திருமாவளவன் கூட அதை பற்றி மிக குறிப்பாக பேசினார். ஆக்சுவலாக இப்போது அதற்கான வாய்ப்பு கணிந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து இது மாதிரியான வெளியிலேருந்து ஆதரவுங்கிற சூழ்நிலை இனிமேல் வராது இல்லையா?
3: ஏன்னா இப்போ விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறாருங்க வரும்போது விஜய் ஏற்கனவே உறுதியாக சொல்லிட்டார், கட்சி ஆரம்பித்த உடனே அதை இதை பண்ணிட்டார், கட்டாயம் அவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பார். அதனால இப்பவுமே பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பாங்க.

0: இன்னைக்கே கூட திரும்ப
1: சார், இப்போ ஸ்டேட் பிளேயரே மூணாக பிரிஞ்சிட்ட பிறகு திமுகவும் ரொம்ப வீக்கன் ஆகலை, 52 சீட்டில் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆகலை, 73 சீட்டில் இருக்கிறாங்க. விஜயும் தேசிய கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி 109 இருக்கிறாரு. இப்போ இனி வரும் நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட்டு தான் ஃபார்ம் பண்ணுறோன்ற நிலமை வருமா? ஏன்னா இனிமேல் 3 கார்னர் கண்டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஜயகாந்த் மாதிரி 8% நிக்கல.
0: இது பண்ணாதான் திமுக வந்து இருக்கும்போது அண்ணாதிமுக பிரிஞ்சிச்சுல, அப்போ என்ன சொன்னாங்கன்னா டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தான் முயற்சி பண்ணி பிரிச்சுட்டு அவங்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் தேசிய கட்சியே வர முடியல. ஏன்னா திமுக அதிகமாக ஒரு கத்திரிக்கோள் இரு முனை மாதிரி நடுவில் புது கட்சி வர முடியாது வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த இதையும் இது உடைச்சிட்டாரு விஜய்.
1: மூணு கட்சி ஆயிடுச்சு,
0: கட்டாயம் கூட்டணி தான் வரும்
1: இனிமேல்.
0: ஆமா, இனிமே வந்து கூட்டணி ஆயிடுச்சுங்கிறது தவிர்க்க முடியாது.
1: தவிர்க்க முடியாது
0: நிலைமை போச்சுன்னா, அது விஜய் வந்து தன்னுடைய ஆதரவையும் ஓட்டு எப்படி தக்க வைக்கிறாங்கிற பார்க்க. ஏன்னா ஓட்டு வாங்குற பெருசு இல்லை, அதை தொடர்ந்து வலிப்போம்
1: அந்த நம்பிக்கைக்கு
0: வலுப்படுது. இப்போ ஆல் இந்தியா அளவில் பிஜேபி பாருங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஓட்டை தக்க வச்சு உறுதியாக்கி அப்படி கொண்டு வந்துட்டுருக்காங்க பல ஸ்டேட்டில். அதே தான் விஜயும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ண,
1: அது பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி.
0: பெரிய கட்சி இருக்கு எதிர்ப்புக்கு, அவங்க எதிர்க்கு திமுக வந்து
1: ஆளுநர் வாக்குறுதி வேற பெருசா இருக்கு. தாவக்கா
0: கொடுத்து கணக்கு போடும்போது அதிக பட்ஜெட்ல அதிக செலவாகிற வாக்குறுதி வந்து விஜய் கட்சி
1: விஜய் கொடுத்தது தான்.
0: அது கொடுக்க முடியாது, அதனால நிறைவேற்ற முடியாது.
1: இப்படி ஒன்று போகும்போது என்ன நிலைமை வரும்?
0: ஆமா, அதனால் நிறைவேற்ற முடியாது. அதனாலும் ஒன்று ரெண்டு கொடுப்பாரு, எப்படினாலும் கொடுப்பார். ஏன்னா ஏற்கனவே உள்ள திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிக்கே அவருக்கு வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
2: இன்னொரு ஒரு செய்தி சார், இப்போ கிட்டத்தட்ட 108 பேர் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவங்கலாம் வெளி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து சேர்ந்தாங்க, அவங்களுக்கு தான் இடங்கள் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இன்டாக்டாக அவரோட இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்காங்க.
1: அதில் எவ்வளோ பேர்,
0: அதாவது 105 பேர் என்னமோ வந்தாங்க,
1: அதில் எவ்வளோ பேர்
0: வந்தாங்க.
2: போன வாரம் கூட பேசும்போது நீங்கள் எல்லாம் நாளைக்கு இருப்பீர்களா என்னோட அப்படின்லாம் வேற வந்து அவர் விஜய் பேசினா இருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா?
0: இல்லை, இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி 120 ஒரு 50 இருந்தானா அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மற்றவங்க இந்த போச்சிங்க்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ அதிக ஓட்டு ஒரு சீட்டு வாங்கும் போது அவங்களாம் வெளியே போக முடியாது. கட்சி தாழ்ச்சி அடைஞ்சிட்ட
1: சார் ஆரம்பத்தில் போக மாட்டாங்க. இப்போது அந்த 115 பேரில் எத்தனை பேர் லீடிங் தெரியல
0: அதான்.
1: அது ஒன்று. இவர் ஒரு ஒரு வருஷம் ஆட்சி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஆட்சி எதை நோக்கி போகுது அதை பொறுத்து பிஜேபின்னு ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இவங்களுடைய ரோல்
0: யாருக்கான போய் பார்க்கலாம். விஜய் பின்னணியிலேயே இருக்குன்னு
1: சொல்லிட்டு இருக்காங்க.
0: அப்படி இருக்கும்போது அவர் அப்பர் ஹேண்டு வந்துடுறல அவரு, அதனால அவரு உறுதியாக பண்ணுவார் எப்படினாலும். ஆனால் அது முன்னோட்டம் தெரியும், உள்ளாட்சி தேர்தலில் தெரியும்.
2: இல்லை, பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போச்சிங்கான வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இப்போ வாய்ப்பு கிடையாது. இவன் அப்படி நினச்சா விஜய் தான் பண்ணணும், வெற்றி தமிழக வெற்றிகளாக தான் பண்ணணும். அவர் பண்ண மாட்டார். அவருக்கு அவங்க ஆதரிக்காட்டிலும் இதை வச்சுட்டே ஆட்சி நடத்தலாம், மைனாரிட்டி கவர்மெண்டாகவே நடத்தலாம், மற்ற கட்சி வராட்டா கூட.
2: ஏன்னா
0: திமுக அதிமுக சேராதுங்கிற ஒரு இது அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா
1: வேறு. சார், இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா கவர்னர் கூப்பிடணுமே.
0: இல்லை, ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் கூட, அதிக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும். அந்த வகையில் கவர்னர் இவரை தான் கூட
1: கூப்பிட்றதுக்கு முன்னாடி தூக்கிட்டாங்கண்ணா சில பேரை. அது ஒரு
0: இவ்வளோ பெரிய தூக்கம் யாரும் கிடையாது. நேற்றே மாமல்லபுரத்தில் ஒரு ரிசார்ட்லாம் ரெடி பண்ணிட்டு போட்டிருந்தாங்க.
2: இல்லை சார், இப்போ நீங்கள் பாமக தரப்பில் ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னீங்க,
1: ஆனால் இதெல்லாம் விவாதிக்கிறது துரதிருஷ்டம்தான். அப்படி
2: அவர் உங்களுடைய ஓட்டுகள் வந்து முழுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய இடங்களில் நீங்கள் வந்து தாவேக்காவினுடைய பாதிப்பை தடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதான். அது என்னென்னா, நீங்கள் விஜயினுடைய ஒரு வருகையை உங்களால் அந்த ஏரியாக்களை தடுக்க முடிஞ்சிருக்கு, உங்களுடைய வாக்குகளை தடுக்க முடிஞ்சிருக்கு, தொகுதிகளை தடுக்க முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உத்திகளோ அல்லது எப்படி நீங்கள் வந்து அதை சமாளிச்சிங்க, அதை எப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னு ஒரு ஏதாவது உங்களால் யோசிக்க முடியுதா?
3: இல்லை, நம்ம அது ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம எல்லா டேட்டாவும் கையில் வந்தால் தான் நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். இப்போ நம்ம கையில் இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா 5000 ஓட் டிஃப்ரென்ஸில் தாவாக்கா வந்து 45 சீட்ஸ் இருக்காங்க. 30 சீட்ஸில் வந்து 2000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 15 சீட்ஸில் வந்து 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ புட்டுக்கொதர் இந்த 45 சீட்ஸ் இருக்குல்ல, இதோட இந்த சீட்ஸோட அனதர் 5 ரவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை வந்து நம்ம வந்து ஓரளவு கன்ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை விட குறைவாக,
2: அதாவது 30+15 45 சீட்டுகள் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது.
3: 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. அந்த 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும்னா, நம்ம அதிமுக வெற்றி பெற்ற

0: மற்ற தொகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகளை பார்க்கும்போது பாமக வந்து வலுவாக இருக்கிற பகுதிகளில் வந்து அதிமுக வந்து தோற்கடிக்கப்படவில்லை, அதிமுக ஜெயிச்சிருக்குன்றதுனால நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, பாமகவுடைய சப்போர்ட் அண்ட் அதிமுகவுடைய அந்த அந்த அது வந்து ஓரளவு நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண, அதே மாதிரி அந்த பகுதியில் பெரிய அளவில் திமுக வெற்றி பெறலை, முக்கியமாக அது ரொம்ப முக்கியம், திமுக வந்து வெற்றி பெறலை. ஏன்னா குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் திமுக வந்து மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் போது திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாத்தினாங்க. நாங்கள் இப்போ தரோம் அப்புறம் தரோம், 2022 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை தொடர்ந்து உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் மாநில அரசுக்கு இருக்குது, சட்டமன்றம் அதற்கான சட்டத்தை ஏற்றலாம், மாநில அரசு தேவையான தரவுகளை தயாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க.
1: 10.5%
0: ஆமாம் அதுதான் சொல்கிறாங்க. அது உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவு பாட்டாளி மக்கள் கட்சியை குறிப்பாக நேர் சமுதாய மக்களை திமுக அரசு நம்ப வைத்து கழுத்தறுத்தது. அது வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஸ்பெஷல் செஷன் வச்சு நாங்கள் உங்களுக்கு தரோம், நாங்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு நாங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் படி நீங்கள் தரவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸு, அப்புறம் 6 மந்த்ஸு, அப்புறம் 3 மந்த்ஸு, அப்புறம் 6 மந்த்ஸ்ன்னு சொல்லி காலத்தை வந்து கடத்தி அவங்க இப்போ பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா பிரைம் மினிஸ்டர் மோடியை என்ன சொல்லிட்டார், இதுக்கு வரப்போகிற சர்வே கேஷ் சர்வே இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்னா, நீங்கள் பேக்வர்ட்னஸ் சர்வே எடுங்க, டேட்டா இல்லாமல் உங்களால் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, பாலிசி ஷுட் பி பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எவிடன்சஸ், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாலிசி மேக் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா எடுங்கன்னு. திமுக அரசுக்கு நன்றாக தெரியும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சட்டம் இயற்றலாம், அவங்க வந்து கணக்கு எடுக்கலாம், பேக்வர்ட்னஸை பற்றி சர்வே எடுக்கலான்னு தெரிஞ்சு கூட அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடல, வேணும்னு ஈடுபடல. அப்போ நீங்கள் ஈடுபடல, நீங்கள் சமூக நீதின்னு எங்கே போனாலும் நாங்கள் வந்து சமூக நீதி பேசிட்டு, நாங்கள் சமூக நீதி ஆட்சி, நாங்கள் சமூக நீதி மாடல்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் ஒரு துரும்ப கூட தூக்கி போடாமல் அதில் வந்து மக்களை ஏமாற்றும் போது வடதமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியில் திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் அவர்களே, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சருக்கு போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம், 10.5 இல்லை 15% கொடுக்க போகிறோம்னு பேசினாங்க. ஆனால் செயலில் என்ன இருந்தது, அதை கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்.
1: இல்லை அது வந்து உங்களால் போய் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருச்சு அவங்க.
0: 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து முதலமைச்சரை 2 முறை சந்தித்து, பல முறை வந்து கடிதங்கள் எழுதி, பல போராட்டங்களை நடத்தி, கவனயீர்ப்பு போராட்டங்களை என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். இது வந்து சமூக நீதி பிரச்சனை, இது வந்து ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை அது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு முன்னேறணும்னா பின்தங்கிய வகுப்பினர் வந்து முன்னேறினா தான் தமிழகம் முன்னேறும். இல்லைன்னா தமிழகம் வந்து என்ன ஒன்று, என்ன தான் சொன்னாலும் தமிழகம் முன்னேறாது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. மற்ற மாவட்டங்களை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இந்த டேட்டா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் இந்த பகுதியில் மட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது? ஏன் இந்த பகுதியில் மட்டும் அதிகமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஏன் இங்கே மட்டும் அர்பனைசேஷன் நடக்குது? ஏன் இன்னும் வந்து ராமநாதபுரம், தருமபுரி, பெரம்பலூர், இன்னும் வந்து கிருஷ்ணகிரி, இந்த ஏரியாலாம் ஏன் வந்து, கிருஷ்ணகிரி கூட ஹொசூர் சிப்காட்ச் அதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண போறீங்க?
2: -91 சார், தாவேகா 109, மெஜாரிட்டி சீட்டை இங்கே இருந்தால் எடுத்துருக்கிறார். ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க.
0: சிறுபான்மையர் மக்களை, சிறுபான்மையர் அதாவது குறிப்பாக கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களை மிகப்பெரிய அளவில் திமுக அரசு ஏமாற்றினார்கள். அவங்கள வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் திமுக அரசு பார்க்குது.
3: கம்யூனிஸ்டுகள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடது கம்யூனிஸ்டில் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈஸியாக கூட்டணி ஆச்சு, இந்த கேரளா ஸ்டைல்
2: விட்டுட்டு இந்த அலையன்ஸும் உடைய ஆரம்பிக்கும் இல்லையா?
3: ஆமாம் ஆமாம்.
1: இல்லை ஏடிஎம்கேவே கூட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதியில் இவங்க அத்தனை பேருமே கூட இப்போ ஒருவேளை பாஜக மத்திய அரசு மத்திய தரப்புலேருந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்டையர் பாஜகவே நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அல்லது யாரெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே போய் சேர்ந்து அவங்களோட ஆட்சி அமை ஆட்சியில் பங்கெடுத்துக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களாம் செய்யலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான
2: பாஜக வந்து இவர் சேர்ப்பாரா?
1: இல்லைங்க சார், இல்லை இல்லை இல்லை, அதாவது
2: அவர் வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு.
1: கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு, பட் ஆனால் நடவடிக்கை

0: அப்படி இருமாக்காவோ காங்கிரஸோ பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே கூட பிரச்சனை இல்லை விஜய்க்கு இல்லையா.
1: ஆனால் என்னென்னா இது வந்து இப்போ இதில் ஒருவே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா சார், ஒரு நிலையற்ற ஆட்சியாக ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான்,
2: தமிழ்நாடு அந்த பாதைக்கு போகுது,
1: அந்த பாதைக்கு போதுன்ற பயம் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 118ங்கிறது அந்த மேஜிக் நம்பர் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் 118க்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் நீங்கள் 125 இல்லை 130 வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 5 ஆண்டுகளாக முழுசாக கவர்மெண்ட் நடத்த முடியும். அப்போது இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு மெஜாரிட்டி மேன், ரெண்டாவது அவங்க வெளியே போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை முழுசாக அவங்களோட இருந்தால் தான் முடியும். அப்போது அதற்கான ஒரு முயற்சியில் இன்னைக்கு வந்து விஜய் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுமே திருப்பி திருப்பி போராடி
2: எல்லாத்தையுமே கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துகிறே வேலையாக இருக்கும் அவங்களுக்கு,
1: அந்த சூழ்நிலை உருவாயிடுமோங்கிற ஒரு
0: உள்ளுக்குள்ளேயே எனக்கு மந்திரி சார் புது கட்சி.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுக்குள்ளே பெரிய போட்டி இருக்கும். ஆனால் அவன் பாருங்க எவ்வளோ கான்ஃபிடண்டாக மந்திரி சபை பட்டியலே வந்துட்டு வெளியே
0: அடங்கி போவாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னென்னா ஒரு இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ.
2: ஆமாம், விஜயனுடைய விஜய் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் அந்த ஒரு கண்டிப்பு யாரையும் பார்க்க மாட்டார் நினைச்சது அவர் இஷ்டப்படம் வர்றாரு அந்த மாதிரி ஒரு இதை செட்டப் வச்சுட்டு இருக்காரு.
0: இருந்துருவாங்க.
2: ஆமாம்,
0: அதிமுகலேருந்து போகிறவங்களுக்கு அப்படி.
2: ஆமாம், அவங்களுக்குலாம் அந்த பழக்கமாக இருக்கும் ஏற்கனவே ஜெயில் தாட்டை இந்த மாதிரி நடந்துச்சு
0: நடந்துச்சு அதே மாதிரி பழக்கம் இல்லை. கொஞ்சம் பேர் கூட அங்கே போகலாம் வாய்ப்பு இருக்குது.
1: ஒரு முன்னிலை நிலவரத்தை மீண்டும் ஒரு தூரம் பார்த்து விடுவோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள், 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்க தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளும், காங்கிரஸ் 5 தொகுதிகளும், பாமக 4 தொகுதிகளும், பிஜேபி 3 தொகுதிகளும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4,014 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.
0: தாவேகா இல்லை சார்,
1: ஆனால் அவர்
0: இன்னொரு
1: தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பொதுச்செயலாளர் திரு திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை
3: 10 times. இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டிவி கேஸ் மார்ஜின் ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா 0 to 2,000 votes, வெரி டைட் ஃபைட்ஸ்.
1: டிவிகே
3: 26 seats. 2,001 to 5,000 ஸ்விங் சீட்ஸ் வந்து 29 seats இருக்குது. 5,000 to 10,000 கம்ஃபர்டபுளாக இருக்கிறது 26 seats இருக்குது. அவுட் ஆஃப் திஸ் 104
0: 10,000+
3: ஸ்ட்ராங்காக இருக்கிறது 25 seats. ஸோ 25+26, 50, 60 seats, ஆல்மோஸ்ட் 52 seats ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 seats 2,000 to 5,000 டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 26 seats 0 to 2,000 இருக்காங்க. இந்த 109 திடீர்னு டிப்பானது 104 வந்ததுக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான். பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த பார்ட்டிஸ் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அனதர் ஃபோர் ஆர் ஃபைவ் சிக்ஸ் ரவுண்ட்ஸ் டு இது பண்ணுறது.
2: பட் அந்த தேமுதிகவுக்கும் வந்து அந்த கூட்டணி வந்து நல்ல ஜெல்லாகிருக்கு அவங்க தொகுதிகளில்
3: அதிமுகவுக்கும்.
2: ஆமாம், இங்கே தேமுதிக அதே மாதிரி திமுக தேமுதிகம் தேமுதிக கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு சீட்டில். மற்ற இதெல்லாம் இப்போ அவர் சிறுமூலம் சொல்லியிருந்தார்ல, ரெண்டு கட்சிக்காரங்களே ஓட்டு போடல.
3: விசிக ரெண்டு சீட்டில் லீடிங் பை 500 ஓட்ஸ் இன் 2.

0: ஓகே,
1: 500 ஓட்ஸ் தான் ரெண்டு சீட்ஸ்லையும். அப்புறம் ஈசியோட டேட்டாஸில் பார்க்குறேன். ஈசியோட டேட்டாஸ் அக்கார்டிங் டு ஈசி டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா,
2: இல்லை நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா 60 தொகுதி,
1: ஒரு தொகுதியில் வந்து ஒரு பண்ருட்டியில் வந்து 810 மார்ஜினு, காட்டுமன்னார் கோயிலில் 538,
0: ஈக்குவலாக 70 போவாங்களோ இல்லை சார்?
2: ஆமாம்,
0: அப்படி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு பாருங்க.
1: அவள் காமாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிஸ், தே ஹவ் ப்ரெடிக்டட் 70 ஆல்மோஸ்ட் 68 70 80 அந்த மாதிரி.
0: அவினாசிலேருந்து 1000 தான்.
3: ஆமாம்,
2: இல்லை சார் இந்த முறை வந்து நீங்கள் வெறும் 100 சில 100 வித்தியாசங்கள்லேயே
4: எல்லாரும்
1: கோர்ட்டில்
4: வழக்கு போட்டுருப்பேன். எல்லாரும்
0: யார் அந்த 100
2: யார் அந்த
4: கூடுதல் நாங்கள் முதல் ரெண்டு பேர் வாக்கு தான் 500. ரொம்ப அப்போ இன்னும் மாறுறக்கெல்லாம் சான்ஸ்
0: இருக்கு. சான்ஸ் இருக்கு.
2: இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 29+26 கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு
1: less than 5000
2: இருக்கு. அதில் வந்து நிறைய மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரியான ஒரு இது. பட் ஆனால் எனக்கு 2-3 விஷயங்கள் சார், இப்போ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல ரவுண்ட்ஸ் இன்னும் போனால் தான் நமக்கு தெரிய போகுது. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ இந்த இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இது எதுவுமே இந்த தரம் எடுபடலையா சார்? எனக்கு ஏன்னா திமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, அதிமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, விஜய் கொடுத்த வாக்குறுதியை விட அவருடைய முன்னிலையை வகுத்து
4: வாக்குறுதியை பார்த்து ஓட்டு போடவே இல்லை விஜய்.
2: இல்லவே இல்லை,
4: ஒன்லி விஜய் விசில் டிவிக்கு இந்த மூணு தரம் அவன் கட்சிக்காரன் எதையும் பேசாமல் தெரியல,
0: அவனுக்கு எதுவும் தெரியாது
4: தெரியாது அப்படிதான் நம்ம. ஆனால் நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட்
0: பண்ணாமல் வச்சு சொல்கிறோம்.
4: இன்னொன்று அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க நேரடி என்ன பண்ணாங்க, எதிர்கட்சியெல்லாம் தற்கூறி அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை போட்டாங்களா, அதெல்லாம் இப்போ தப்பு அப்படிலாம் பண்ணதாங்க. அது ஒரு இதாக ரிவர்ஸ் ஆகிட்டு பெண்கள் மத்தியில் ஒரு
1: ரூலிங் டிஎம்கே மேலே இருக்கிற ஆங்கர்
4: அதிருப்தி,
1: அது வந்து அவங்க அவங்க வந்து மக்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல் ஒரு ஒரு ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடு. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாரா, இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, கிராமப்புறில் இருக்கிற ஆளுங்களுக்கே நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா, டேட்டா தெரியுது, நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்காவது தெரியுது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது,
4: 111
1: எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு ஒரு மினிஸ்டரை பார்த்து கேட்கும்போது, அந்த மினிஸ்டர் வந்து ஒரு A4 ஒயிட் ஷீட் எடுத்து அதை காமிக்கும் போது, அதை நம்ம அரகன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை இக்னரன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை என்னன்னு எடுத்துக்கிறது தம்ம. நீங்கள் வந்து எதிர்கட்சி கூட சொல்ல வேண்டாம், யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு த பீப்புள் ஹூ ஹவ் ஓட்டட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணோம், இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவ்வளோ ஜாப் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ ப்ரைமரி செக்டரில் இவ்வளோ, செகண்டரி செக்டரில் இவ்வளோ, டெர்ஷரி செக்டரில் இவ்வளோன்னு சொல்லி இவங்க தே ஹாவ் த ஆப்ளிகேஷன். அவங்க மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் ஒரு ஒயிட் ஷீட்டை, வெறும் ஒயிட் பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர்னால் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவங்க ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சு ஒரு சர்காஸ்டிக், அதை வந்து அது அது நீங்கள் அந்த அந்த ஆட்டிடியூடை எப்படி சொல்லுவீங்க நீங்கள், அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க, அது அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லேண்ட் ஆர்டர் ஏற்கனவே சொன்னால், அதை தாண்டி நடுவில் ஒரு தடவை இந்த டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சது, அங்கே வந்து கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு என்னென்னா, 6 மாதம் 4 மாதம் விவசாய பயிர்களை
4: ஃபஸ்ட்டு
1: நம்ம வந்து நிலத்துலேருந்து கொண்டாந்து கொள்முதல் நிலையம் கொண்டு வரும்போது அங்கே எல்லாம் பயிர் முளைச்சிருக்கு, பயிர் முளைச்சிருக்கு.
2: ஆமாம்,
1: உங்களால் வந்து பயிரை பாதுகாக்க முடியாத ஒரு நாடு என்ன, ஃபுட் செக்யூரிட்டியில் எங்கே போயிருப்போம் நம்ம? ஸோ அப்போ
2: ஒரே ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் தாவேக்கா முன்னிலையில் உள்ள 104 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே முன்னிலை,
1: 15 நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், நம்ம டிஸ்கஸ் பண்ணது அது தான்.
2: ஆமாம்,
1: அங்கே இன்னொன்று சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா.
2: ஆமாம், அதான் 105 தொகுதியில் 63, திமுக 45 முன்னிலையில் இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 15 தொகுதிகள் தான்
1: 500
2: ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் ஸ்விங் ஆகிறதுக்கு ஆனால் எல்லா வாய்ப்புமே இருக்கக்கூடிய தொகுதி.
1: எனிதிங் மேன்.
2: ஆமாம், அந்த அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி 29+26 அதையும் சேர்த்துக்கணும், அதில் என்ன வேணால் நடக்கலாம்.
0: ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்கு
2: சார், அது வாய்ப்பே இல்லை, இன்றைக்குமே அது சாத்தியம் இல்லை, அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. பட் என்னென்ன
0: 120-130 வருது,
2: அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதில் எத்தனை பேர் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவித்து
0: நடக்காதா சார் கேட்கலாம்,
4: எது
0: டிஎம்கே
4: ஃபியூச்சர் நடக்கலை, ஏன்னா எடப்பாடியினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்கொடி குறிக்கும் போது கட்டாயம் அந்த கட்சி பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு குரூப் இருக்குது, பிஜேபி ரொம்பவும் பிஜேபி சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்குது, அதனால் அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
1: அதே மாதிரி திமுக
4: அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த குங்கு மண்டலத்தை
1: அதே மாதிரி திமுகலையும் வந்து
4: திமுக வந்து
1: கனிமொழியோட ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து திரும்பி
4: இருக்காங்க. ஆனால் திமுக வந்து.

0: மருமகனா நீ வந்து கனிமொழி அவங்களா இல்ல மகனான்னு சொல்லிட்டு மூணு பெரிய ஆட்கள் அங்கல தான் இருக்குது. அவங்க உடையறதுக்கும் வாய்ப்பு
1: இருக்கு. உங்களுக்கு இப்போ டெல்லியில நடக்கிற ஒரு விஷயம், ஆம் ஆத்மி பார்ட்டி 7 RMP

0: பஞ்சாப்லேருந்து செலக்ட் ஆன ராஜ்யசபா எம்பிஸ் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே போகிறது ஒன்று. இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க போகிறது பிஜேபி, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு போகிறது ஒன்று. இப்போ புது கட்சிகிட்ட போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அங்கே, அதை நம்பி போவாங்களா?
1: இப்போ பதவி தானே,
0: we don't know, we cannot and ரெண்டு சிச்சுவேஷன கம்பேர் பண்ண முடியாது. we cannot compare apples and pears. அதுதான் நான் சொல்றேன், we can do different situation, அத கம்பேர் பண்ண முடியாதுன்றது என்னோட ஹம்பிள் ஒபினியன்.
1: இல்ல இருக்கும், எதுவும் நடக்கலாம்ன்றதுதான் அரசியல். இல்ல
2: இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா சார், இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ ஊரு இந்த ஷிஃப்ட் வந்து அதிமுக திமுக அப்படியே நிற்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்து சரிவுங்கிறது தேவைக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, அவங்களுடைய அதாவது திமுக அதிமுகவுடைய கோர் வாக்காளர்கள் அந்த கோர் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்ட்ரெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக. அப்போ இப்போ அதில் வந்து மாற்றம் வரணும்னா இந்த தேவைக்காவுடைய எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக. பட் என்ன இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இது நாளை மறுநாள் இப்போ இவங்க அத்தனை பேருமே அவங்களோட கூட இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் சார் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை இதில் யார் வந்து குயிக்காக ஒரு ஆட்சியை கிராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது,
3: அது வந்து ஆட்சி கிராப்னா இப்போ
1: இப்போ சார் சொன்ன மாதிரி 105 போன பிறகு அவரை விட்டு போக மாட்டாங்க. லைன் லைனில்
2: வணக்கம். இப்போது நம்மோடு அஇஅதிமுகவை சேர்ந்த
1: திரு இது போட்டுக்கோங்க உங்களுக்கு
2: அஇஅதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
2: சார், இன்னைக்கு அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலை வைத்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கும் வந்திருக்கு. இது வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூடுதலான இடங்களை பெற்று இன்னைக்கு முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் எப்படி இந்த ஒரு ட்ரெண்டை பார்க்குறீங்க சார்?
4: அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து இந்த திராவிட முதலீட்டு கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது அந்த குடும்பத்திற்கான ஆட்சின்றது அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். அதையே எங்கள் தேர்தல் பிரச்சாரமா வச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியா போய் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சிட்டு அவங்க அதுக்கு ஒரு நிவாரணம் என்ன செய்ய முடியும்ன்றத அதை தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சு அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு சரியான ஆட்சி அமைச்சணுன்றதுல கவனமா இருந்தவரும் மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அவர்களுக்கு நிவாரணத்தை ஆட்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திட்டமிடல்களையும் செஞ்சு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஆனா திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு விஜயினுடைய அந்த ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பால் அது திமுகவுக்கு திமுகவை வீழ்த்தணுன்ற நோக்கத்தை அவங்க பயன்படுத்தி அது அதிகமான இடங்கள்ல அவங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய தோல்வி இல்லை, எங்களுடைய இடம் தொடர்ந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை தந்திருக்கிறது. எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அது மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக குடும்ப ஆட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்த அந்த ஆட்சி இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2வது இடம் கூட வர முடியாத நிலைக்கு அது ஒரு சரிவை நோக்கி, மிகப்பெரிய சரிவை நோக்கி திமுக போயிருக்கு. அந்த வகையில் நாங்க வந்து எங்களுடைய முயற்சி முழு வெற்றியை பெறலன்றது உண்மைதான். ஆனா எங்களுடைய இலக்கு சரியான இலக்கு, அந்த இலக்குக்கு நாங்க பணியாற்றி இருக்கிறோம். அந்த உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முழுமையான வெற்றியை தந்ததால ஒரு போதுமான இடத்தை தந்திருக்காங்க. அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி
1: சார். மகிழ்ச்சி கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதிமுக போன எலெக்ஷனை விட 2-2 தொகுதி தான் மைனஸா இருக்கு இதுவரையில வந்த லீடிங்ல. ஆனால் மக்கள் திமுகவுக்கு எதிரான மண்ணிலை இருந்த மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்காதது ஏன், எதுக்காக விஜயை தேர்ந்தெடுத்தாங்க சார்?
4: அதுதான், அவங்க வந்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்தித்தது. ஆனால் அது வந்து திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மட்டுமே வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் அவருடைய விளம்பரத்தை அவருடைய இன்னும் சொல்ல போனால் அவருடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் ஒரு திட்டமிட்டு அது இந்த இளைஞர்கள் பெண்களிடம் அவர்கள்

0: பிரச்சார யூகம் வியூகம் ஒரு புதுமையான வியூகத்தை அவங்க வைத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சீரியல் பார்த்து சினிமா பார்த்து பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் ஒரு ஈர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அது போல இன்னைக்கு சீரியலை பார்த்து அடுக்கிற பெண்கள் நிறைய இருக்கும். அதனால குடும்பத்தை குடும்பத்துல கூட சீரியல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுற பெண்கள் அந்த அளவுக்கு எப்படி சீரியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியோ அது போல இவங்களுடைய மீம்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அவங்க விஜய கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியா அதை கொண்டு போல சினிமாத்தனமா அவங்க கொண்டு போய் அந்த வியூகம் சரியா வகுத்து அதை கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வந்து வீதியில இருந்து அரசியல்வாதிட்டு இருந்தோம். எங்களுடைய அரசியல்லாம் வெளிய வீதியில இருந்து அரசியல் ரீதியான ஒரு களம் எங்களுக்கு எங்களுக்கு களமா இருந்தது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க இந்த சினிமாத்தனமான களத்தை அவங்க தேர்ந்தெடுத்து புதிய ஒரு முயற்சி பண்ணி அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதுல எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து அரசியலோ இன்னும் சொல்ல போனா ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கலோ அதுல இல்லை. எல்லாமே ஒரு தனிநபர் சார்ந்து அவங்க செய்யப்பட்ட அந்த வியூக விளம்பரங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை அது இல்லை. தமிழ்நாட்டினுடைய தேவைகள்
1: சார், ஒரே ஒரு கேள்வி, இதுவரையில வந்து திமுக அதிமுக தவிர்த்த மூன்றாவது அணியில் யார் வந்தாலும் அவங்கள மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இவர் ஒரு தேசிய கட்சி இல்லை, இவர் ஒரு மாநில கட்சியாக தான் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டிலிருந்தே வந்திருக்காரு. ரெண்டு பெரிய கட்சிகளை மக்கள் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை. ரெண்டு கட்சி வந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கா?
0: உங்களுடைய கேள்வி சரியானது, ஆனா பொருள் உள்ளது இல்லை. என்னன்னா, நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கல, அதிமுகவும் புறக்கணிக்கல. திமுகவை அவங்க வந்து வெறுக்க சொல்ல அதுக்கு மாற்றா அவங்க தாவேகாவை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த பலகீனமோ பின்னடைவோ இல்லை. அதனால நீங்க சொல்றது இன்னைக்கு களம் அதிமுக தாவேக்கான் மாறிடுச்சுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. அதுல திமுக தான் தன்னுடைய நிலையையும் இடத்தையும் இழந்திருக்கு. அதனால இங்க அரசியல் வந்து சரியானது செய்யறதா வந்துட்டு இருக்கு. இனியனவர்களுக்கு எப்பவும் சொல்றோம், அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெறல. அதுல எத்தனை பேர் அது அரசியல் ரீதியா அரசியலமயப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் என்ன கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு அவங்ககிட்ட இருக்குன்றதெல்லாம் ஆட்சி அவங்க வர சொல்ல தெரியும். அதனுடைய இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில இருந்து பல்வேறு போது கலாச்சாரம்
1: போன்ற இந்த வாய்ப்பு வந்து தாவேக்காவுக்கு போறதன் மூலியமா அடுத்த வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் சார், எப்படி யூகிக்கிறீங்க?
0: இல்ல, அதுதான், இந்த வாய்ப்பு தாவேக்காவுக்கு போயிருச்சா இல்லையான்றது தெரியல. அதை இறுதியில தெரியும். அப்படி போனாலும் அதை அவங்க எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு அல்லது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமையோ அல்லது கட்டமைப்பு இருக்காங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இல்லை. அதுக்கான அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியோ அதுக்கப்புறம் தான் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த வெற்றி முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவங்க யாருன்றதை காட்டி.
1: சார், ஒரு செய்தி சுருக்கத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.
2: மக்களவைத் தேர்தல் 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலை தமிழ்ச் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷாவளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனா். மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்க வைத்துள்ளது.

புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவைக்கா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவைக்க தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவைக்க வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7300 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவைக்க முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுவலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார்கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி

தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார்கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும், கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், பிஜிபிஎம், ஏஜேயுபி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் ஒரு தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்ட நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிபூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும், திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராப்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தர்பாரா தொகுதியிலும், செல்வி தீபிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள் அவர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ், திமுக தலா 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், RSP 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரீய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும், புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி, கேரள காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கணபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும், ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும், யுபிபிஎல் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரிடங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். திப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர்.
மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய

0: ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 ஆகாஷவாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: சார் வணக்கம். ஆவடிகுமார் சார் வணக்கம், இருக்கீங்களா லைன்ல? சார் ஆவடிகுமார் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு இல்லைங்களா? ஆ சார், வெங்கடேஷ் பேசுறேங்க. ஹலோ, ஆ கேட்குதுங்க சார். சார், ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இப்போ பார்த்தோம்னா சார், நீங்கள் கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தலில் வந்து நீங்கள் இழந்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அல்லது லீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் சார் இருக்குது. நீங்கள் அதே திமுக வந்து கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேலே வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கான ஒரு கோர் வாக்கு வங்கி அல்லது கோர் இடங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டு இருக்குதா புரிஞ்சுக்கலாமா சார் இதை?
3: என்னங்க?
2: அதாவதுங்க, திமுக இழந்திருக்கக்கூடிய இப்போ இந்த லீடு வந்திருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி நீங்கள் இழந்திருக்கக்கூடியது 4 இடங்கள் தான் இழந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேலே வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. உங்களுடைய கோர் வாக்குகளையும் உங்களுடைய கோர் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் அப்படியே தக்க வைத்து கொண்டிருக்கிறதாகவே நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா சார்?
3: இல்ல, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு கட்டமைப்பு பலகீன போட்டு போச்சு, அல்லது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் பிறகுபட்டதுனால அல்ல பிரச்சனைகளை சந்தித்ததுனால இது பழைய நிலைக்கு திரும்பாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது உறுதியா இருக்குன்றதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சரியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தை காட்டியிருக்கு. 2வது, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகள் சரிவு இல்லைன்றது மட்டும் இல்லை, கட்டமைப்பு சரியா இருக்குன்றத நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு சரியா இருந்ததுனாலதான் நாங்கள் வந்து இந்த சூழல்ல கூட நாங்கள் எங்களை தக்க வைக்க முடிஞ்சுது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சி, 54 ஆண்டுகள் எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொய்வில்லாம நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எந்த நிலையில இருந்த பலத்தோட இருந்தமோ அந்த பலத்தோட இன்னைக்கே இருக்கு. களம் எங்களை விட்டு போகல, களம் எங்ககிட்டதான் இருக்கு. இது வெற்றி தோல்விகள் சில இடங்கள்ல கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். அது இந்த முடிவுகளுக்கு இறுதிக்கு பிறகுதான் அது ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த திமுகவினுடைய தோல்வி என்பது நாங்கள் விரும்பியது, எதிர்பார்த்தது. அதை வந்து நாங்கள் சரியா அறுவடை பண்றதுக்கு முயற்சி பண்ணாம இருந்திருக்கோம், அல்லது எங்களுடைய அணுகுமுறையில சில தவறுகள் இருந்திருக்கலாம். 2வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சோம். அது போலவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பலகீனப்படுத்துறதை விட நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஒரு
4: சார் ஒரே ஒரு கேள்வி இடைமதிப்பு இருக்கு, மன்னிக்கணும். இன்னும் கூட வந்து ஒரு
3: திமுகவினுடைய ஆயுதமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அவங்களை உள்ள வரவிட மாட்டோன்றது மட்டும்தான் எனக்கு டெல்லிக்கு எல்லாம் தேர்தல் சொல்லி
4: மாறிட்டு
3: நேரடியாக அவங்க களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு எதிரான வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கிறதுனா அதுக்கு காரணம் அதிமுக போல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்கா மாறிடுன்றதுனால இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் அல்லது இடதுசாரி சிந்தனையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான வாக்கு அதை மாற்ற முயற்சியில
4: அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அலைன்ஸ் வச்சதுனால சில ஓட்டு அங்க போயிடுச்சுன்னு சொல்றீங்களா?
3: இல்லை

0: அண்ணாவை அவரோட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டிய ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கணும். அது கிடைக்காம இன்னொரு கட்சிக்கு போச்சுன்னா நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்ததுனால எங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு வராம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டா மாறிடன்ற அவங்களுடைய பிரச்சாரம் எடுபட்டதனுடைய விளைவு
1: தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அதிமுக வந்து தாவைக்காவோட ஒரு அலைன்ஸ் வைக்க ரெடியாவே இருந்தாங்க. அது சில இடங்கள்ல எடப்பாடியே பேசியிருக்காரு. இப்ப இந்த நேரத்துல விஜய்க்கு குறையிற சீட்டுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து அப்படி ஏதாவது கூட்டணி அமைச்சரவைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இல்ல, நாங்க எங்களுடைய நிலைப்பாடு சரியானது, உறுதியானது, இறுதியானது. எங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் நோக்கம் இல்ல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போன்றதுதான் எங்களுடைய தேர்தல் இலக்கு. அதை ஒட்டி ஏதாவது சூழல் மாறுச்சுன்னா அதுக்கு நாங்கள்
2: இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு விரும்பினேன் சார். இப்போ இத்தனை நாளாக நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய ஒரு தலைமைக்கு ஒரு எப்போதுமே சந்தேகத்தை எழுப்பிக்கொண்டே இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு அவர் தான் தனிப்பட்ட அளவில் இன்றைக்கு வந்து கட்சியை வளர்த்துக்கொண்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக திரு எடப்பாடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா சார்?
0: நிச்சயமா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அந்த ஒற்றை தலைமையில் அதிமுக இருந்ததோ அது போல இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோம். அது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக என்ற வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ஆட்சியை அமைப்பதை பற்றி யோசிப்போம். அது இல்லைன்னா அந்த நிலைக்கு கூட நாங்கள் போகுவோம்.
3: இல்லை அண்ணா, அதிமுக வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் அமருமா அல்லது தொடர்ந்து விஜய்க்கு இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்குமா இல்லாட்டி ஆட்சியில் பங்கேற்று ஆதரவு கொடுக்க வாய்ப்புலாம் இருக்குதா? ஏன்னா பொன்னையன் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆதரவு அவங்க விஜய் அழைத்தால் அதை பற்றி பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறாரு.
0: இல்லை, நாங்கள் வந்து ஆண்டிச்சேரி வந்து இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்குற நிலையில் அதிமுக இல்லை. ஏன்னா அதிமுகவை நம்பி தமிழகத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு நிர்வாகம் தெரியும், அனுபவம் இருக்கு. இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து போதை புழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்னா அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரான மட்டும்தான் முடியும்ன்றத நாங்கள் உறுதியாக நம்புறோம். அதுக்கான வாய்ப்பு இருந்தவருடைய வேறு எந்த விதமான ஆட்சியையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுக்கு என்ன கட்டளை இருக்காங்களோ, என்ன ஆதரவு தந்திருக்கிறாங்களோ அதில் அதையும் நாங்கள் சிறப்பாக செய்வோம். அந்த வகையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஆட்சியில் போகணுன்றதுக்காக யாருக்குனாலேயே போக வேண்டிய அவசியம் அதிமுக இல்லை.
3: இல்லை, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கமர்சி இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை வந்து எதிர்கட்சியான அதிமுக ஏன் அந்த இதை அந்த இடத்த நிரப்பாமல் கடைசியில் விஜய்க்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிட்டா?
0: ஏன்
3: இல்லை, திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கமர்சி கடுமையாக இருக்கு, எதிர்ப்பலை இருந்திருக்கு, அந்த வாய்ப்பை ஏடிஎம்கே ஏன் பெறாமல் விஜய்கை கைப்பற்ற அளவுக்கு ஏன் அதிமுக அப்படியே விட்டு கொடுத்ததுன்னு விட்டு கொடுக்க நிலைமைக்கு ஏன் வந்துட்டீங்கன்னு
0: கேட்க? நாங்கள் விட்டு கொடுக்கல. மக்கள் எங்களுக்கு என்ன உத்தரவு தராங்களோ நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இப்படிதான் செயல்படணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாக அவங்க என்ன எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம்.
1: சார், இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர மூணாவது ஒரு கட்சி அப்படி மூன்று முனை போட்டின்றது நிரந்தரம் ஆயிடுச்சா?
0: இல்லை, நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு கட்சி புதுசாக வந்திருக்குன்றத நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அது கட்சியான்றதே எங்களுக்கு கேள்விக்குறி இருக்கு. அது கட்சியா ஆட்சியான்றதை அவங்களுடைய செயல்பாடுகளும்
1: மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியவே கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சொல்ல முடியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டுமல்ல இந்திய அரசியல்லயே எப்பவும் இருந்தது இல்லை. நேற்றைக்கு முந்தின நாளையே வேட்பாளர்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே நேரடியாக வெற்றி பெற்ற உடனே இங்க வந்தோம்னா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னா அந்த வேட்பாளர்கள் மேல இப்பவே எவ்வளவு ஐயா இருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல், ஒவ்வொரு வேட்பாளரோடய ரெண்டு பவுன்சர்களை கூப்பிட்டு அவங்களை கண்காணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சி ரீதியான ஒரு இணக்கம் இல்லாமல் கட்சி கொள்கை ரீதியான ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லாத யாரோ வந்தவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு

0: இல்லை அதிமுக, இல்லை அதிமுக ஜா ஜே அணியாக உடையும் போது இதே மாதிரி எம்எல்ஏக்களை விருதுநகரில் கே சார் பஞ்சுமில்ல அடைச்சி வச்சு பாதுகாக்க தான் செஞ்சாங்க.
1: நீங்க அதாவது நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற, இது அதிமுக மேல இந்த ஊடகங்கள் கற்பிக்கின்ற பழைய பிம்பங்கள்ல இருந்து மறுபடியும் நீங்க அதை சொல்ல வரீங்க. அதிமுக ஜாதியின் உடைய சொல்ல கூட இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்க சொல்ல நாங்க வந்து அதை வந்து சரிப்படுத்திருப்போமே தவிர ஒரு தேர்தலில் வெற்றி பெற.
2: சார் ஒரு ஒரே நிமிஷம் சார், நம்ம இது செய்திகளுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம செய்திகளுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம் ஐயா. நன்றி.
3: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளிலும் தெரிய வந்துள்ளன. அதில் 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ ஒன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக 5 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 13,574 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 7,490 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவிக்க வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7,974 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 36,769 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 7,488 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 5,820 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், அரக்கோணம், சோழிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை.

0: மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும், பிஜேபி தளி, நாகர்கோவில் தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி மற்றும் பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக பண்ருட்டியிலும் காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் விருதாச்சலம் தொகுதிகளிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 1:06:30. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நமது இங்கே அரங்கத்திற்கு இருக்கக்கூடிய விவாதத்தை தொடர்வோம். இப்போ திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த இடைவெளியானது படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பியும் இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா 68-70 அது படிப்படியாக சரிந்து 65 வந்திருக்கிறது. திமுக 55-56 இது 61 என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தாவேக்கா 108 இடத்தில் இப்போது முன்னிலையில் அப்படியே தொடர்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், இதெல்லாம் இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மீண்டும் வந்து திமுக தன்னுடைய ஒரு வலிமையை காண்பித்து வருகிறதோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. இது வந்து ஒரு ஷிஃப்ட் ஒன்று மொல்லமாக நடக்குதோ சார். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி இப்போ சிட்டியில் சென்னை திருப்பியும் வந்து தங்களுடைய கோட்டை என்பதை வந்து இருக்கக்கூடிய திமுக வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து திருப்பியும் அந்த இடங்களை அளித்து கொண்டிருக்கிறார்களா சார்?
3: சென்னையில் வந்து ஆனாலும் அந்த அதிக எதிர்பார்த்தல ஒரு ஒட்டுமொத்தமாக 16 சீட்டு வந்து அந்த அளவுக்கு வருமா திருப்பி வருமா தெரியல. ஏன்னா பெரும்பாலும் இடங்களை வந்து அவங்க தேவைக்கு வந்து வெற்றி பெற்று வெற்றி முன்னணியில் வந்திருக்கு. அதனால் அந்த அளவுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்களான்னு தெரியல. இண்டிவிஜுவலாக அமைச்சர்கள் வந்து அந்தந்த பாக்கெட் வந்து மாறுறதுக்கு சென்னையில் சில பாக்கெட்லாம் ஓட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி மாறி வரும். சில சமயம் கடைசி நேரத்தை கூட தூக்கி விடும். அந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ ஆனால் அதே மாதிரி வெளியூர்கள்லேயும் ஒரு சில இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அண்ணா திமுக ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் வந்து திமுக அதுவும் இடைவெளி தான் 5 சீட் தான் இடம் இருக்குது. ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கும்
4: ரெண்டு பேரும் எதிர்கட்சி யாருன்னு
3: போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தால் தான் அடுத்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் யாராவது அதில் பாதி உடஞ்சவர் நேரடியாக இப்போ விஜய்க்கு ஆதரிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா எதிர்கட்சியாரங்களும் தான் அடுத்த வாய்ப்பு.
2: இல்லை, இன்னொரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த 2000 வாக்குகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ற எண்ணிக்கையும் நம்ம வந்து இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மார்ஜின் சேஞ்ச் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சார்?
4: கண்டிப்பாக இருக்குது. பிஜேபி கூட பெரிய டிக்ளைன் இருக்குது. 4-1 தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்க பிஜேபி.
5: கண்டிப்பாக வந்து 500 மார்ஜின் உள்ள சீட்ஸு, 1000 மார்ஜின் உள்ளது, டில் 3000. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா நிறைய 14 ரவுண்ட்ஸ் உள்ள சென்னையில் இந்த சேகர்பாபு அவங்க மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6 தான் எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 8 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் இப்போ ஹாஃப் வே அல்லது 1/4 ஆர் 1/3 அந்த அளவுக்கு தான் இப்போ கவுண்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி இப்போ இருக்குது. அப்போ ரிமைனிங் 2/3 அல்லது 3/4 கான்ஸ்டுவன்சிஸ் பூத் வந்து எண்ணணும். அப்படின்னா இந்த முன்ன மாதிரி 15,000, 20,000, 25,000 லீடு யாருமே இன்னும் இல்லாததுனால எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன். அதுதான் வந்து ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தோம், 52-60 டிஎம்கே கிராஸ் ஆகிருக்கு. இது வந்து 72-64 அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம அதை வந்து அதை ஃபேக்டர் இன் பண்ணணுன்றது தான் என்னோட.

0: நம்மோடு இன்றைக்கு இப்போது தொலைபேசி வாயிலாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் லைனில் இருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்களுடைய ஒரு பார்வையில் இப்போ இன்னைக்கு படிப்படியாக நீங்கள் அதிமுக தன்னுடைய வலிமையை அப்படியே தக்க வைத்து கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது, திமுக தன்னுடைய வலிமையை இழந்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை? இப்போ
1: இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு தேர்தல் களத்தைத்தான் இந்த தேர்தல் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுகிற வகையில்தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். எனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் என்பதை இன்றைக்கும் இந்த தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய முடிவை பார்க்கிற போது ஒருவேளை சாய்ஸ், அதாவது தவறான முடிவை நோக்கி தமிழக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. காரணம், தமிழக மக்கள் விழிப்புணர்வு உடையவர்கள், அறிவாளிகள் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறவர்கள். இப்பொழுது இந்த முடிவை எடுக்கிற போது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மையை கொடுத்திருப்பதை போல இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத குழந்தை, பச்சிளம் குழந்தை அந்த பொம்மையை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த பொம்மையை அந்த குழந்தை போட்டு உடைத்து விடுமோ என்ற அந்த அச்சமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் தேர்தல் முடிவு தெளிவாக வரவில்லை. இரண்டாவது இடத்திலே இருக்கிற நாங்கள், அதாவது என்டிஏ கூட்டணி, முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது இதுவரை தமிழ்நாடு கண்டிராத கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் சரியான முடிவு எடுத்தாலும் சரி, தவறான முடிவு எடுத்தாலும் சரி, அது மக்களின் முடிவை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் வருகிற அல்லது ஆட்சி அமைக்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற கட்சியாக, இயக்கமாக, தலைவர்களாக இருக்க.
2: சார், ஒரே ஒரு கேள்வி
1: என்னுடைய ஆசை.
2: சார், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு மூன்று துருவ அரசியலை நோக்கி நகர்ந்துச்சா?
1: அதாவது இப்பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் மூன்று, அதாவது நீங்கள் சொல்றதை போல இது இரு துருவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா, இதுதான் இந்த தேர்தலிலே மக்கள் முன்னாலே வைக்கப்பட்ட கேள்வி. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிற தாவேக்கவர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் தான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் வேண்டும். எனவே இது இரு அந்த நீங்கள் சொன்னதை போல, அதாவது மூன்று என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று கருதுகிறேன். ஆக திமுகக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிற கட்சிகளுடைய வெற்றியாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி எதிர்கால அரசியல் அதனுடைய போக்கு போகிறதோ என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.
0: ஒரு சில இடங்களில் இப்போ சசிகலா அவர்களுடைய கட்சி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சரித்திருப்பதாகவும் பேச்சு வருகிறதே சார், அதை நீங்க வந்து ஒரு த்ரெட்டா பார்க்கலையா சார் அந்த அம்மாவை?
1: இல்ல இல்ல, அதிமுக வாக்கு வங்கி நீங்கள் இப்போ வாக்கு சதவீதத்தை பார்த்தாலும் சரி, அல்லது வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் சரி, அதாவது நீங்க இது ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். 2016 நாங்கள் தனிச்சு நின்று ஆட்சியை பிடித்த போது எங்களுடைய கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் 41%. அதே 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி அமைக்க முடியவில்லை.

0: ஆனால் எங்களுடைய இயக்கம் பெற்ற வாக்கு சதவீதம் 39.71. எனவே எங்களுடைய மக்கள் செல்வாக்கு வாக்கு சதவீதம் எங்களுக்கு விழுகிற வாக்குகள் அது எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முடிவு கூட எங்களுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய இயக்கமும் சரி என்டிஏ கூட்டணி கட்சிகளும் விரும்பின. அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. நாங்கள் வாய்ப்பை இழந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய வாக்கு சதவீதம் அல்லது
1: விஜய்க்கு
0: ஆதரவு எங்களுக்கு குறையவில்லை. இன்னும் ஒரு அசைக்க முடியாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலிலே வீரர்களை போட்டுக் கொண்டிருக்கிறது.
1: சார், ஒரே ஒரு கேள்வி, இப்ப விஜய்க்கு வந்து போதுமான அளவு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அதிமுக அதை ஆதரிக்குமா சார்? வெளியில இருந்து ஆதரவு தர
0: அது எங்களுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எங்களை பொறுத்தவரையிலே முன்பு கூட இந்த தாவேக்காவை ஒரு கூட்டத்திலே அந்த கொடி பறக்கிற போது கூட எங்களுடைய பொதுச்செயலர் சொன்னது எங்க அந்த எங்களுடைய கூட்டணிக்கு அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்ததால் அந்த ஒரு புள்ளியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு புள்ளியில் நாம் இணைய மாட்டோமா என்ற அந்த அடுத்த கருத்திலும் அந்த அர்த்தத்திலும், அதே போல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலர் அன்றைக்கு அதை வெளிப்படுத்தினாரே தவிர நாங்கள் கட்டாயம் அந்த கூட்டணியிலே அவளை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தலும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை போல ஒருவேளை தாவேக்காவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஆட்சி அமைப்பதற்கு எந்தெந்த கட்சிகளினுடைய துணையை நாடப்போகிறது, எந்தெந்த கட்சிகள் அதில் இடம்பெறும், எப்படி அந்த ஆட்சி கூட்டணி கட்சியுடைய ஆட்சி அமையும் என்பதை இப்பொழுது ரகசியமாக சொல்ல முடியாது. ஏன், இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட தங்களுடைய சொந்த சின்னத்திலே நிறுத்தியவர்கள் அவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் கூட இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எது எப்படி
1: சார் ஒரு கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி
0: எடுக்க வேண்டிய முடியும்
1: சார்? ஒரே கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி சொன்னார் விஜய் நம்ம கூட வராங்க பிள்ளையார் சுழிப்போம், ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியும் அலைன்ஸ்ல இருந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு?
0: மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுல என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலே, காரணம் பொன்விழா கண்ட கட்சி, 31 காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, எனவே இந்த கட்சி தான் தலைமை தாங்கும் என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் விஜய் அதற்கு நேர்மாறாக எங்களுடைய கூட்டணியிலே அவர் சேர்ந்திருந்தால் யாரும் அதை ஆட்சேபித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டிக்கொண்டார். அதே போல தங்களுடைய கட்சியோடு தான் மற்ற கட்சிகள் வந்து இணைய வேண்டும், நாங்கள் தான் அதிகாரத்திலே மற்றவர்களுக்கு பங்கு கொடுப்போம் என்ற அந்த ஒரு அதீதிய நம்பிக்கையிலே அப்படி அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலே தான் அந்த கூட்டணி அமைப்பு
1: அதுல அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் அலையன்ஸ் கட்சி இருந்தது, தனியாவே நின்று 110 தொகுதிகளில் இதுவரையிலும் முன்னணியில் இருக்கிறாரு.
0: இல்ல, அப்படி என்னுடைய இப்பொழுது அதாவது கிட்டத்தட்ட இப்ப இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கும் போது ஒரு 30-35 தொகுதிகள் 500 வாக்கு வித்தியாசத்தில் தான் இப்பொழுது அந்த லீடிங் போய்கொண்டு இருக்கிறது. எனவே அந்த வித்தியாசம் உடனடியாக மாறக்கூடும். எனவே என்னை பொறுத்தவரை தாவேக்கா கூட தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை நிச்சயமாக பெறாது. வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கட்சி, எப்படிப்பட்ட கட்சி என்பதை காலம் தான் தீர்மானிக்கும்.
2: ஐயா, இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இது வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒரு முழு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என வரும்போது, இந்த ஆட்சியினுடைய ஒரு வலிமையோ இல்லை இந்த ஆட்சியினுடைய நீடித்து தன்மையோ இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமாவே மாறலாம் இல்லைங்களா?
1: திமுக அதிமுக
2: இல்லை, அதாவது என்னன்னா இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நீடித்த நிலைத்த ஒரு ஆட்சி. இப்போ 118 அவங்ககிட்ட இல்லை, அதே சமயத்தில் அவங்க குறைஞ்சபட்சம் 125 வைத்திருந்தால்தான் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஆட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி.

0: நிச்சயமாக.
1: அப்போ இயல்பாகவே இப்ப என்ன ஆகும்னா, யார் யாரெல்லாம் வந்து போய் இப்ப விஜயோட தங்களை வந்து இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து போய் இணைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது கூட்டணி கட்சியினரை அன்றைய தேதியில் அவர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே வந்து பிரதான கட்சியினுடைய வேலையாக மாறிவிடாதா?
0: ஆமா, வேற வழி இல்லைங்களே. அதாவது தான் ஆட்சி அமைக்க வேண்டும், தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தான் தான் தன்னுடைய கட்சி தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர் தன்னுடைய அந்த பதவிக்காக அல்லது அந்த முதலமைச்சர் நிலையை எட்டுவதற்கு அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கு தேவையான கூட்டணி கட்சிகளை சேர்க்கிற போது பல்வேறு சூழ்நிலைகள் கால ஓட்டத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அது நிலைக்குமா நிலைக்காதா அல்லது யார் அந்த இடத்தை நிரப்பப் போகிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த தேர்தல் முடிவு இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
1: இது வந்து ஒரு வகையில், இன்னொரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையில் கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் இதை பேசும் போது இதற்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையாளுவதற்கான ஒரு வழிமுறையோ அல்லது உதவியோ நீங்கள் செய்யக்கூடும் அல்லவா?
0: அதாவது உதவி யாராவது கேட்டால் தானே செய்ய முடியும்.
1: சரி,
0: கேட்காத பட்சத்தில் நாங்களாக வழியை சென்று விட முடியாது. இருந்தாலும் நான் எங்களுக்கு, அதாவது கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக என்னுடைய இயக்கம் செயல்பட்டது. அதாவது அந்த எதிர்கட்சிக்கு உரிய அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளுகிற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக, ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். எனவே எங்களை பொறுத்தவரையிலே யாரையும் நாங்கள், அதாவது மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தோ அல்லது சொல்லிக் கொடுத்தோ இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு வராது. காரணம், எங்களுடைய இயக்கம் ஒரு தனித்துவமான இயக்கம். அந்த இயக்கத்திற்கு எந்தவித மாசும் ஏற்படாத அளவிற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக வழிநடத்தி செல்வார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக ஆட்சி நடத்தி ஒரு நல்லாட்சியை தருவார், ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக, மக்களுக்காக மக்களுடைய குரலை எதிரொலிக்கிற ஒரு சிறந்த எதிர்கட்சியாக அந்த பக்கையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம், செய்வோம். அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பொறுப்பிலுமே தங்களுடைய தனித்தன்மையை நிச்சயமாக நிலைநாட்டுவார். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க தலைவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்.
1: ஒரு முக்கியமான செய்தி இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு சொன்னது என்னன்னா, இதனால் வரை திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விமர்சித்து வந்தவர்கள் அல்லது அவருடைய அவரால் அந்த கட்சியை வந்து பலப்படுத்த முடியாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேரையும் வாயடைக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவ தலைவராக எம்ஜிஆருக்கு பிற்பாடு, செல்வி ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு தன்னை ஒரு தனித்த தலைவராக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு விட்டார் என்று எடப்பாடியை சொல்ல முடியும் இல்லையா சார்?
0: ஆமா, நிச்சயமாக. அந்த அதாவது இவரை ஏளனம் பேசியவர்கள், எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூச்சு மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, அதை நான் சொன்னதை போல இடத்தையும் தக்க வைத்திருக்கிறார், வாக்கு வங்கியும் தக்க வைத்திருக்கிறார். அதுவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர, எங்களுடைய வளர்ச்சியிலே திமுகவினுடைய இந்த தேர்தல் முடிவை பார்க்கிற போது அவர் எவ்வளவு அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, வளர்ச்சி தான். எனவே அந்த வளர்ச்சி போக போக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர, எங்களுக்கு ஒரு தளர்ச்சி என்கிற அந்த நிலைமை நிச்சயமாக வராது. நீங்கள் சொன்னதை போல எங்கள், அதாவது இந்த இயக்கத்தை சரியான முறையில் அதாவது இந்த தேர்தலில் கூட, அதாவது எங்களுடைய இயக்கத்திலிருந்து சென்றவர்கள் எதிர்முகாமிலே சென்று இந்த இயக்கத்திற்கு சேதாரம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல சில தலைவர்கள், குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், எங்களுடைய கூட்டணி வரக்கூடாது என்பதற்காக திருமதி சசிகலா, பாமகவுடைய முன்னாள் நிறுவன தலைவர் ராம்தாஸ் அவர்கள் எல்லாம் அதாவது எங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்தார்கள். இதெல்லாம் ரகசிய உறவு, திமுகவினுடைய ரகசிய, அதாவது திமுக ரகசிய உறவு வைத்துக் கொண்டு இவ்வளவு செய்தார்கள். ஆனால் அவர் என்ன மீடரவில்லை, அதாவது நினைக்கும் கேடு தனக்கு, நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சி வலையை பின்னினாலும் அதிலும் நாங்கள் சிக்காமல் இன்றைக்கு தப்பித்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு தனிப்பெருமாட்டோடு தனி தலைவர்.

0: அதுவும் புரட்சி தமிழராக இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால், இந்த இயக்கமும் வலுவான இயக்கம், இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று பொதுச் செயலாளரும் ஒரு வலுவான தலைவர் என்பது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை என்று சொன்னாலும் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: நன்றி ஐயா, உங்களோட பேசியதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், நன்றி.
2: பத்து மைனஸ்
1: இன்றைக்கி நம்மளோட அரங்கத்தில் பாஜகவினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம்.
3: வணக்கம்
1: சார். உங்களுடைய பார்வையில் இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளோ வலிமையாக முன்னுக்கு வந்திருப்பது என்பதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதில்
2: முதல்ல ஒரு மூணு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் வேறு மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இனியும் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி சார் உங்களுக்கு அதிக இடத்துல முன்னணியில் இருக்கா பாஜக போட்டியிட்ட இடங்களில்?
3: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி நிறைய வித்தியாசங்களையும் நிறைய புதிர்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து மிகச்சிறிய கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சீரிய கட்சியாக மலர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை சந்திக்காத, தமிழகம் இதுவரை சிந்திக்காத ஒரு தேர்தல் காட்சிகள் இந்த களத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனால், ஒற்றை புள்ளியில் நாங்கள் எல்லாரும் எங்கள் இந்திய கூட்டணியில் இணைந்தது வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், வேரோடு மண்ணாக பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று எங்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது எங்களுக்கு. அது முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா திமுக வந்து ஒரு சாதாரண தோல்வி சந்திக்கவில்லை. அவங்க ஆட்சியில் இருந்தப்போ மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தால் ஊடகங்கள் மேலும் மற்ற இடங்கள் மேலும். அதாவது நாங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லும்போது பரிசில் பெறும் புலவர்களை வைத்துக்கொண்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்வார்களோ அதுமாரி ஊடகத்தையும் பத்திரிகையாளர்களுக்கும் பரிசல்கள் மூலம் பாராட்டுங்கள் என்று சொல்லி அவங்க ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தெளிவாக சொன்ன இந்த இடிப்பாறை இல்லாத ஏமராமன் போல இன்று திமுக கெட்டு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். முதல் விடயம் இதில் கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்று எங்களுக்கு ஏராளமான ஒரு வாக்கு எதிர்ப்பு மக்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் கட்சி மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர் மனநிலை இருக்கும் மக்களுக்கு. ஆனால் இந்த முறை அதை எல்லாம் கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கிறது, ஆளும் கட்சி மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்று. ஏன்னா திமுக கோட்டையாக காலம் காலமாக சொல்லப்பட்ட சென்னை ஆகட்டும், வட மாவட்டங்கள் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், இங்கெல்லாம் துடை தெரியப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் வந்து இருவர் தவிர மற்ற அத்தனை பேரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்க கூட சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். முதல்வர் தோற்று போகிறார். அதனால் இந்த ஒரு நிலை வந்து ஒரு மிக மோசமான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு இதை விட மிக சிறந்த சான்று இருக்க முடியாது. ஆனால் அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதில் வந்து எங்கள் இந்திய கூட்டணியை விட தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்க வேண்டும், முழு மரியாதையோடு ஜனநாயகத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம். அந்த ஒரு விடயத்தில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற புதுச்சேரியில் அதே தாவேக்காவோட இந்த செயலாக்கமில்லை. ஒற்றை இடங்களில் கூட அவங்க முன்னிலை கூட பெறவில்லை. அவங்க இருக்கும் இடமெல்லாம் தெரியாமல் இங்கே நாம் தமிழர் எப்படி காணாமல் போய்விட்டதோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து தேட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். தமிழகத்துக்குள்ளே தான் இருக்குது, அதே தமிழ் மக்கள் தான், அதே அந்த நடிகரின் தாக்கம் அந்த இடத்துல அதிகம் இருந்தால் கூட அந்த மாநிலத்தில், புதுச்சேரி மாநிலத்தில் அது வெளிப்படவில்லை. அதனால் இதை வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கணுன்னா, அங்கே ஒரு நல்லாட்சி நடைபெற்றிருக்கிறது. அப்போ வந்து அந்த ஒரு அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி தான் நடந்திருக்கிறது. ரங்கசாமி அவர்களுக்கு மக்கள் மீது அந்த இடத்துல ஆன்டி இன்குமென்ஸ் இல்லை அந்த இடத்துல. அப்போ வந்து மக்கள் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தாவேக்கா அங்கே வந்து புறக்கணிக்கப்படுகிறது, முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. அதனால் இது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மக்கள் வந்து எந்த குழப்பத்திலும் இல்லை, அவங்க தீர்வுகளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ நமக்கு கட்சிகளுக்குள்ளே மட்டும்தான் அடுத்து யார் ஒரு தெளிவான இதில் ஆட்சி அமைப்பார்கள்.
2: ஒரே ஒரு கேள்வி, இப்போது மக்கள் வந்து ரொம்ப கோபமாக இருந்திருக்கிறாங்க. திமுக பக்கம் ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்துச்சு, அதிமுக இந்திய கூட்டணியில் ஒரு அலைன்ஸ் இருந்தது. இந்த ரெண்டு அதையும் விட்டுட்டு தாவேக்காவை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு அலைன்ஸையும் அவங்க நம்பலையா, இதுக்கு மாற்றாக நினைக்கலையா?
3: நம்பவில்லை எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஏன் என்று கேட்டால் வந்து

0: புரட்சித் தலைவர் அவர்களும் மேடம் அம்மா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதன் பிறகு நடந்த ஆட்சியிலும் கூட மக்களுக்கு வந்து பல நல்ல திட்டங்கள் சென்றிருக்கிறது. எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை, அந்த மாதிரி எளிமையாக அதிமுக, இது வந்து மாநில தேர்தல், எங்கள் தேர்தல் இல்லை, அவர் தலைமையில் தான் நாங்கள் இதை சந்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வலிமையை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. அவங்களுக்கு வந்து இத்தனை பெரிய அலை வீசியும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க போன தடவை வாங்கின வாக்கு இந்த இது எந்த தொலைக்காட்சியும் நான் பார்க்கல,
1: பத்து தொகுதி குறைச்சலாக இருக்காங்க. இது மாதிரி டிடி தான்,
0: டிடியில் இருக்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கிறது 10 இடங்களில் நம்ம முன்னிலையில் இருப்போம். திமுக 48 தான் இருக்குது. இப்போ தான் நான் காரில் வர பார்த்துட்டு வந்தேன். அதனால் என்ன இதில் நான் சொல்ல வரேன்னா, வெறும் 500,000 குறைவான வாக்குகளில் தான் இந்த வித்தியாசங்களும் இருக்கிறது. இப்போ தாவேக்கா முன்னிலை என்றால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-42 தொகுதிகளில் இந்த வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, தாவேக்காக்கு ஒரு 16-17 இடங்களில் தான் முன்னிலையில் வந்து 500 கீழே இருக்காங்க. அதே மாதிரி திமுக முன்னிலை வைக்கிறது கூட 10 இடங்களில் வந்து 500 கீழே தான் முன்னிலையில் இருக்காங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 25-30 இது ஸ்விங் வந்து என்டிஏக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினாரியோவே மாறிடும். நான் வந்து என்னுடைய கட்சி சார்பாக நான் யோசிக்கிறேன், இது ஒரு ஊகம்தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இது நீங்கள் கணிக்கவே முடியாது. கடைசி சுற்று நடைபெறும் வரை
1: ஒரு காலையிலிருந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. பட் தாவேக்கா வந்து கன்சிஸ்டண்ட்டாக அது மேலே போயின்னு தான் இருக்குது காலையிலிருந்து. இதை ஒரு ட்ரெண்டாக எடுத்துக்க முடியாது.
0: கண்டிப்பாக ட்ரெண்டாக எடுத்துக்கணும். உங்களுடைய பார்வை மிகச் சரியான பார்வை, நான் மறுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மறுக்கலை. ஆனாலும் அதில் இருக்க வாக்கு எண்ணிக்கைங்கிற இதை நீங்கள் பார்க்கும்போது, வாக்கு எண்ணிக்கை வந்து தான் நம்மளுடைய சீட் கன்வர்ஷனாக நம்ம பார்க்கும்போது, சீட் கன்வர்ஷனுக்கு அது எவ்வளோ தூரம் வருன்றது பார்க்கணும். இன்றைக்கி அந்த 500 கொஞ்சம் பின்னாடி போய் நாங்கள் 505 வாங்கினா கூட வெற்றி எங்களுடையதாகிடும். அதனால் அதற்காக தான் சொல்கிறேன், நம்ம கடைசி சுற்று வரைக்கும் அது இருக்கும். நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், கோவை தெற்கு தொகுதியில் வந்து ஜெயக்குமார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் போட்டியிடும் போது அந்த ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் போட்டி இருந்தது. மூன்றாவது வேட்பாளராக திருமதி வானதி அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் கூட, மூன்றாவது இடத்துல தான் இருந்தாங்க. கடைசி ரெண்டு சுற்றில் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னிலை எடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அதனால் கடைசி சுற்று நடைபெறும் வரை நமக்கு வந்து இந்த வெற்றிக்கான ஒரு உறுதி வந்து இறுதி செய்யப்படாது.
1: அதனால இன்னொன்று உறுதிப்படாத தகவல் தான், நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். தாவேக்காவை வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க. அப்போ இந்த வெற்றியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
0: இந்த தாவேக்காவின் வெற்றியில் எங்களுக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. தெளிவாக நான் சொல்கிறேன், நான் வெளிப்படையாக உள்ள கிடக்கே தெளிவாக சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் எல்லாரும் ஒன்றிணைந்திருந்தால் திமுக ஒற்றை இடம் கூட கிடச்சிருக்காது இன்றைக்கி. அதுதான் நிலைமை. நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க 42 நாங்கள் 60.
1: இப்போ அப்டேட் பண்ணுறாங்க, இப்போ 61 62 மறுபடியும் இது போயிருக்கு, கீழே வருது, அப்டேட் ஆகிட்டு இருக்கு.
0: ஆமாம்,
1: அது 64 ஆகிருக்கு.
0: இது வந்து நம்ம கிடைக்கிற தரவுகள் பொறுத்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் மாறும். நான் எலெக்ஷன் கமிஷனை பேஸாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 1:3:4 தான் இருக்கு ரேஷியோ. அதாவது எட்டு பங்கில் 3 அதிமுகவும் 4 தாவேக்காவும் தான் எலெக்ஷன் கமிஷன் தரவுகள் படி இருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 12% மக்கள் தான் திமுகக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அவங்க அந்த கட்டமைப்பு இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87.5% பேர் வந்து திமுகவை எதிர்த்து இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
2: ஒரு முக்கியமான செய்தி நம்ம இந்த தேர்தலில் சொல்லணும் சார் அக்ளா, என்னென்னா கடந்த 4 தேர்தலாக 3 2019 21 24 எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை பெரும்பாலும் வைத்து கொண்டிருந்தது. இந்த முறை அந்த பிரச்சாரம் ஆனது எடுபடவில்லை என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா?
0: மிகச் சரியான பார்வை உங்கள் பார்வை. அதாவது அவங்க எப்பவுமே 3 எதிர்ப்பு வைப்பாங்க. ஒன்று வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வைப்பாங்க, அது மும்மொழி கொள்கை எதை வேணால் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்து எதிர்ப்புப்பாங்க. இந்து எதிர்ப்பு இன்னும் தெளிவாக சொன்னால் பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க அதில். அதே மாதிரி மூன்றாவது விஷயம் இந்திய எதிர்ப்பு, இந்து அதாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இந்து, அப்புறம்
2: ஹிந்துஸ்தான்,
0: இது மூன்றையுமே எதிர்க்கிறது. இதை வைத்து தான் திமுகவுடைய எப்பவுமே எப்பப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வருது, அது மூன்றில் ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை கொஞ்சம் ஸ்கைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சிக்கால முழுமைக்குமே பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நிதி வரலை.

0: பொய்யுரைகள் எல்லாம் தொடர்ந்து உரைத்து மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துவிடக்கூடாது என்பதை தடுத்து இந்த ஆட்சி வந்து எப்பவுமே ஒரு புலம்பல் அரசாகவே இருந்தது. புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆட்சி 5 ஆண்டு காலம் முழுக்க ஆளுநரை வைத்தோ இல்லாட்டி மத்திய அரசை வைத்தோ ஒரு புலம்பலை மட்டுமே முன்வைத்தார்கள். மக்கள் அதை ஏற்கவில்லை என்பது மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு செய்தி இதில் வந்திருக்கு. ஏன்னா உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உன்னுடைய திறமையின்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சி திறனற்ற அரசாகத்தான் இதை பார்த்து இருக்கிறார்களே தவிர ஒரு மக்கள் வந்து அப்படி இருந்தால் ஓரளவாவது வாக்களித்து இருப்பார்கள். இந்த மாதிரி இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த அரசுமே 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது கிடையாது. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவை சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் நிலைமையும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக ஆதரவோட உயிர்ப்போடு இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் பின்னுக்கு போறாங்க. அதை விட நீங்கள் 5 மாநில தேர்தல்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்திய ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் வந்து மேற்கு வங்கத்திலையும் கேரளத்திலையும் மட்டும்தான் கம்யூனிசம் உயிரோடு இருந்தது. இன்றைக்கு அந்த 2 இடத்துலையுமே அந்த ஆட்சி வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார்கள். 3 மாநிலங்கள் முக்கியமான மாநிலங்கள் என்று பார்க்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம், கேரளத்தில் ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம். அதே மாதிரி பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறது மற்ற மாநிலங்களில். அப்போ பார்க்கும்போது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது எங்களுடைய தத்துவம் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வைக்கிறது வந்து பாரத தேசத்தை வளர்ச்சி அடைந்த பாரதமாக ஸ்வச்சித் பாரத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், விக்சித் பாரத்னு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் நாங்கள் வந்து வைக்கிற வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற தத்துவம் வந்து மக்கள்கிட்ட ஏற்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு புள்ளி சொன்னீங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இப்போ இல்லாமல் மோடி அவர்களை வந்து மக்கள் ரொம்ப அன்போடு பார்க்கிறார்கள், ரொம்ப விருப்பத்தோடு பார்க்கிறார்கள், அவர் ஏற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மொடக்குறிச்சியில் இப்போ வந்து சிவகிரிங்கிற ஊரில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது அவருக்கு பேசுறதுக்கான திட்டமிடல் இல்லை, ரோட் ஷோ மட்டும் நடத்திட்டு போகிறதா இருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்குனா ஒரு வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் இத்தனை பெரிய மக்கள் பெருக்கத்தை அவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்போ அவர் என்ன சொன்னார், கீழே நிற்கிற என்னை கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னாரு. நீ தயாரானாரு, ஏன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது, அவரும் தயாராக இல்லை. அவர் ஸ்பான்டேனியஸாக அவர் ஹிந்தியில் பேச பேச நான் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து ரொம்ப உற்சாகமாக அவர் பேசினார். அதாவது அந்த இடத்துல வந்து நான் மொழிபெயர்ப்பாளர் சொல்வதற்கு முன்னாடி ஹிந்தி தெரியாத நம்ம மாநிலத்தில் கூட மக்கள் அவர் உணர்வை புரிந்து கொண்டார்கள். நான் மொழிபெயர்க்கு முன்னாடியே கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தார். எதற்கு இது சொல்கிறேன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஆங்கிலமே தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கு பாஜக தலைவர்களாகட்டும், தமிழுக்காக அவர் செய்த பணிகளாகட்டும், மோடி அவர்கள் செய்த பணிகளாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் காசி தமிழ் சங்கத்திலேருந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் திருக்குறளுக்கு செய்தது அப்படின்னு.
1: இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அதாவது நீங்கள் என்டிஏ கூட்டணி வலிமை பெற்று தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க.
0: கண்டிப்பாக.
1: ஆனால் நடந்தது என்னும் முற்றிலும் வேறாக இருக்கிறது. அப்போ ஆனால் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் போதுமான இடங்கள் இப்போதைக்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 110 தான் இன்னி வரைக்கும் காமிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களால தேவைப்படக்கூட இந்த மேஜிக் நம்பரான 118 அவங்களால பெற முடியவில்லை. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வெளியில் இருந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு இருக்குமா?
0: இல்லை, இது வந்து ரொம்ப ஊகத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கும். வெளியிலிருந்து ஆதரவு தருவதோ அவங்களை ஆதரிக்கிறதோ அதெல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்கள் எடுப்பார்கள். என்னால் அதற்கான கருத்து சொல்லவும் முடியாது. ஆனால் நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிற ஒரு விடயம் என்ன என்றால், இப்போ இருக்கிறதுல வந்து பெரிய மாற்றம் வரப்போகிறதில்ல. திமுகக்கு இப்போ டிடியில் வரதே நம்ம பார்த்தோன்னா நமக்கு 234 இப்போ வந்துடுச்சு, 60-64 அந்த 110 கூட்டிங்கன்னா 234 வருதுங்க. அப்படி வரும்போது ஒரு 10 சீட்டு எங்கே வேணால் ஸ்விங் ஆகட்டும், ஆகினா கூட இன்னும் இந்த இடத்துலேருந்து ஸ்விங் ஆனால் கூட அவங்களுக்கான 118 வரப்போகிறதில்லை. அதனால் அதில் அவங்க அதை விட குறைவாகத்தான் போகிறார்கள். அதனால் அப்போ வந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு ஒரு தத்துவம்.
2: சார், இன்னொரு சேஞ்சும் வந்திருக்கு. இதுவரையிலும் 2 முனை போட்டியாக இருந்தது தமிழ்நாட்டில், 2 பார்ட்டி தான் மாறி மாறி. இப்போ இன்னொரு ஸ்டேட் பார்ட்டி, தாவேக்கா ஸ்டேட் பார்ட்டியை தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் களத்தில் வந்து முதல் தடவை அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, லீடிங் அவங்களும் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க.
0: மூணு
2: துருவ அரசியலை நோக்கி தமிழ்நாடு போதா?
0: 3 துருவ அரசியலை நோக்கி கண்டிப்பாக நகர்ந்து விட்டது என்பது போகிறதா இல்லை போய்விட்டது என்பதற்கான தரவுகள் நம்ம கண்முன்னே காட்சியாக இருக்கிறது. இது 3
2: இங்கே தான் என்னுடைய கேள்வி. இங்கே பிஜேபியினுடைய அடுத்த கட்ட மூவா என்ன இருக்கும்? இப்ப இப்போது நீங்கள் பிடிக்க வேண்டிய இடத்த இப்போ

0: விஜயை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அது இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அவங்க வந்து ஒரு மூணாவது ஒரு கட்சி வந்து நம்ம எடுக்கிற என்டிஏ எடுக்க வேண்டிய இடத்த எடுத்தது எப்படி பார்க்குறீங்க?
1: மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாங்கள் தான் முதல் முறை கூட்டணி அறிவித்தோம். எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி நாங்கள் அறிவித்தோம். 25 ஏப்ரல்லையே வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அந்த அந்த மேடையில் மொழிபெயர்ப்பாளராக நானும் இருந்ததுனால எனக்கு தெளிவாக தெரியும். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த தேர்தல் வந்து அதிமுக தலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிற தேர்தல், திஸ் நாட் ஆர் எலெக்ஷன், இது வந்து மாநில தேர்தல், மாநில கட்சிக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய இதுபடி தான் நாங்கள் போகிறோம், நாங்கள் துணை தான் இருக்கிறோமே தவிர நாங்கள் வந்து முன்னிலையை எடுத்து எதுவுமே நடத்த முடியாது இந்த தேர்தலில். இதில் அதிமுகவுக்கு நாங்கள் முழு பலத்தோடு துணை நின்றோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டு முயற்சியில் தான் வரும், இது தேர் இழுக்கிற மாதிரி வடத்தை வந்து எல்லாரும் பிடிச்சி இழுத்துருக்குறோம். பாமக நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஓரளவு
0: இங்கே பிஜேபி இது வரவங்க அடுத்த மேலே 3 தொகுதி மைனஸில் வருது, ஏடிஎம்கே 9 தொகுதி போகும்
2: மைனஸ். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா 44 தொகுதிக்கு மேலே மைனஸில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னென்னா அவங்க நிறைய இழப்பு வந்து அதிகமாக
0: சந்திச்சிருக்கு. திமுக தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க, இந்த அலையன்ஸ் தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் டேமேஜ் இல்லை, பெரிய டேமேஜ் இல்லை, கொஞ்சம் அவங்க
1: கூடுதல் தான் இருக்கும், ப்ளஸ்
0: இல்லை இல்லை ப்ளஸ் இல்லை தனியாக வந்து. ஆமாம் அது 10 தொகுதி 56 இருந்திருக்காங்க லாஸ்ட் டைம், இது வந்து ப்ளஸ்ஸு. இதில் வந்து பிஜேபி இருக்கு
2: பாருங்க, மைனஸ் வந்து அது பாருங்க 83 சீட்டு கிட்ட இருக்கு,
0: 83. அந்த அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் முழுக்க விஜய் எடுத்திருக்காரு. அப்போது அங்கேருந்து டிஃபீட் ஆன எதுவுமே என்டிஏ அலையன்ஸுக்கு வரல,
1: எல்லாமே வந்து
2: மாறி இருக்கு.
1: இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தாவேகாவோட பாதிப்பு என்று எடுத்தால், நம்ம எல்லாம் ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இருந்ததுனால என்னுடைய கணிப்பை எல்லாம் தாண்டி எல்லா செபாலஜிஸ்ட் அத்தனை ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் எக்ஸிட் போல் என்ன வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அத்தனை
0: தரவு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி
1: இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கிற பாத்தீங்கன்னா விஜயோட இம்பேக்டு யாருக்கு பாதிக்கும்னு எல்லாரும் பேசணும். ஆனால் இப்போ முடிவுகள் வச்சு பார்க்கும்போது டெமோக்ராஃபி வைஸ் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வடசென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரி திமுக கோட்டைகள் எல்லாம்
0: தகர்க்கப்பட்டிருக்கு,
1: டெமோக்ராஃபி படி திமுக அடி வாங்கியிருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனத்தின் படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிக்கு அடி வாங்கியிருக்கு இனத்தின் படி, கட்சியின் படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சுத்தமாக அடி வாங்கி கட்சி ரீதியாக அவங்க பாதிப்பு, இனத்தின் ரீதியாக விசிகேக்கு பாதிப்பு. அதே மாதிரி நீங்கள் வந்து பெரியவர்கள் வாக்காளர்களை இப்படி பிரிக்கிறீங்க, ஏஜ் ஃபேக்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளையோர் எல்லாருமே எல்லா கட்சியிலேருந்து போய் அங்கே போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து கன்சாலிடேஷன் ஃப்ரம் ஆல் செக்மெண்ட்ஸ், நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறீங்களோ ஓட்டிங் ஸ்பெக்ட்ரம் எல்லா ஸ்பெக்ட்ரம்லையும் அவங்க ஒரு கை வச்சதுனால தான் இன்னைக்கு
0: அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு.
2: ஒரே ஒரு இது உண்மையிலே நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பங்கெடுத்து கொண்டு எங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்து நம்ம படிப்படியாக காலையிலேருந்து ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேதியில் வந்து நம்ம வந்து என்ன ஒரு மிக முக்கியமான பாடத்தை நம்ம வந்து பார்க்குறோன்னா, இன்னும் பல சுற்றுகள் வந்து எண்ணப்பட வேண்டி இருக்கிறது ஆக்சுவலாக. ஸோ அந்த எண்ணங்கள் அந்த எண்ணிக்கை வரும்போது பல கட்சிகளுடைய வாக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய பல சுற்றுகள் வந்து இன்றைக்கும் வந்து அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படும் போது இல்லை நிச்சயமான ஒரு மாறுதல் ஏற்படும். இப்போ வரைக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி தாவேகா வந்து 109 தொகுதிகள், அதிமுக ப்ளஸ் வந்து 64 தொகுதிகள், திமுக ஒரு 61 தொகுதிகளில் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பிளேயராக நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் வந்திருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கு அவருக்கான ஒரு தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கு
0: வந்திருக்கிறார்.
2: அவருக்கு நிச்சயமாக நம்முடைய நேயர்கள் சார்பில் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வந்த அத்தனை வாசகர்களுக்கும் அத்தனை நேயர்களுக்கும் எனது இனிய நன்றி வணக்கம்.
1: நன்றி.
0: நீங்களும் காலையிலேருந்து நிறைய போயிருப்பீங்களா?
3: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை மாநில செய்திப்பிரிவு.

0: கொளத்தூர் தொகுதியில் பின்தங்கியுள்ளார். 10வது சுற்றின் இறுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபுவை விட 7975 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்தங்கியுள்ளார். பெரும்பாலான இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ள நிலையில் அஇஅதிமுக திமுக கட்சிகள் 2வது 3வது இடங்களில் உள்ளன. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 73000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை விட 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கின்றார். திமுகவின் காசி 19000 வாக்குகள் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரை கிடைத்த முன்னணி நிலவரங்களின்படி தாவேகா 110 இடங்களிலும், அஇஅதிமுக 56 இடங்களிலும், திமுக 49 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், காங்கிரஸ் 4, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, பிஜேபி 1 இடத்திலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 இடத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. தாவேகா முன்னிலையில் உள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயில், திருவொற்றியூர், அரக்கோணம், ஏற்காடு, கிணத்துக்கடவு, முசிறி, சிவகங்கை, உசிலம்பட்டி, கிளியூர் உள்ளிட்ட 110 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. அஇஅதிமுக திருத்தணி, மதுராந்தகம், காட்பாடி, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, ஆத்தூர், எடப்பாடி, நாமக்கல், பவானி, அரியலூர், லால்குடி உள்ளிட்ட 56 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. திமுகவின் பல அமைச்சர்கள் பின்தங்கியுள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் சில அமைச்சர்கள் முன்னிலையில் உள்ளனர். சேப்பாக்கத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், ராணிப்பேட்டையில் ஆர் காந்தி, கோவை தெற்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆத்தூரில் ஐ பெரியசாமி, வேடன்சந்தூரில் திரு சாமிநாதன், குன்னத்தில் எஸ் எஸ் சிவசங்கர், திருவிடை மருதூரில் கோவிச்செழியன், திருமயத்தில் ரகுபதி, போடி நாயக்கனூரில் முன்னாள் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், ஆவடியில் நாசர், ஈரோடு மேற்கில் முத்துசாமி, காட்பாடியில் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடியில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறை, திருவாடானை, குளச்சல், விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அஇஅதிமுகவும், 5 தாவேகாவும் முன்னிலை வகித்து வருகின்றன. திருச்சியில் திமுக வசமிருந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் மணப்பாறை, முசிறி, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், துறையூர் தனி, திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. திருச்சி மேற்கு தொகுதியில் 18வது சுற்றில் திமுக வேட்பாளர் திரு கே என் நேரு 4450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். 11வது சுற்று இறுதியில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலையில் உள்ளார். லால்குடியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் முன்னிலையில் உள்ளார். திருவரம்பூர் தொகுதியில் 7வது சுற்றில் தாவேகாவின் நவல்பட்டு விஜி 601 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் 13வது சுற்றில் தாவேகாவின் ரமேஷ் 16885 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முசிறியில் 14வது சுற்றில் தாவேகாவின் விக்னேஷ் 12453 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். துறையூரில் தாவேகாவின் ரவிசங்கர் 2196 வாக்குகளுடனும், மணப்பாறையில் 12வது சுற்றில் தாவேகாவின் கதிரவன் 8046 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரசு பொறியியல் கல்லூரி செட்டிக்கரையில் தர்மபுரி மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6வது சுற்றுகளின் முடிவில் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது. தர்மபுரி சட்டப்பேரவை தொகுதியில் சௌமியா அன்புமணி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் கே பி அன்பழகன், பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் பாடி செல்வம், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மரகதம் வெற்றிவேல், அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் சம்பத்குமார் முன்னிலையில் உள்ளார். அரூர் சட்டப்பேரவை தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் 2வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உதகை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் இப்ராஹிம் பாஜக வேட்பாளர் போஜராஜனை விட 2277 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை இருக்கிறார். குன்னூரில் திமுக வேட்பாளர் கே எம் ராஜு அதிமுக வேட்பாளரை விட 1666 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிடமணி அதிமுக

0: வேட்பாளர் பொன் ஜெயசீலனை விட 22,345 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். உதகையிலிருந்து சரவணன்.
1: நாமக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தனி, சேந்தமங்கலம், பழங்குடியினர், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு அடுத்த இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வந்தது. ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த கட்சி முன்னிலையில் உள்ளது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன், குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் 9வது சுற்று இறுதியில் தாவேகா 3,371 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 11வது சுற்று இறுதியில் தாவேகாவின் திரு செங்கோட்டையன் 9,275 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பெருந்துறையில் 13வது சுற்றில் அஇஅதிமுக 5,280 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோவிசெழியன், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகன், பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சண்முக பிரபு, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த விஜய் சரவணன் முன்னிலையில் உள்ளார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை முன்னிலையில் உள்ளார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த கோவி இளங்கோ முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: திண்டுக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
4: திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5ஆம் சுற்று முடிவில் 4 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் அதிமுகவும், 1 தொகுதியில் தாவேகாவும் முன்னிலை வகிக்கின்றன. பழனியில் 913 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஆத்தூரில் 3,845 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டஞ்சித்தரத்தில் 9,232 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. நிலக்கோட்டையில் திமுக முன்னிலையில் உள்ளது. நத்தத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல்லில் 194 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. வேடசந்தூரில் திமுக
1: தென்காசி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் சங்கரன் கோவில், கடையநல்லூர், ஆலங்குளத்தில் அஇஅதிமுகவும், வாசுதேவநல்லூர், தென்காசியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. கன்னியாகுமரியில் 6 தொகுதிகளில் குளச்சல், விளவங்கோட்டில் காங்கிரசும், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியில் திமுகவும், கிள்ளியூரில் தாவேகாவும், பத்மநாபபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலை வகித்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் 79 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும், மக்கள் முன்னணி கட்சி 10 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய் லோஹர்ட் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 293 சட்டப்பேரவைகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி 189 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 92 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி 15,494 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 39 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்று 59 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 இடத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 2,792 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 17 தொகுதிகளின் நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 1 இடத்தில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. ஐந்து மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும்

காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. இதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கின்றது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் சுனேத்ரா அஜித் பவார் முன்னிலை பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக இரண்டாவது இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஐஎன்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் த மிட் டே நியூஸ். த ஹெட்லைன்ஸ். BJP heads for landslide victory in West Bengal, leads on 193 seats out of 293, Srinamool ahead on 95 seats. In Assam, BJP set to return to power for third term. In Tamil Nadu, actor turned politician Vijay's party TVK delivers a super hit on debut, ruling DMK on third spot, Chief Minister MK Stalin trails. In Kerala, Congress-led UDF marches towards a clear majority to replace LDF. NDA on way to retain power in Puducherry. In assembly by-elections, BJP wins one seat each in Gujarat, Tripura and Nagaland. Early trends are now available for all 4 states and the Union Territory of Puducherry, which went to polls for assembly elections. Initial trends that emerged have sustained as counting rounds progress into the day. As per latest counting, the BJP has taken a surprise lead in West Bengal, while in Tamil Nadu, new entrant Tamilaga Vetri Karagam, TVK, led by actor C. Joseph Vijay, has surged ahead. Opposition AIA

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணிக்கு அகவை 90 வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாகரிகங்களும் தொழில்நுட்பங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், சில விஷயங்கள் மட்டும் நம் மனதை விட்டு அகழுவதே இல்லை. அதில் முதன்மையானது காலத்தால் அழியாத நம் பழைய பாடல்கள்.

ஒரு பாடல் ஏன் காலத்தால் அழியாதது என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? அந்த பாடல்கள் வெறும் சத்தங்களால் ஆனவை அல்ல, அவை இரத்தமும் சதையுமான உணர்வுகளால் ஆனவை. கவிஞன் தன் பேனாவால் வடித்த காவிய வரிகள், இசையமைப்பாளர் தன் இதயத்தை

பாடலால் கோர்த்த மெட்டுகள், பாடகர்கள் தன் உயிரை கொடுத்து பாடிய அந்த தெய்வீக குரல்கள், இவை அனைத்தும் இணையும் போதுதான் ஒரு பாடல் காலத்தை கடந்து நிற்கிறது.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஸ்ரீயாஜி நாயர், ஜுவாலஜி துறை தலைவர், NSS திட்ட அலுவலர். ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் சில கருத்துக்களை பகிர்வதில் பெருமை கொள்கிறேன். மலை, காடு, கிராமம், நகரம் என எந்த இடத்திலும் இணையமோ டேட்டாவோ இல்லாமலே AM, FM மற்றும் ஷார்ட்வேவ் வழியாக அனைவரையும் சென்றடையும் இதன் திறன் அபாரமானது. நம்பகமான செய்திகள், வானிலை அறிவிப்புகள், அவசரகால எச்சரிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக வழங்குவதன் மூலம் இது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. கல்விசார் நிகழ்ச்சிகள், விவசாயிகளுக்கான அறிவுரைகள், போட்டித் தேர்வு வழிகாட்டல்கள் மூலம் இது அறியாமையை அகற்றி அறிவை வளர்க்கும் தளமாகவும் செயல்படுகிறது.

நாட்டுப்புறக்கலை, இசை, இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலாச்சாரத்தின் பல்தொன்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சிறப்பாக சேர்க்கும் பணியையும் சிறப்பாக ஆற்றி வருகிறது. மேலும் இந்தியாவின் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்க ஆகாஷவாணி முக்கிய தளமாக திகழ்கிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் FM, ரெயின்போ, விவித் பாரதி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், மொபைல் ஆப் போன்ற புதுமையான வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய தலைமுறையையும் இணைத்து வருகிறது. இந்திய மக்களின் குரலாக 90 ஆண்டுகளாக பயணம் செய்து வரும் ஆகாஷவாணி நமது ஊடக வரலாற்றின் பெருமைக்குரிய அடையாளமாக தொடரட்டும். ஜெய்ஹிந்த்.

0: காட்டி தைத்து கோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
1: பொழுதுகள் புலரும் போதோ அல்லது மாலை நேரத்து மயக்கத்திலோ நம் காதுகளில் தேனாக வந்து பாயும் ஒரு விஷயம் உண்டென்றால் அது பழைய திரைப்பட பாடல்கள் தான். காலங்கள் மாறினாலும் இசை நுட்பங்கள் வளர்ந்தாலும் அந்த பழைய பாடல்களுக்கு இருக்கும் மவுசு என்றும் குறைவதில்லை.

வணக்கம், நான் தோவாளையிலிருந்து ஆனந்தவல்லி பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ 90 வயசு ஆகுது, ஆனா 90 வயசு ஆனாலும் என்றும் அது இளமைதான். இதோட நிகழ்ச்சிகள் எல்லாமே பாதி நிகழ்ச்சியாவது நான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா இதெல்லாம் பங்கேற்றுட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியுமே அம்மா எப்பவுமே ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் அது வந்து வீட்டுல 24 hours ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல பாட்டு, பழைய பாட்டு, எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கும். நானும் அதை அம்மா கேட்டுட்டு இருக்கச்சுமே அப்பப்ப கேட்டுட்டு இருப்பேன். அதனால குமரி எஃப்எம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வாழ்த்துக்கள்.

மெல்லிசை மன்னர்களின் கைவண்ணத்தில் கவிஞர்களின் அர்த்தமுள்ள வரிகளில் உருவான அந்த பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, அவை பலருடைய வாழ்க்கை பாடங்கள். இன்றைய அவசர உலகில் மனதிற்கு அமைதி தேடும் ஒருவருக்கு இந்த வானொலி பாடல்கள் ஒரு சிறந்த மருந்தாக அமைகின்றன. வார்த்தைகளை சிதைக்காமல்

வணக்கம். நான் தோவாள கிருஷ்ணம்மாள் பேசுறேன். வானொலிக்கு 90. ஆனா நம்ம வானொலிக்கு 90 இருந்தாலும் அது எப்பவுமே நமக்கு குமரியா தான் நமக்கு தெரியும். நான் ரசிக்க தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் பாடல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி முன்னால வந்து பாடல்கள் தான் ரொம்ப பிரபலம், பழைய பாடல்கள் தான் பிரபலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி எஃப்எம் என்னைக்கு வந்தோ அதுல இருந்துதான் நமக்கு நேயர்களுக்கு வந்து எல்லாமே, நமக்கு பெண்களுக்கானாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரிதான், இல்ல மருத்துவத்துல இருந்து சகலத்துக்கும் நம்ம குமரி எஃப்எம் நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தருகு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வாரத்துல 7 இருந்தாலும் அதுக்கு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள், மொத்தத்துல எல்லாமே நம்ம கேட்கலாம். காலையில இருந்து நைட் வர அத்தனையும் கேட்கலாம். திங்கட்கிழமை வந்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்து பாடுவோர் பாடலாம். செவ்வாய்க்கிழமை வந்து திருக்குறள் சொல்லாடல், மத்தியானம் குயிஸ் நடக்கு. அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து வாசிப்பை சுவாசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடக்கு. புதன்கிழமை வந்து 3 தேநீர் நேரம் இருக்கு, அதுல வந்து வெள்ளித்திரையில இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு கேட்க கேட்க திகட்டாத தித்திப்பா இருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்த்துக்கள்.

90வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். நான் கவிஞர் மு. சத்யநேசன், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆகாசவாணியே, பாரத தாயின் தவ புதல்வியே. இது புகழுரை அல்ல, உனது வருங்கால பணிகளுக்கு வரவேற்புரை. இது உபசார உரை அல்ல, நீ இந்த நாட்டிற்கு செய்யும் நற்பணிகளுக்கு நன்றி உரை. உனது பணிகளை பார்த்து நாங்கள் பரவசமடைகிறோம். உள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாய் இருந்து அறியாமை இருளகற்றும் நந்தா விளக்கல்லவா நீ. பாமர மக்களின் சோர்வகற்றும் பெண்கள் அல்லவா நீ. இசைப்பிரியர்களை தாளாட்டும் நட்டாய் அல்லவா நீ. அருவித்தீவுக்கு மக்களை அனுப்பி வைக்கும் தோணி அல்லவா நீ. மக்களை அருவி சிகரத்திற்கு ஏற்றி செல்லும் ஏணி அல்லவா நீ. வானில் பறக்க துடிக்கும் மக்களுக்கு ஓடுவாதை அல்லவா நீ. உனது நற்போதனைகள் முன்னரே வேண்டா நுண்ணுரைகள் அறிவிசால் மக்களின் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை. உனக்கு நற்பணி செய்து உன்னை வளர்த்து வரும் செவிலித்தாய்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். கடல் கடந்து வாசம் வீசும் வாசமகரே, உனக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகமெல்லாம் சரகடித்து பறக்கும் ஞானப்பறவையே, உன் பணி பல்லாண்டு காலம் தொடரட்டும். அது கரைக்கு ஈரம் சேர்க்கும் நதியாக அமையட்டும் என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார போற்றும் உனது அன்பன் கவிஞர் மு. சத்யநேசன். நன்றி, வணக்கம்.

0: பழைய பாடல்கள் நாம் கேட்கும் போது மறைந்து போன நம் வசந்த கால நினைவுகளும் கடந்து வந்த பாதைகளும் கண்முன்னே நிழலாடுகின்றன. சோகத்தில் இருக்கும் போது ஒரு தாயின் மடியை போலவும், சோர்வில் இருக்கும் போது ஒரு தோழனின் தோளை போலவும் இந்த பழைய பாடல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றன.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே இருந்து நான் பேசுறேன். வானொலிக்கு 90 என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை வானொலி கொண்டாடும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மனிதர்களை ஆளுமைகளாக உருவாக்கி இருக்கிறது. அது எப்போதும் நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை. நாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மனிதர்களுக்கு அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கேள்வி ஞானத்தோடு வளர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த நாட்டு நடப்புகளை, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அறிவிப்பை கூட வானொலியில் தான் மக்கள் அதிகமாக கேட்டு கொண்டாடினார்கள். வானொலி என்பது வெறுமனே

தனிமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு துணைவன் மாதிரி இருக்கும். எவ்வளவோ கையடக்க மின் சாதனங்கள் மின் நுண் பொருள்கள் வந்த பிறகும் வானொலியை குறித்த ஒரு அதீத தேடல் என்பது அது காலாகாலமாக இளைய தலைமுறைகளிடமும் வந்திருக்கிறது என்பது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம். வானொலி தன்னை ஒவ்வொரு கால சூழலுக்கும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் வானொலிக்கும் எனக்குமான தொடர்பு என்பது என்னுடைய இலக்கிய வளத்திற்கு ஒரு முதல் அடிவாசல் என்று கூட நாம் சொல்ல முடியும். எனக்கு அதை திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாட்டு கேட்கறது தான் முதல்ல வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல தேடலாக இருக்கும். இப்படிதான் ஒரு பாட்டுக்கான இயக்கங்களோடு தான் ரேடியோவை எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்திருப்போம். மனிதர்களை மாமனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பணி வானொலி செய்து கொண்டிருக்கிறது. வானொலி 90 அல்ல, 90,000 ஆண்டுகளையும் தாண்டி மக்களோடு பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றும் இளமையாக வானொலி தன்னை தமிழ் போல நிறுவிக்கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி அவள் பயணிப்பாள் என்பது நம் எல்லோருடைய ஆழமான நம்பிக்கையும் வாழ்த்துமாக இருக்கிறது.

யுகங்கள் மாறினாலும் தன் முகமாறா அதிசயம் இசைதான். காகிதத்தில் கவிஞன் வடித்த காவிய வரிகளின் சுவாசம் அதுதான். அர்த்தம் பொதிந்த வரிகளில் ஆயிரம் கதைகள் பேசும். சத்தமில்லா இரவுகளில் சங்கீத தாளாட்டு பாடும். தொழில்நுட்ப இறைச்சல்களுக்குள் தொலைந்து போகாத தூய்மை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த இசைக்கு ஏது முதுமை? கேட்டது வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இல் திரைக்காணம் கேட்கலாம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 2:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 திரைக்காலமாக ஒலிக்க வரும் அடுத்த பாடல் ஜோ படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 2:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. திரைக்காலத்தின் நிறைவான கானமாக வருவது வெப்பம் படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னி அஞ்சலாக.

நிமிடம் ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ராசிபுரம் 6 சென்டிமீட்டர், ஆனைமடுவு அணை ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை தமம்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, சங்கரிதுர்க், மங்களாபுரம், டேனிஷ்பெட், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, கங்கவல்லி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், தென்பரநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அரக்கோணம், திருவாலங்காடு, மடம்பூண்டி, ஹரூர், கரூர் பரமத்தி, திருப்பத்தூர்,

0: திருத்தணி ஜம்புகுட்டப்பட்டு திருப்பத்தூர் அரசூர் பட்டுக்கோட்டை குடியாத்தம் பணப்பாக்கம் காங்கேயம் தர்மபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை ஈரோடு கரூர் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை கடலூர் தருமபுரி திண்டுக்கல் திருப்பத்தூர் திருவள்ளூர் ராமநாதபுரம் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடங்கி குமரி கடற்பரப்பு வரை, விதர்பா முதல் குமரி கடற்பரப்பு வரை, தெலுங்கானா ராயலசீமா தமிழ்நாட்டின் உட்பகுதிகளை கடந்து கடற்புறத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தேனி திண்டுக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 6ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுகவும் காங்கிரசும் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. கூடலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு திராவிடமணி தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திரு பொன் ஜெயசீலனை விட 22,833 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் வீராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 51 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. கூடலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள திமுக 56 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக

விசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமமுக தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 19,100 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 13,500 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8,048 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 54,458 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 697 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் தமக்கு அடுத்தபடியாக வந்த தாவேக்காவைச் சேர்ந்த திரு மதுரை வீரனை விட 2,724 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 6,228 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 7,634 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக்கா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்க நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், சோழிங்கர், கேவி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோவில், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், மேட்டூர், பரமத்திவேலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, திருச்சுழி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி மற்றும் உதகமண்டலத்தில் சாத்தூரிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 3:07:32. மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல

0: பிரம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில்.

கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்து

0: தீபம் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: டே மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கட்டா.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மணி 32 நிமிடங்களில் இதமான ராகங்களின் இன்னிசை சாரலாய் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. மெல்ல வரும் பாட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:46 நிமிடம் ஆயிட்டிருக்கு. மெல்லியரங்களின் மென்துரலாய் இது மேல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 229 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அண்ணாநகர் தஞ்சாவூர் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேக 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். திமுக 57 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 50 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், பிசிக இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7544 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 78,058 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 15,176 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 1,313 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவிக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர்

0: ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், ஷோளிங்கர், வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, திருச்சி மேற்கு, மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, திருச்சுழி, பரமகுடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், பாளையங்கோட்டை மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர் மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
2: ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் மாலை 4:06. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
7: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1.

0: சரி சரி
1: ராணி, விசேஷத்து கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 4:13. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபா படு.

நான் கரெக்டானவன், ரொம்ப நல்லவன், கன்ஃபியூஷன் இல்லாதவன், மன்மதன் வல்லவன். 18 வயசு வரைக்கும் நல்லா படிச்சு படிப்ப லவ் பண்ணிட்டேன். 21 வயசு வரைக்கும் ஒழுங்கா வேலைக்கு போய் வேலையை லவ்

0: நேரம் மாலை 4:29. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேளா.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 4:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 ஆட்டக்களத்தில் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம்.

0: சும்மா கீழி
1: சூப்பர். ஐயோ
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் 4:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 ஒழித்துக் கொண்டிருப்பது ஆட்டக்களத்தில் திரையிசை.
1: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் விஜயாத்மி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ஆத்திச்சு ஆ திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சு.
1: ஐயோ ஐயோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 4:57. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியின் நிறைவான திரையசையாக வருவது சேதுபதி படத்திலிருந்து.
3: Bring the beat, man.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 15 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 219 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. அண்ணாநகர், திருவிக்க நகர், கோபிச்செட்டிப்பாளையம், தஞ்சாவூர், ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தவேக 101 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும், பாளையங்கோட்டை தொகுதியில் திரு அப்துல் வஹாபும், உடுமலைப்பேட்டை தொகுதியில் திரு ஜெயக்குமாரும், திருச்சி மேற்கு தொகுதியில் திரு கே என் நேருவும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுக 53 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 44 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8539 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 90,278 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 741 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 17,366 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேகா வேட்பாளர் திரு சுதாகர் முன்னிலை பெற்றுள்ளார். தவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி,

ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி மற்றும் ஒட்டப்பிடாரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், விராலிமலை, திருமயம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில், சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர், தளி மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 5:05. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனதை விரடும் அழகான பாடல்களோடு இனி இணையலாம் மாலை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 5:14. நாம் இணைந்திருக்கின்றோம் தொடர் இசை மழையாக மாலை தென்றல் நிகழ்ச்சியில்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

No, no, no, no. Yes, little bit.

0: நேரம் மாலை 5:52.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

பார்த்து நடந்துகிட்டு தவிக்க வைக்கிறைய மனசே பொண்ணு. தாளம் போட்டு நடந்துகிட்டு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இது சேவை செய்திகள்.
2: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இது விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இனி வரும் நிகழ்ச்சிகள். மாலை 6:45 அந்திப்பூக்கள், இரவு 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். இரவு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. இரவு 8:00 செய்தி அறிக்கை. இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. இரவு 8:30 அறிவியல் மின்னல், இதில் தாவர திசு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்ட மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவையாளர் முனைவர் பி பூமி பாலகன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைகாணம். இரவு 10:00 பட்டுச்சிறகு. இரவு 10:59 ராமேஸ்வர பண்பலை 100.9 ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நம் மதுரை பண்பலை 103.3 இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 அதிகாலை 5:49 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை கேட்டு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர நிகழ்ச்சிகள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு

0: போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: தொடர்வது மாநில செய்திகள். சின்னஞ்சலாக

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு வெற்றி பெற்றார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 181 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தவேக வேட்பாளர் திருமதி பல்லவி திருவிக நகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலும், திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், திரு விக்னேஷ் முசிறியிலும், திரு விஜய சரவணன் தஞ்சாவூரிலும், திரு சரவணன் ஸ்ரீவைகுண்டத்திலும், திரு முருகன் திருநெல்வேலியிலும், திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும், டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரம் தொகுதியிலும், திரு சந்திரசேகர் சேந்தமங்கலம் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திருமதி கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும், திரு மதர் பதுருதீன் மதுரை மத்தி தொகுதியிலும், திரு பிரகாசம் பூந்தமல்லி தொகுதியிலும், திரு விஜய் பிரபு மாதவரம்

0: தொகுதியிலும் திரு விஜய் தாமு ராயபுரம் தொகுதியிலும் திரு ஆனந்த் டிநகர் தொகுதியிலும் திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும் திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் திரு முகமது ஃபர்வாஜ் அறந்தாங்கி தொகுதியிலும் ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியிலும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியிலும் தமிழ்ச்செல்வி பவானிசாகர் தொகுதியிலும் மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தவிர அக்கட்சி 77 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் திரு சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலும் திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும் திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும் திரு சுதாகர் வால்பாறை தொகுதியிலும் திரு ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலும் திரு கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும் திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியிலும் திரு பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியிலும் திரு கதிரவன் மண்ணச்சநல்லூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பாக்கம் திரு இ ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும் டாக்டர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும் திரு ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும் திரு காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும் திரு முக்கூர் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தொகுதிகளை தவிர அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் உதகமண்டலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பாமக 5 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக விசிக அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் ஆவடி மதுரவாயல் அம்பத்தூர் திருவொற்றியூர் ஆர்கே நகர் பெரம்பூர் வில்லிவாக்கம் எழும்பூர் ஆயிரம் விளக்கு விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை வேளச்சேரி சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்போரூர் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் காட்பாடி ராணிப்பேட்டை வேலூர் கேவிக்குப்பம் குடியாத்தம் திருப்பத்தூர் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி பெண்ணாகரம் போளூர் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி ஏற்காடு சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி நாமக்கல் திருச்செங்கோடு குமாரபாளையம் ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி மேட்டுப்பாளையம் அவிநாசி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் சூலூர் கோவை வடக்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு நிலக்கோட்டை கிருஷ்ணராயபுரம் குளித்தலை மணப்பாறை ஸ்ரீரங்கம் திருச்சி கிழக்கு திருவெரும்பூர் துறையூர் பெரம்பலூர் கடலூர் கும்பகோணம் கந்தர்வக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை மதுரை கிழக்கு சோழவந்தான் மதுரை தெற்கு மதுரை மேற்கு திருப்பரங்குன்றம் உசிலம்பட்டி பெரியகுளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் திருவாடானை தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: செய்திகளை தொடர்வது ஷியாமளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி மதுராந்தகம் ஆற்காடு அணைக்கட்டு ஜோலார்பேட்டை பர்கூர் ஹொசூர் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் ஆரணி மயிலம் கங்கவல்லி ஆத்தூர் ஓமலூர் மேட்டூர் சங்ககிரி தாராபுரம் காங்கேயம் பெருந்துறை பவானி அந்தியூர் தொண்டாமுத்தூர் பழனி நத்தம் கரூர் லால்குடி நெய்வேலி பன்ருட்டி புவனகிரி விராலிமலை சங்கரன் கோவில் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆம்பூர் வேப்பனஹள்ளி திருவண்ணாமலை வந்தவாசி வானூர் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சங்கராபுரம் பரமத்திவேலூர் கோவை தெற்கு பொள்ளாச்சி மடத்துக்குளம் ஒட்டன்சத்திரம் ஆத்தூர் திண்டுக்கல் வேடசந்தூர் அரவக்குறிச்சி குன்னம் திட்டக்குடி குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் சீர்காழி பூம்புகார் நாகப்பட்டினம் திருவிடைமருதூர் திருவையாறு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவுரணி புதுக்கோட்டை ஆலங்குடி திருப்பத்தூர் திருமங்கலம் ஆண்டிப்பட்டி போடி கம்பம் சாத்தூர் அருப்புக்கோட்டை திருச்சுழி பரமக்குடி ராமநாதபுரம் முதுகுளத்தூர் விளாத்திக்குளம் திருச்செந்தூர் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர் தருமபுரி செஞ்சி ஜெயங்கொண்டம் விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர் பத்மநாபபுரம் தொகுதிகளிலும் விசிக திண்டிவனம் காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளிலும் தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன.

0: இந்த தேர்தலில் தாவேகா பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதை அடுத்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தாவேகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் தாவேகாவும் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 5 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இத்தொகுதியில் இருந்தவர் தற்போது 6வது முறை வெற்றி பெற்றுள்ளார். பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றுள்ளார். அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் ஒரே ஒரு தொகுதியான பென்னாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 293 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதன்படி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 176 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 75 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அஸ்ஸாமிலும் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 126 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 127 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதில் 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டெப்சிக் மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன.

திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேரம் 6:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 அந்திப்பொழுதின் இனிய கானங்கள் வளவரும். இது அந்திப்பூக்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
4: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேரம் 7:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 நாம் இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியின் நிறைவான காலமாக வருவது

0: செய்திகள் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள்.
1: உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்பது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக விளங்கியது. இந்த போராட்டம் என்பது ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து விடுபட அனைத்து தரப்பு மக்களையும் கிளர்ந்தள செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரிவித்து பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்டிக்கு சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை 1930 நடத்தினார். அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம் பள்ளியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1930 April 30 நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு நடந்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மையாகும். இந்த நிலையில் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றினை நினைவுபடுத்தும் விதமாக அகஸ்தியம்பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர். தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அங்கு உப்பொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்தூபியில் மலர் தூவி மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள், பாத யாத்திரை குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகமாக கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே நம்பி ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவர் பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளவும் மீனவர்கள் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தினை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் அதற்கான மாதிரி பரிசோதனையை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது, அவசர காலங்களில் கடலிலிருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதேபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும். உயர் சக்தி மிக்க கேமராக்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனே படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கும் அனுப்பி வைக்கும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்து வருகிறது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு பாத்திகளில் உப்பு வாரும் பணிகள் அதிகரித்துள்ளது. உப்பள பாத்திகளிலிருந்து உப்பு வாரும் பணியில் 100 கணக்கான தொழிலாளர்கள் முதலே ஈடுபட்டு வருகிறார்கள்.

0: உற்பத்தி செய்த உப்பினை சேமிக்கும் பணியிலும் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஒரு டன் உப்பு 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோடைமழை இடையூறு இல்லாமல் இருப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் அந்த ஆண்டிற்கான உற்பத்தி 600,000 மெட்ரிக் டன் அளவினை எட்ட முடியும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பகலில் வெளியில் வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. பகலில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி தொடர்ந்து பதிவாகி வருகிறது. பகல் 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் வெயிலினால் வெளியில் செல்லாமல் வீடுகளில் முழங்கியிருக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதையடுத்து மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலில் போட்டியிட்டு அதிக வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 48 இடங்களில் வெற்றி பெற்று 60 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 21 இடங்களில் வெற்றி பெற்று 39 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 19 இடங்களில் வெற்றி பெற்று 26 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 293 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிஜேபி 63 இடங்களில் வெற்றி பெற்று 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 28 இடங்களில் வெற்றி பெற்று 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 65 இடங்களில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்று 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அசாம் கணபரிஷத் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரளம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 19,247 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளம் மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜீவ் சந்திரசேகர் 4,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்.

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் சில மாநிலங்களில் காலியாக இருந்த இடங்களுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள உம்ரெத் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு ஹர்ஷத் பார்மர் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பாகல்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் உமேஷ் மேத்தி வெற்றி பெற்றுள்ளார். தேவநாக்ரே தொகுதியில் காங்கிரஸின் சம்ரத் மல்லிகார்ஜுனா வென்றுள்ளார். மகாராஷ்டிராவின் பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுனேத்ரா அஜித் பவாரும் ரகுரி தொகுதியில் பிஜேபியின் திரு அக்ஷய் சிவாஜிராவும் வெற்றி பெற்றுள்ளனர். நாகாலாந்தின் கோரிடாங்கில் பிஜேபியின் திரு டவுச்சியர் எம்சென் வெற்றி பெற்றுள்ளார். திரிபுராவின் தர்மா நகரில் பிஜேபியின் ஜாகர் சக்கரபோர்த்தி வெற்றி பெற்றுள்ளார். அசாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று மற்றும் அசாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதளப் பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களது கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீ விபத்துகளிலிருந்து உடலை பாதுகாப்பது மற்றும் அதற்கான மருத்துவ வசதிகள் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தீ பாதுகாப்பு உறுதிமொழியை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செய்து வைத்து பேசினார். பாதுகாப்பான பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து தீயில் இருந்து தற்காத்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தின் கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுடன் தீ பாதுகாப்பு நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். விழிப்புணர்வு முகாம்கள், தீ தடுப்பு செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பணிகள் இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் தீயிலிருந்து உயிரை பாதுகாப்பது மற்றும் மருத்துவ வசதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள பயணியர் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஹாண்டா வைரஸ் நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து நோய் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு பாதிப்பு அறிகுறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ளவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் ஹாண்டா வைரஸ் தாக்குதல் சிலருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சிறுநீர் மற்றும் எச்சில் மூலமாக நோய் பரவக்கூடும் என்பதால் அதுகுறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது.

0: ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரிஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இத்தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. 25 நொடி. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை. அதாவது, தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண் வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணிலிருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்கச் செய்யலாம். உளுந்து சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். உளுந்து விதையுடன் விளக்கெண்ணெயை தடவினால் அதன் தரம் அதிகரிக்கும். ஏக்கருக்கு 6 லிட்டர் வேப்பெண்ணெயை தெளித்தால் சாம்பல் நோய் தாக்குதலை நாம் கட்டுப்படுத்தலாம். உளுந்தை 2 உடைத்து சேமித்தால் கூன்வண்டு தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம். உளுந்து விதையுடன் சாம்பல் கலந்து மண்கலத்தில் சேமித்தாலும் அதிக நாள் சேமிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல் பயிரிடும் வயல்களின் வரப்புகளில் உளுந்து விதைத்து பயிர் பாதுகாப்பை அதிகரிக்கலாம். நெற்பயிரில் பூச்சி நோய் களை வந்த பிறகு கட்டுப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:41. நாம் இணைந்திருக்கின்றோம். இது பாட்டு, இது ஹிட்டு.

7:46 நாம் இணைந்திருக்கின்றோம். பாட்டு இது ஹிட்டு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253 1366.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 64 இடங்களில் வெற்றி பெற்று 42 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 29 இடங்களில் வெற்றி பெற்று 30 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 25 இடங்களில் வெற்றி பெற்று 23 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி 103 இடங்களில் வெற்றி பெற்று 103 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 44 இடங்களில் வெற்றி பெற்று 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 80 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 12 இடங்களில் வெற்றி பெற்று 7 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அசாம் கணபரிஷத் 8 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சியமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களுக்கான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரேஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்ட 18 பேர் காயமடைந்தனர். இந்த தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து ரஷ்ய தரப்பிலிருந்து எந்தவொரு செய்தியும் வெளியாகவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 5.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 8:06. ஆகாஷ்பாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் திரைக்கானம் கேட்கலாம்.

என்னோ காணாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுதான் மொய்யால, தலகீழா நடக்கிறேன் கையால, இப்போ மெண்டல்ல ஆகிட்டேன் அவளால, காணாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுதான் மொய்யால, தலகீழா நடக்கிறேன் கையால, இப்போ மெண்டல்ல

நேரம் 8:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் திரையிசை.

அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்

நேரம் 8:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கோம். இது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் திரை இசை. நிகழ்ச்சியின் நிறைவான கானமாக வருவது பாப்பாண்டி படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. இனி தொடர்வது
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் தாவர திசு வளர்ப்பு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கின்றார் சிவகங்கை மாவட்டம் மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. பூமி பாலகன் அவர்கள். உடன் உரையாடுகின்றார் ஏ. விக்னேஷ்.
4: வணக்கம் நேயர்களே, கோடை வெயில் ஆரம்பமாகிடுச்சு. அதுவும் இன்னைக்கு தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இந்த கோடை வெயில் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சிலர் குளிர் பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வர். ஒரு சிலர் வீட்டிலையும் சரி அலுவலகத்திலும் சரி ஏசியை பயன்படுத்துவர். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வெப்பம் அதிகரிக்கத்தான் செய்யும். ஏசியிலிருந்து வரக்கூடிய ஹைட்ரோக்ளோரோ கார்பன் இந்த புவியை அதிக அளவு வெப்பமடைய செய்யும். இதற்கு மாற்று தீர்வா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய தாவரங்களை வளர்க்கலாம். இதனால இயற்கையும் பாதுகாக்கப்படும், இயற்கை முறையில நாம கோடை வெப்பத்தை குறைக்கவும் முடியும். ஆனா அதற்கும் இப்ப வாய்ப்பு இல்லாம நாம என்ன செஞ்சிட்டோம், சுய தேவைக்காக சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் பல தாவரங்களை, குறிப்பா நமக்கு நன்மை தரக்கூடிய பல வகையான மருத்துவ குணம் கொண்ட பல தாவரங்களை அழிச்சிட்டோம். தாவரங்கள் மட்டும் இல்லாமல் பல வகையான உயிரினங்களையும் அழித்து விட்டோம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா காடுகளுக்கு அரணாக இருக்கக்கூடிய புலிகளுடைய எண்ணிக்கை இப்போ பெருமளவு குறைந்து விட்டது. சிட்டுக்குருவிகள் அழிப்பு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நமது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அழிந்து போன உயிரினங்களை மீள் உருவாக்கம் செய்யவும் அதனை பாதுகாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழில்நுட்ப முறையில் ஒன்று தான் தாவர திசு வளர்ப்பு முறை. இதன் மூலமாக அழிந்து போன பல்வேறு வகையான தாவரங்களை மீள் உருவாக்கம் செஞ்சு இயற்கையை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த தாவர திசு வளர்ப்பு முறை மூலமாக அனைத்து விதமான தாவரங்களையும் மீள் உருவாக்கம் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி. பூமி பாலகன் அவர்களைத்தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே, வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: தாவர திசு வளர்ப்பு அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்குறோம். இந்த தாவர திசு வளர்ப்பு அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
5: கண்டிப்பாக சார். ஒரு விதையில் எப்படி நம்ம ஒரு காடு மறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு தாவர செல்ல முழு தாவரம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த தாவர திசு வளர்ப்பை பற்றி நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்தோட ஒரு சிறிய பகுதி போதும். ஒரு இலையில இருக்க சின்ன பகுதியா இருக்கட்டும், இல்ல தண்டுல இருக்கக்கூடிய கணு பகுதியா இருக்கட்டும், கணுவிடை பகுதியா இருக்கட்டும், வேறு பகுதியா இருக்கட்டும், எந்த பகுதியில இருந்தும் நம்ம ஒரு முழு தாவரத்தை ஒரு செயற்கை ஊட்டச்சத்தை கொடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர்த்து அந்த முழு தாவரத்தையும் தாய் தாவரம் மாதிரி நம்மளால உருவாக்க முடியும். அந்த ஒரு முறையைத்தான் நம்ம தாவர திசு வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம் சார்.
4: செயற்கை முறையில் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விதையை வந்து மண்ணில் ஊன்றி அதுக்கு நாள்தோறும் தண்ணி ஊற்றி நம்ம பாதுகாத்துக்கிட்டே வருவோம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ செயற்கை முறையில் நீங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்னா அதற்கு தேவையான சூழல் எப்படி இருக்கணும்?
5: கண்டிப்பாக சார். நீங்கள் மண்ணில் வந்துட்டு ஒரு விதையை ஊன்றி வச்சு முழு தாவரமாக வளர்க்குறீங்க. மண்ணில் என்னென்ன சத்துக்கள்லாம் தாவரத்துக்கு மண் கொடுக்குதோ அதே சத்துக்களை ஒரு ஆய்வக

0: இடத்துல நம்ம அந்த தாவரத்தோட சிறு பகுதிக்கு கொடுத்து அதைத்தான் நம்ம ஊடகம்னு சொல்கிறோம். வளர்ப்பு ஊடகமாக பயன்படுத்தி அதில் மண் தாவரத்துக்கு என்னென்ன சத்துக்களை கொடுக்குதோ அந்த சத்துக்களை வேதிப்பொருட்கள் மூலமாக கொடுத்து நம்ம ஒரு முழு தாவரத்தை உருவாக்கி பயிர் பெருக்கமோ அது மூலமாக நம்மளால் செய்ய முடியும். அதுதான் இந்த தாவர திசு வளர்ப்போட சிறப்பியல்பே ஆகும்.
1: தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து நீங்கள் வந்து செயற்கையாக கொடுக்கும்போது அது குழியெல்லாம் தேவைப்படாதா?
0: கண்டிப்பாக நம்ம அந்த ஆய்வகத்தில் பலதரப்பட்ட அடிப்படை தேவைகள் நம்ம அந்த ஆய்வகத்தில் செஞ்சு வச்சுருப்போம். அதில் முக்கியமான தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ பீரியட்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். நார்மலாகவே தெரியும், ஒரு தாவரம் வளர்கிறதுக்கு இரவும் வேணும் பகலும் வேணும். அந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த பல்பு லைட்டு இதெல்லாம் போட்டு அந்த ஃபோட்டோ பீரியடை மெயின்டைன் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் அந்த தாவரத்துக்கு வந்துட்டு வெளிச்சம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அதுக்கு வந்து இருட்டு கொடுக்கணும், ஒளிச்சேர்க்கையும் பண்ணணும், சுவாசமும் பண்ணணும், அப்போ தான் அந்த தாவரம் சேர்ந்து வளர முடியும். ஸோ அந்த சூழ்நிலையுமே நம்ம வந்துட்டு ஆய்வகத்தில் சிறப்பாக கொடுத்து வச்சுருப்போம். அந்த மூலமாக நம்மளால் வளர்க்க முடியும்.
1: இப்போ ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா பூச்சிகள் வந்து பாதுகாக்க வந்து நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் பயன்படுத்துவோம். இப்போ செயற்கை முறையில் நம்ம வந்து பல ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ஒரு தாவரத்தை வளர்க்கும் போது அதற்கு பூச்சிகள் இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தானே?
0: கண்டிப்பாக கம்மி சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தாவரத்தை பொறுத்த வரைக்கும் பூச்சி பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் பாதித்த தாவரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நுனி இருக்கும். ஒன்று வந்துட்டு தாவர நுனி, இன்னொன்று வந்துட்டு வேரோட நுனி பகுதி. அப்புறம் தாவரத்தோட அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்பட்டால் கூட இந்த தொடர்ந்து வளர்கிற தன்மை இருக்கக்கூடிய தாவரங்கள் மட்டும் அதோட நுனிப்பகுதி எப்பயுமே அவ்வளோ வேகமாக வந்துட்டு நோய்க்கு பாதிப்பாகாது. அந்த நுனிப்பகுதியை மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெரிஸ்டம் போர்ஷனை நம்ம எடுத்து அதை தனியாக எடுத்து அந்த பகுதிகளை தாவர திசு வளர்ப்பு முறைக்கு உட்படுத்தும் போது உங்களுக்கு அழகாக வந்துட்டு நோய் இல்லாமல், அது வைரஸாக இருக்கட்டும் பாக்டீரியாவாக இருக்கட்டும் பூஞ்சைகளாக இருக்கட்டும், நோய் தாக்கம் இல்லாத ஒரு உயிரினத்தை நம்மளால் உருவாக்க முடியும் தாவரங்களை.
1: அருமையாக எடுத்து சொன்னீங்க சார். தாவர திசு வளர்ப்பில் வரையறை அப்படின்னு என்னென்ன
0: இருக்குது? வரையறை அப்படின்றப்போ எப்படி ஒரு செல்லிலிருந்து ஒரு தாவரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான கொள்கை இருக்குது. என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா, டோட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டி பொட்டன்சியை பற்றி நிறைய அறிவியலாளர்கள் சொன்னது தான், ஒரு செல்லில் அதோட மையப்பகுதியில் உட்கரு இருக்கும், அதுதான் மையகம் அப்படின்னு சொல்லுவோம். தாவரத்தில் அந்த உட்கருக்குள்ளே தான் அந்த மரபு பொருள்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ இருக்கும். எந்த ஒரு செல்லில் டிஎன்ஏ அப்படியே இருக்கும், தாவரத்திலிருந்து பிரிஞ்சு விழுகிற கீழே விழுகிற பகுதியாக இருக்கட்டும், அதில் உயிரோடு இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்க செல் இருந்தால் போதும் சார். அந்த டிஎன்ஏ, அந்த திறனை, அந்த பொட்டன்ஷியலை, அதைத்தான் முழு திறன், டோட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இதோட வரையறை கொள்கை. இதைத்தான் வந்துட்டு இந்த தாவர திசு வளர்ப்பின் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹேபர்லேண்ட் சொல்லியிருப்பார். இந்த ஹேபர்லேண்ட் பற்றி சொல்கிறப்ப இன்னொரு அருமையான விஷயம் இருக்கும். பிரேஃப்லம்னு நீங்கள் ஒரு தாவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டி போட்டால் குட்டி போடுன்னு தமிழில் சொல்லுவோம். அந்த தாவரத்தோட இலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இலையிலேருந்து வேர் உருவாகும். அந்த இலையிலேருந்து வேர் உருவாகிற அந்த விஷயத்தை அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு தாவரத்தோட இலையிலேருந்து வேர் உருவாகுது, அது பிரிஞ்சு மண்ணில் விழுந்து புது தாவரமாக முளைக்குது. அப்போ ஏன் வந்துட்டு ஒரு தாவரத்தோட செல்லுலேருந்து முழு தாவரத்தையும் உருவாக்க முடியாது? ஒரு முயற்சி ஆழ்ந்து கவனித்து அதில் இருக்கக்கூடிய செல்லோட அமைப்பை கவனித்து பார்த்த அந்த தனி மனுஷனோட முயற்சி தான் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு திசு வளர்ப்புன்னு ஒரு அரிய தொழில்நுட்ப முறையை நம்மளுக்கு கொடுத்துருக்கு.
1: இந்த மாதிரி செயற்கை முறையில் நம்ம வந்து ஒரு தாவர திசு வளர்ப்பு பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக அதனுடைய ஆயுட்காலம் எப்படி இருக்கும்?
0: நார்மலாக ஒரு மரத்தோட ஒரு செடியோட தாவரத்தோட ஆயுட்காலம் எப்படி இருக்குமோ அதே ஆயுட்காலம் தான் நீங்கள் தாவர திசு வளர்ப்பு மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த தாவரத்துக்கும் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். உதாரணம் சொல்கிறேனே, நீங்கள் சோதனை குழாய் மூலமாக வந்துட்டு குழந்தை பெற்றுக்குறோம். அந்த சோதனை குழாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறல என்ன பண்ணுறோம், அந்த சோதனை குழாயில் கருவை உண்டாக்குறோம். கருவை கொண்டு போய் திருப்ப தாயோட கருவறையில் தான் கொண்டு போய் வைக்கிறோம். குழந்தை பிறக்கிறப்ப சாதாரண குழந்தையா நார்மல் மனுஷனாக தான் வளருது. அதே மாதிரி தான் ஆய்வகத்தில் நீங்கள் வந்துட்டு செயல்படுத்துகிறீங்க. திருப்ப நீங்கள் களத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவும் நார்மல் ஒரு பிளான்ட் தான், ஒரு மரம் தான். அதோட ஆயுட்காலம் மற்ற தாவரங்களை போல தான்.
1: இப்போ ஆய்வகத்தில் வந்து வளர்க்கும் போது அங்கே எத்தனை நாளைக்கு வச்சுருப்பீங்க, களத்துக்கு எத்தனை நாளைக்கு கொண்டு வருவீங்க?
0: இது ஒவ்வொரு தாவரத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு ஊட்டச்சத்து ஊடகத்தில் அந்த தாவர சிறு பகுதியை உள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா வெற்றிகரமாக, எந்த ஒரு நுண்ணுயிரியும் பாதிக்கப்படாமல் உள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா அதோட முதல் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம், பட் பிரேக் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பட் பிரேக் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட அந்த ஊடகம் சரியான ஊடகம்னு நம்மளால் சொல்லிட முடியும். ஏன்னா ஊடகம் ஒவ்வொரு தாவரத்துக்கு மாறும். அந்த மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒவ்வொரு தாவரத்துக்கு ஏற்ற மாதிரி மீடியம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு வளர்ச்சி அங்கே பார்த்துட்டிங்களா, கரெக்டான மீடியம், அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரு புதிய மீடியத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஒரு தடவை கொஞ்சம் வளர விட்டுட்டு

0: என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே சூழ்நிலையில வெளியில கொண்டு வந்துடும். மண்புழு உரம் இதெல்லாம் சேர்த்து அதே அந்த குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள வச்சு வளர்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கிரீன் ஹவுஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பசுமை இல்லைன்னு ஒரு பச்சை கலர் துணி போட்டு நம்ம வச்சிருப்போம், அது தெரியும். அந்த இதில் கொண்டு வந்து நம்ம வளர்ப்போம். அப்படி வளர்த்துட்டு அதுலேயும் நல்ல வளர்ச்சி இருக்குன்னா மெது மெதுவா, எப்படி வந்துட்டு ஒரு குழந்தைய வந்து இன்குபேட்டர்ல வைக்கிறோம், ஒரு 7 நாள் வச்சிருப்போம், அப்புறம் வந்துட்டு நார்மலா கொண்டு வந்துடும் இல்லையா. அதே மாதிரிதான் அந்த தாவர திசு வளர்ப்பு மூலமா வர்ற செடிகளையும் நம்ம நார்மலா வந்துட்டு மண்ணுக்கு கொண்டு வந்துடும். அது தாவரத்தை பொறுத்து வேறுபடும். பட் பிரேக் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுல இருந்து நீங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து செய்யறப்ப நம்ம கொண்டு வந்துடலாம் எளிதா.
1: இந்த தாவர திசு வளர்ப்புக்கு அடிப்படையான தேவைகள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உபகரணங்கள் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும்?
0: இந்த தாவர திசு வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் அடிப்படை வசதிகள் அதிகம். ஏன்னா இது வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு பெரிய பெரிய பொருளாதார அளவிலான விஷயங்கள்லாம் செய்கிறனால அடிப்படை தேவைகள்னு பார்க்குறப்போ ஆய்வகம் ரொம்ப முக்கியம். பல விஷயம் தேவை ஆய்வகத்தில், முக்கியமாக தண்ணீர் வசதி இருக்கும். நீங்கள் அடிக்கடி வந்து சுத்தம் செய்யணும், அடிக்கடி வந்துட்டு உங்களோட சோதனை குழாய் கெட்டு போன மீடியம் இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு தண்ணீர் வசதி இருக்கணும், தனித்தனி அறைகள் வேணும். நீங்கள் அந்த வளர்ப்பு பகுதியை வந்து இனாகுலேட் பண்ணுறதுக்கு இனாகுலேஷன் ரூம் வேணும். முக்கியமான ஒரு கருவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேமினார் ஏர் ஃப்ளோ சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேமினார் ஏர் ஃப்ளோ சாம்பருக்குள்ள வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வளர்ப்பு பகுதியை ஊடகத்துக்குள்ளே வைப்போம். ஏன்னா இதெல்லாம் நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறதுக்காக, எந்த ஒரு சூழல்லையும் நுண்ணுயிர் வந்துட்டு அதை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு அறைகள்லையும் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழலை ஆய்வகத்தில் பலதரப்பட்ட வசதிகள் வேணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேதிப்பொருட்கள் வேணும். முக்கியமாக அந்த நம்ம ஊடகம் ரெடி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் வேதிப்பொருளாக கொடுப்போம். நைட்ரஜன், பொட்டாசியம், அதையுமே நம்ம மேக்ரோமாலிகுல்ஸ் பெரும்பகுதி சிறுபகுதியாக பிரித்து தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை கூடத்தில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய சிறு கத்தி, இந்த பிளேடு, அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன்ஸ், ஆல்கஹால் சுத்தப்படுத்துறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பல வசதிகள் வந்து இந்த ஆய்வகத்தில் வந்துட்டு வேணும். இது கொஞ்சம் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு பெரிய தொழில்நுட்பம் இல்லையா, அதனால இந்த வசதிகள் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதை சரியாக செய்யணும். ஆனால் இது வந்து இப்போ கல்லூரி அளவிலேயோ இல்லை ஒரு பல்கலைக்கழக அளவிலேயோ இல்லை ஒரு பொருளாதார அளவிலேயோ பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ஆய்வகங்கள்லாம் அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த வசதிகள். ஒரு தனி மனிதனாக நீங்கள் கொண்டு வர்றப்போ அதை ஒரு கொஞ்சம் முயற்சி எடுத்து கொண்டு வரணும்.
1: இப்போ நீங்கள் தண்ணீர் அதிக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ தண்ணீர் அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரியான தண்ணீரை பயன்படுத்துங்க, அதாவது போர்வெல் வாட்டரா இல்லை குடிநீரா எப்படி?
0: தண்ணீர் தேவை அப்படின்னா அதிகப்படியாலாம் தேவைப்படாது. வாஷிங் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், கழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தான், அது கொஞ்சம் தான் செலவழியும். இன்னொரு வாட்டர் வேணும், என்னென்னா டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டில்டு வாட்டர் கண்டிப்பாக வேணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம அந்த ஊடகம் தயாரிக்கும் போதும் சரி, உங்களோட அந்த சிறு பகுதி எக்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் சரி டிஸ்டில்டு வாட்டர் முக்கியமாக வேணும். அந்த அளவுக்குலாம் தண்ணியெலாம் செலவாகாது. நீங்கள் நார்மலாக ஒரு வீட்டில் வந்துட்டு சமைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி பயன்படுத்துங்களோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும்.
1: ஊடக தயாரிப்பு அப்படின்னு இப்போ சொன்னீங்க, ஊடக தயாரிப்பு அப்படின்னா என்ன?
0: ஒரு நல்ல விதைக்கு மரமாக வளர எப்படி மண் தேவையோ அதே மாதிரி இந்த திசு வளர்ப்பு துறையில் வந்துட்டு தாவர திசு வளர்ப்பு ஊடகம் தான் இதயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊடகம் மட்டும் நுண்ணுயிர் இல்லாமல் நம்ம தயாரிச்சிட்டோன்னா அதிகபட்ச சக்ஸஸ்ஃபுல் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ முக்கியமாக வந்துட்டு இந்த ஊடகம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்கை ஊட்டச்சத்து கலவையை தான் ஊடகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேதிப்பொருட்கள்லாம் சேர்த்துட்டு இறுதியாக நம்ம என்ன பண்ணுவோன்னா அது கூட அகார் சேர்ப்போம். இந்த அகார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்காக்கல்லேருந்து எடுக்கக்கூடிய பாசிப்பொருள். பாசிப்பொருள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெல் மாதிரி மாறிடும். அதை சூடுபடுத்தி ஆற வைக்கிறப்போ நம்ம அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடியது ஒரு ஜெல்லி மாதிரி மாறிடும். அதைத்தான் நம்ம சோதனை குழாய்கள் எடுத்து அதில் தான் வந்து நம்ம அந்த வளர்ப்பு பகுதியை வச்சு வளர்க்க போகிறோம். இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஊடகம் எம்எஸ் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். முராசிக் அண்டு ஹூக் அப்படின்ற ரெண்டு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்ச அந்த ஊடகம் தான் இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்துகிறோம். என்ன ஒன்று, அந்த எம்எஸ் மீடியத்தில் சில தாவர வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்துவோம். ஹார்மோன் சொல்லுவோம், ஹார்மோன்னு எல்லாரும் பயந்துருவாங்க, அப்படிலாம் கிடையாது. இயற்கையில் தாவரங்கள் வளர்றதுக்கு நிறைய ஹார்மோன்கள் சுரக்கும், ஆக்சின்ஸ், சைட்டோகானின்ஸ், ஜிபர்லின்ஸ், எத்திலின், அப்சசிக் ஆசிட், இதெல்லாம் வந்து தாவரத்தில் நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஹார்மோன். அந்த ஹார்மோனை நம்ம வேதிப்பொருளாக கொடுத்து அந்த ஊடகத்தை ஊட்டச்சத்து ஊடகமாக மாற்ற போகிறோம். இந்த ஹார்மோன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஹார்மோன் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பகுதி வளர்கிறத தூண்டும். ஒரு பகுதி தண்டு வளர்கிறத தூண்டும், ஒரு பகுதி வேறு வளர்கிறத தூண்டும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கிகளை நம்ம அது கூட சேர்க்கறனால அந்த மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியலான ஒரு மீடியமாக மாறும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சு

0: குரோஸ் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி மீடியத்தோட வகைகள்ன்றப்போ திரவ மீடியம் இருக்குது, திட மீடியம் இருக்குது, செமிசாலிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மீடியாக்கள்லாம் இருக்குது. ஏன் இவ்வளோ மீடியம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலைய வளர்க்கணுன்னா ஒரு மீடியம் வேணும். கணுப்பகுதி, கணுவிடை பகுதி, கரு, எம்பிரியோன்னு சொல்லுவோம். இந்த எம்பிரியோவை கூட எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், டிஷ்யூ கல்ச்சரில் வச்சு நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பல பகுதிகளை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊடகத்தோட வகைகளும் மாறும். முக்கியமாக நம்ம பயன்படுத்துறது எம்எஸ் மீடியம். அந்த ரெண்டு அறிவியலாளர்களும் கண்டுபிடிச்ச கொடுத்த அந்த எம்எஸ் மீடியத்தோட தாவர ஊக்கிகளை சேர்த்து, தாவர வளர்ச்சி ஊக்கிகளை சேர்த்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதிக அளவில்.
1: அந்த தயாரிப்பில் வந்து நுண்ணுயிர் நீக்கத்தை பற்றி இப்போ சொன்னீங்கல்ல, அந்த நுண்ணுயிர் நீக்கத்தினாலே கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னதை பற்றி சொல்லுங்களேன்.
0: ஒரு தாவரத்திலிருந்து கொண்டு வந்து தான் நீங்கள் வளர்ப்பு ஊடகத்தில் பயன்படுத்த போகிறீங்க. மண்ணில் இயற்கை சூழ்நிலையில் தான் வளரும். அதோட மேற்பகுதியில் ஒட்டி இருக்கும் இல்லையா மண் துகள்கள், கிருமிகள், இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து சுத்தம் செய்யணும். இந்த சுத்தம் செய்கிறது, கிருமி நாசினிகளை வச்சு சுத்தம் செய்கிறது முக்கியமான விஷயம். அதில் இந்த வளர்ப்பு பகுதியை சுத்தம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வளர்ப்பு பகுதி இலையாக இருக்கப்போ ரொம்ப மெல்லிசாக இருக்கும். ஒருவேளை தண்டு பகுதியாக இருந்தால் அது கடினமாக இருந்தால் அதையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த சர்ஃபேஸ் ஸ்டெர்லைசேஷன் சொல்லுவோம். அதுக்கு ஒரு சில இந்த சோப்பு ஆயில்லாம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது எளிதாக, அதை பயன்படுத்துவோம். சில சமயம் 70% ஆல்கஹாலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்ப்பு பகுதிகளை வந்து கிருமி நாசினியாக பயன்படுத்தி வளர்ப்பு பகுதியில் சுத்தம் செய்வோம். இன்னும் ஒரு சில விஷயங்களில் மெர்குரி குளோரைட் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் பயன்படுத்துவோம். அந்த மெர்குரி குளோரைடை பயன்படுத்தி ஒரு தடவை வந்துட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த மேற்பகுதியில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கிருமியாக இருந்தாலும் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலான்னா, மீடியத்தில் கொண்டு போய் அதை சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டெர்லைசேஷனில் அந்த கிருமி நாசினியை பயன்படுத்தி கிருமி நீக்கம் செய்கிறதுல பல வகைகளும் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு எக்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். வளர்ப்பு பகுதி கடினமாக இருக்கா மெல்லிசாக இருக்கா அப்படின்றத பொறுத்து இந்த கிருமி நாசினியில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் சார்.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இயற்கை சார்ந்து போகணும் அப்படிங்கிறாங்க. அதாவது தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூழ் குடிச்சிருப்பாங்க, அது அப்படியே நாள் அடைவில் மறைஞ்சு போச்சு. இப்போ அது வந்து புத்துயிர் பெற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கம்பங்கூழ், கேப்பை கூழ் அப்படின்னு வியாபாரமாகவே எடுத்து செய்கிறாங்க. அப்போ இயற்கையை நோக்கி நம்ம ஒரு சைடு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி செயற்கை முறையில் ஒரு தாவரத்தை திசு வளர்ப்பு பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஆய்வகத்துலேருந்து திரும்ப மண்ணுக்கு கொண்டு வந்து அது வளர்ச்சி அடைஞ்சு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஒரு மாம்பழம், அதே ஒரு உற்பத்தி ஆகி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த வேதிப்பொருட்கள் நிறைய கலந்து தான் இங்கே வருது மரமாக. அப்படிங்கிறப்ப பாதிப்புகள், உடல் உபாதைகள் அப்படின்னு எதுவும் ஏற்படாதா
0: சார்? கண்டிப்பாக அப்படிலாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு நல்ல அறிவியல் பூர்வமான கேள்வி. ஆர்கானிக் ஃபார்மிங் இன்றைக்கி நம்ம அதிகமாக கேள்விப்படுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தாவர திசு வளர்ப்பில் நீங்கள் பயன்படுத்துகிற எந்த ஒரு வேதிப்பொருளும் ஆபத்தான நச்சு வேதிப்பொருள் கிடையவே கிடையாது. மாறாக நீங்கள் தாவர வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும், அது வைட்டமின்ஸாக இருக்கட்டும், விட்டமின்கள் சொல்லணும் இல்லையா, வைட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், அப்புறம் தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் தான் பயன்படுத்துகிறோம். அது போக வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், சர்க்கரை, ஸோ ஆக்சின், சைட்டோகைனின், இந்த மாதிரி சொல்கிற எல்லா வேதிப்பொருட்களுமே விஷமே கிடையாது. தாவர திசு வளர்ப்பில் ஆரம்ப நிலையில் மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். சின்ன எக்ஸ்பிளாண்ட் வளர்க்குறதுக்கு தானே பயன்படுத்துகிறோம். வேர் தண்டு மொட்டு உருவாயிருச்சு, மறுபடியும் நீங்கள் வந்து களத்துக்கு தான் கொண்டு வர போகிறீங்க, வயலுக்கு தான் கொண்டு வர போகிறீங்க. அப்போ சாதாரண மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எடுத்து தான் திருப்ப வளரப்போகுது. இது விஷம்னு நம்ம அதை நினைக்கிறதுன்ற அவசியமே கிடையாது. திருப்ப நீங்கள் களத்துக்கு மாறுறப்போ அதுவும் வந்துட்டு அது விஷம்னு சொல்கிறத விட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பிளாண்டை வளர்க்கணும். வளர்த்து களத்துக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு இயற்கையான முறையில் தான் வளரும். முக்கியமாக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய சோளம், இந்த மாதிரியான தாவரங்களே இன்றைக்கி நிறைய என்ன பண்ணுறோம், உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தாவர திசு வளர்ப்பை பயன்படுத்தி. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் விஷம் இல்லை சார், நம்ம தைரியமாக வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த செவ்வாழையெல்லாம் இருக்குது, செவ்வாழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பழம். இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியாகவே வந்துட்டு நிறைய தாவர திசு வளர்ப்பு மூலமாக நிறைய உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஆர்கானிக் தான் எல்லாமே வந்துட்டு நம்ம தைரியமாக பயன்படுத்தலாம் சார்.
1: ஒரு காலத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடின்னு எடுத்துக்காங்களேன், நமக்கு தெரிந்து அரிசி வகைகள் அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி மண்டிக்கு போயிட்டோம்னா பல வகையான ரகங்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து இந்த தாவர திசு வளர்ப்பு அந்த மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு வகையில் அரிசி இதில் வந்து ஏதாவது புரட்சி பண்ணியிருக்குதா
0: சார்? கண்டிப்பாக நீங்கள் தாவர திசு வளர்ப்புன்னு சொல்கிறப்போ நெல் வகைகளை பற்றி சொன்னீங்க. பழைய காலத்தில் காடுகளில் கிடைச்ச மொத்த அரிசி நெல்லோட வகைகளே 8 தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 அரிசி வகைகள் இருக்கான். அதே மாதிரி மாம்பழத்தில் கேட்டிங்கன்னா 5000 வகையான

மாம்பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரிசி வகைகள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லில் இருக்கக்கூடிய கருவை பயன்படுத்தி ஏன் நம்ம இந்த மாதிரியான இத்தனை வகைகள் வந்துச்சுன்றதுக்கு ஒரு பதில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் 8 வகையான நெல்லை வச்சு இந்த வளர்ந்து வர்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்மளால் உணவு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்போது ஏதோ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி இத்தனை நெல் வகைகளை 50,000 நெல் வகைகளை மாற்றிருக்கோம், வெரைட்டிஸாக மாற்றிருக்கோம். அதில் கண்டிப்பாக தாவர திசு வளர்ப்போட பங்கு இருக்குது. இந்த நெல்லில் இருக்கக்கூடிய எம்பிரியோ, இந்த கருப்பகுதியை எடுத்து எம்பிரியோ கல்ச்சர்னு சொல்லுவோம். இந்த கருவை திசு வளர்ப்பு ஊடகத்தில் வச்சு நம்ம வளர்த்து ஒரு புது தாவரமோ, ஏன் சார் இதை நம்ம பயன்படுத்தணும்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வகையான நெல் நம்மளுக்கு இருக்குது, அதோட பாரம்பரியத்தை அப்படியே கொண்டு

0: அதில் கண்டிப்பாக தாவர திசு வளர்ப்போட பங்கு இருக்கு. இந்த நெல்லில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ, இந்த கருப்பகுதியை எடுத்து எம்ப்ரியோ கல்ச்சர்னு சொல்லுவோம். இந்த கருவை திசு வளர்ப்பு ஊடகத்தில் வச்சு நம்ம வளர்த்து ஒரு புது தாவரமோ. ஏன் சார் இதை நம்ம பயன்படுத்தணும்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வகையான நெல் நம்மளுக்கு இருக்குது, அதோட பாரம்பரியத்தை அப்படியே கொண்டு வரணும். நிறைய பாரம்பரியமான ஊட்டச்சத்து மிகுந்த நெல் வகைகள்லாம் இருக்குது. அதில் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதை வளர்க்குறதுக்கு 6 மாதம் ஆகும், 9 மாதம் ஆகும். 9 மாதம் வரைக்கும் நம்ம தண்ணி வயலுக்கு வந்து தண்ணி விட்டு பராமரிக்கணும். அதை பராமரிப்பு அதிகம். நம்ம அதை வயல்லேருந்து நெல்லாக வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள படாத பாடுபடணும். அப்போது இந்த திசு வளர்ப்பு முறைகளை பயன்படுத்தி உங்களால் சீக்கிரமாக அறுவடை செய்ய முடியும். ஒரு 9 மாதம் அப்படின்னு இருக்கதை ஒரு 4 மாதம், 5 மாதம் இல்லை அப்படின்னா, தொடர்ந்து அதோட பாரம்பரியத்தன்மை பாதுகாக்கிறதா திசு வளர்ப்பு முறையை பயன்படுத்த முடியும். அதோட எம்ப்ரியோ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த தாவர திசு வளர்ப்பை பயன்படுத்தி அதே மாதிரியான, அதே வகையான, அதே ஊட்டச்சத்துக்கள் குறைவில்லாமல் அதே நெல்லை நம்ம தொடர்ந்து வளர்த்துட்டு வர முடியும். கண்டிப்பாக இந்த நெல் வகைகளை அதிகரித்ததில் தாவர திசு வளர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார்.
1: தொடக்கத்திலே நான் சொன்னேன், அதாவது மருத்துவ குணம் கொண்ட பல வகையான தாவரங்களை வந்து மனிதன் வந்து சுய தேவைக்காக அழிச்சிட்டான் அப்படின்னு. இப்போ இந்த தாவர திசு வளர்ப்பு மூலமாக அழிந்து போன அல்லது அழியும் நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியுமா? அனைத்து தாவரங்களுக்கும் இந்த வளர்ப்பு முறை சாத்தியமானதா?
0: நீங்கள் கேட்குறது ஒரு சிக்கலான கேள்விதான். இருந்தாலும் வந்துட்டு அனைத்து தாவரங்கள் அப்படின்ற வார்த்தை கொஞ்சம் கடினம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தாவர வகைகள் இருக்குது, அதை மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறத விட மறுபெருக்கம் செய்ய முடியும். ஆனால் ஒரு சில தாவர வகைகளில், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எருக்களை செடியை பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பால் வரும். ஸோ அந்த குடும்ப வகையை சார்ந்த தாவரங்கள் எல்லாம் அதில் லாட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தண்ணீர் மாதிரியோ பால் மாதிரியோ ஒரு திரவம் வடியும். அந்த மாதிரியான தாவரங்களை நம்ம அந்த தாவர திசு வளர்ப்பில் வளர்க்க முடியும். ஆனால் கொஞ்சம் அந்த ஊடகத்தை மாற்றி அமைக்கணும். இன்னும் ஒரு சில தாவரங்களை நம்மளால் மறு உருவாக்கம் செய்கிறது சாத்தியப்படாது. ஆனால் முடிந்தளவுக்கு ஒரு செல்லில் அந்த உட்கர் வந்து பாதிக்கப்படாமல், டிஎன்ஏ பாதிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா முயற்சி பண்ண முடியும். எல்லா வகை தாவரங்கள் அப்படின்றது கடினம்தான். கிட்டத்தட்ட ஒரு 70% தாவரங்களை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரு சில தாவரங்களை கொண்டு வர்றது மிக கடினம். ஒருத்தரோட முயற்சி தான் நம்மளுக்கு இன்னைக்கு தாவர திசு வளர்ப்புன்னு இருந்திருக்கு. அதனால இன்னும் வந்துட்டு நிறைய அறிவியலாளர்கள் ஒவ்வொரு தாவரத்தையும் நம்மளால மீள் உருவாக்கம் செய்ய முடியுமா அப்படின்றத அந்த ஊடகத்தோட வகைகளை மாற்றி மாற்றி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சார்.
1: இப்போ எந்த ஒரு செயல்முறையாக இருந்தாலும் அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு தொடக்கம்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தாவர திசு வளர்ப்பிற்கு ஆரம்பகால தொடக்கம் எப்படி இருந்தது? அந்த சூழலில் அதனுடைய முயற்சி வெற்றியடைந்ததா?
0: இன்னொரு தடவை இந்த ஹேபர்லேண்ட் அப்படின்ற ஒரு அறிவியலாளர் பேரை சொல்லியிருப்பேன், அவர் பேரை தான் நான் மறுபடியும் சொல்லணும். 1902 வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. எதை பார்த்துன்னா, அந்த பிரேயோஃபில்லம்னு ஒரு தாவரம் சொன்னேன் இல்லையா, அதை பார்த்து ஆரம்பித்து இந்த தாவர செல்களில் பேரன் கைமா அப்படின்னு ஒரு வகையான செல் இருக்கு. இந்த பேரன் கைமாவுக்கு மட்டும்தான் தொடர்ந்து வளர்ச்சி அடையக்கூடிய அந்த தன்மை இருக்கும். அந்த செல்களை பார்த்துட்டு ஒரு செல் தொடர்ந்து வளர்ச்சி அடையுது, அப்புறம் ஏன் ஒரு செல்லிலிருந்து முழு தாவரத்தை உருவாக்க முடியாதுன்ற ஒரு ஆழ்ந்த உற்று நோக்கல் தான் நம்மளோட தாவர திசு வளர்ப்புக்கு அடிக்கொழியது. ஆனால் அந்த ஹேபர்லேண்ட்னால் என்ன பண்ண முடியலைன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக தாவர திசு வளர்ப்பில் ஒரு தாவரத்தை உருவாக்க முடியலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அன்றைக்கு வந்துட்டு இவ்வளோ வசதி கிடையாது. தொடர்ந்து வந்த அறிவியலாளர்கள் ஒயிட் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் ஒயிட் அப்படின்னு அவர் பேர்லேயே ஒரு மீடியம் கண்டுபிடிச்சார். தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த அறிவியலாளர்கள் அவரோட அந்த அறிவியல் விஷயங்களை அடிப்படையாக வச்சு நிறைய இன்னைக்கு திசு கல்ச்சரில் அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுச்சு. நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்திட்டாங்க. இதுக்கு ஆரம்பம் 1902 ஹேபர்லேண்ட்னால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவரால் சாத்தியப்படுத்த முடியல, இன்னைக்கு பல அறிவியலாளர்கள் சாத்தியப்படுத்தியிருக்காங்க.
1: இந்த தாவர திசு வளர்ப்பில் நிறைய சாதனைகளை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறீங்க, அதில் குறிப்பிடத்தக்க சாதனைகள்னால் நம்ம எதை சொல்லலாம்?
0: முக்கியமாக இந்த தாவரத்திலிருந்து நம்மளுக்கு செகண்டரி மெட்டபோலைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பிரைமரி மெட்டபோலைட்ஸ், செகண்டரி மெட்டபோலைட்ஸ், முதல் நிலையான பொருட்கள், தாவரம் தயாரிக்கக்கூடிய முதல் நிலையான பொருட்கள் அதுவே அதுக்கு பயன்படுத்திக்கும். இரண்டாம் நிலையான பொருட்களில் தான் இந்த மருத்துவ குணம் சார்ந்த வேதிப்பொருட்கள்னு சொல்லுவோம், அல்கலைட்ஸ், டர்பீன்ஸ், இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் சார்ந்த. இப்போது வேப்ப மரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்தது வந்துட்டு நீம்ல இருந்து இருக்குது, அசாரிடாக்டின் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அல்கலைட்ஸ், இதெல்லாம் மருத்துவத்துறையில் பெருமளவுக்கு பயன்படுத்தக்கூடிய அல்கலைட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான். இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்ம தாவர திசு வளர்ப்பு அதிகமாக பயன்படுத்துகிறோம். மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்கள் நிறைய அதிக அளவில் தேவைப்படுது. தொடர்ந்து நம்ம போய் வந்துட்டு வயல்வெளிகளில் இருக்கிறத பறிச்சுட்டு வந்தால் என்ன ஆகிறது? இருந்தால் தானே பறிக்க முடியும். அப்போது நம்ம அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி கிடைச்சா போதும், நம்ம நிறைய தாவரங்களை மல்டிப்ளை பண்ணிடலாம், பெருக்கிடலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தாவர பகுதியிலிருந்து ஒரு தாவரத்தை உருவாக்க முடியும்ன்ற உங்கள்கிட்ட

0: சொன்னேன் இல்லையா, அந்த தாவரத்தோட பகுதியை கேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேலஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாவர திசு வளர்ப்பு ஊடகத்துல வளர்க்கும் போது தண்டு பகுதியாகவோ வேர்பகுதியாக வளராம கேலஸா வளர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒழுங்கற்ற தாவர செல்களின் தொகுப்பு தான் கேலஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே முட்டை முட்டையா பெருசா இருக்கும், அது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த கேலஸ் எடுத்து அதேமே லாமினார் ஏர்ஃபுல்லோக்குள்ள வச்சுதான் செய்யணும். அதை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி திருப்ப ஒரு சரியான மீடியத்தில் வச்சிங்கன்னா அந்த ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு தாவரமாக வளர்க்க முடியும். அப்போது ஒரு இலையிலேருந்து ஒரு தாவரத்தை உருவாக்குறது பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் ஒரு இலையில கேலஸை வளர்த்து அந்த கேலஸ்லேருந்து ஆயிரக்கணக்கான தாவரம் உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லையா. அப்போ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த தாவரமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த கேலஸ் வளர்ப்பின் மூலமாக நம்ம நிறைய தாவரங்களை கொண்டு வரலாம். நிறைய உதாரணம் சொல்லலாம். முக்கியமாக அந்த செர்பன்டைன் அப்படின்ற ஒரு அல்கலாய்டு வந்து எடுப்போம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மன ரீதியான நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு, உயர் ரத்த வகை அழுத்தத்துக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு இந்த செர்பன்டைன் தேவை. இந்த செர்பன்டைன் பொறுத்த வரைக்கும் ராவுல்ஃபியா செர்பன்டைனா அப்படின்றது இதோட அறிவியல் பெயர். இந்த தாவரம்லாம் மிக மிக அழியும் தருவாய்க்கு பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரியான தாவரங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய உருவாக்கியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த தாவர திசு வளர்ப்பு தான். ஸோ இந்த மாதிரி குறிப்பிடத்தகுந்த நிறைய தாவர வகைகளை பல்கி பெருக்கி மருத்துவத்துறைக்கு அதிகமான நன்மை தரக்கூடிய ஒரு உயிர் தொழில்நுட்பவியல் அந்த தாவர திசு வளர்ப்பு இருக்குது.
1: ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் நீங்கள் சொல்கிற மாதிரி தாவர திசு வளர்ப்பில் ஈடுபடுறாரு, ஆய்வகத்தில் வளர்க்குறாரு, அதை வந்து களத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு சாதாரண மனிதன், ஒரு விவசாயி, அவர்கிட்ட இந்த மாதிரியான தகவல்கள் செய்திகளை எப்படி கொண்டு சேர்க்க முடியும்?
0: இந்திய அளவுலையும் சரி, தமிழ்நாடு அளவுலையும் சரி, பல்கலைக்கழக அளவுலையும் சரி, நிறைய அந்த திசு வளர்ப்பு பகுதிகளை வச்சு இந்த கல்லூரிகள்லாம் இயங்குது. நிறைய திசு வளர்ப்பு பண்ணக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்காங்க. திசு வளர்ப்பில் ஆராய்ச்சி பட்டம் பெற்ற மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த மாணவர்கள்லாம் வந்துட்டு விவசாயிகளுக்குரிய அந்த பெரும் குறையாக பார்க்கப்படுற அந்த பயிர் பெருக்கத்துக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இந்த தாவர திசு வளர்ப்பு மூலமாக ஊடகத்தில் நீங்கள் வளர்க்கணும். நிறைய மரக்கன்றுகளை உற்பத்தி செஞ்சிடணும். அந்த மரக்கன்றுகளையோ இல்லை நாற்றுகளையோ போய் நீங்கள் விவசாயிகிட்ட கொடுத்து இதை வளர்த்து பாருங்கள், நீங்கள் நார்மலாக வளர்க்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள் அப்படின்னு நம்ம தான் போய் அவங்ககிட்ட சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு விவசாயிகளுக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இப்போது ஒசூர், பெங்களூர் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு வயல்வெளியில் ஆட்கள் வச்சு வேலை செய்கிறாங்க. அவங்க வந்துட்டு நாற்று ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, தாவர திசு வளர்ப்பு மூலமாக அதை விவசாயிகள்கிட்ட கொடுத்து வளர்க்க வச்சு அதைத்தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு வந்துட்டு நாற்றுகளாக கொடுக்கலாம்.
1: புதை படிவம் அல்லது படிம பொருட்கள்லேருந்து டிஎன்ஏ இதை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு அழிந்து போன ஒரு தாவரத்தையோ அல்லது ஒரு உயிரினத்தையோ உருவாக்க முடியுமா, சாத்தியமாகுமா?
0: சார், நல்ல கேள்வி. ஏன்னா ஃபாசில் அப்படின்றது வந்துட்டு நம்ம புதைப்படிமங்களில் வச்சு தான் இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. அந்த புதைப்படிமங்களில் அந்த மையக்கரு உட்கரு அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாதிக்கப்படாமல் ஒரு செல் நம்மளுக்கு கிடைச்சா, தாவரத்தோட செல் கிடைச்சா சாத்தியம். அந்த மரபு பொருள் டிஎன்ஏ பாதிக்கப்பட்டுச்சு, அழிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயம் சார்.
1: நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துவிட்டோம். நீங்கள் தாவர திசு வளர்ப்பில் தான் முனைவர் பட்டம் வேற வாங்கியிருக்கீங்க. இந்த தாவர திசு வளர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வையில்?
0: சார், மண் இல்லாமல் வயல் இல்லாமல் ஆய்வகமே ஒரு சிறிய பண்ணையாக மாறி இருக்கு இந்த தாவர திசு வளர்ப்பு மூலமாக. இறுதியாக சொல்லணும்னா, தாவர திசு வளர்ப்பு அப்படின்றது வெறும் செடி மட்டும் வளர்க்குறது இல்லை, எதிர்கால உணவையும் உயிரையும் முக்கியமாக இயற்கையையும் பாதுகாக்கும் ஒரு அமைதியான அறிவியல் புரட்சி அப்படின்னே சொல்லலாம் சார்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. தாவர திசு வளர்ப்பு அப்படின்னா என்ன, எந்தெந்த தாவரங்களை மீள் உருவாக்கம் செய்ய முடியும், அடிப்படை தேவைகள் என்னென்ன, பயன்படுத்தக்கூடிய ஊடகம் என்னென்ன, இதை பற்றி ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு தாவர திசு வளர்ப்பு குறித்த பல தகவல்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தாவர திசு வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்றார் சிவகங்கை மாவட்டம் மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. பூமி பாலகன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ. விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் மின்னல்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. இன்னைக்கு கேட்கலாம் திரைகானம்.

நேரம் இரவு 10 மணி. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இது இரவை மயக்கும் சுகமான ராகம் பட்டிச்சிறகு.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பட்டுச்சிறகு திரைகாணமாக வளம் பெறுகிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டுச்சிறகு திரைகாணமாக வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டுச்சிறகு திரைகாணமாக வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல். பட்டுச்சிறகில் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இதோ காற்றலைகளில்.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 5:50 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நிலையத்தில் நேரம் 11 மணி. நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் வலம் வர இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 5:50 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து 400 குரல் எண், 253, 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள். 6:15 புதிய காலை, அதனைத் தொடர்ந்து 6:20 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காய்கறி பயிர்களின் நோய் மேலாண்மை குறித்து சிறுவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவலரியின் ஜோலி மாற்று

அங்கும் ஆலய அற்புதங்கள். கோவை இடுகரைப்பட்டி விநாயகர் திருக்கோயில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடர்கிறது. காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 திரை காணமாக வளம் வருகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 திரை காணமாக வளம் வருகிறது. 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நுரையீரல் சிறப்பு மருத்துவர் வி அனுருத்குமரன் அவர்கள் வழங்கும் பங்குபெறும் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியை மீண்டும் ஒலிக்க கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு, படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். 2:30 திரைகாணம், 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல ஒரு பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களத்தில் திரை இசையாக வளம் வருகிறது. 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 விளக்கேற்றும் வேளை. அதனைத் தொடர்ந்து 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:45 அந்தி பூக்கள், இரவு 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது கிட்டு. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் திரை காணமாக, 8:30 இளையோர் உலகம். நாளைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. முதலாவதாக ஆரோக்கிய வாழ்வு என்ற தலைப்பில் லேடி டோக் கல்லூரி மாணவிகள் வழங்கும் உரையாடல். அதனைத் தொடர்ந்து எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் வழங்கும் மின் வாகனம் நாளைய பயணம் உரை வழங்குகிறார் மாணவி அன்னலட்சுமி அவர்கள். பாரம்பரியம் பேசும் இளைய தலைமுறைகள் கலந்துரையாடல். மாணவிகள் மதுமிதா, ஹரிகரன் மற்றும் மோனிஷா மற்றும் சஸ்மிதா ஆகியோர் வழங்கும் தகவல்கள். 2 மணிக்கு வேலை வாய்ப்பு செய்திகள், இங்கிலீஷ் ஜோன் மற்றும் சென்டென்ஸ் பேட்டர்ன் வழங்குகிறார் உதவி பேராசிரியர் ஜி கலைவாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 திரை காணம், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவுபடும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 5:49 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 அலைவரிசையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் திரைகாணமாக வலம் வர காத்திருக்கிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி.

என் கண்ணே மனத்தாலும் தீதே எண்ணாது நான்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz-இல் இரவின் மடியில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.
1: வசந்தம் உள்ளே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸுடன் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது

0: அடங்கிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன். பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
1: நான் என் முடிவை மாத்திக்க தயாராகவே இல்லை.
0: விடுறா தரத்துல விடு.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில். தேனும் பாலும் நிகழ்ச்சி திரைக்காணமாக வளம் வருகிறது. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில். திரைகானமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல்

நிலையத்தில் நேரம் 11:35:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz திரைகணமாக கேட்டு ரசித்திருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz-இல். திரைக்கானமாக வலம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

நிலையத்தில் நேரம் 11:42:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz திரை காணமாக வலம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில் திரைக்காணமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் திரைகாணமாக இன்று நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் நிறைவான பாடல் இதோ காற்றலைகளில்

நிலையத்தில் நேரம் 11:59 இருபத்தோரு நொடி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz திரைகணமாக கேட்டு இணைந்திருந்தோம். தேனும் பாலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி தொடர்ந்து நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் இரவு 12 முதல் காலை 5:50 வரை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

0: கிடைத்தது முன்னாலே.
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுதுவாயாலே, குழு குழு காத்துக்கு கதகத பாகம் மிதிக்குது காலாலே, குழு குழு காத்துக்கு கதகத பாகம் மிதிக்குது காலாலே.
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

0: ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது.
1: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியே.

0: பழனி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு.

0: நீங்க யாரம்மா?
1: நான் முருகன் அடிமை அம்மா.
0: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதல் இருக்குமா?
1: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும், இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
2: இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் அவசியம் வரணும்.

0: கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கலையன் தன்னை தலை தாங்கி வங்கி வருதப்பா. நகையும் நட்டும் போ

கண்ட சத்தம் கலகலன்னு முன்னால்

வருதப்பா தஞ்சி கலையன் தந்தை தலையன்.

0: எல்லாம் சோற்றை கண்டா பறக்குது,
1: சோற்றை கண்டா பறக்குது.
0: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சிக்கா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ஆசை நூறு வகைப்பாய்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம்

கொண்டாட்டம். இன்னிசை இரவு.

பண்ணும். கமான் கேர்ள்ஸ்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5 மணி. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் மங்களநாதம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மங்களநாதம் நிகழ்ச்சியில் ஸ்ரீகாளஹஸ்தி என்கே சுப்பிரமணியம் அவர்களின் நாதஸ்வரம், பெரம்பூர் டி.ஆர். சேதுராமன் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. பாபநாசம் சிவன் இயற்றிய நம்பிக்கை கெட்டவர் எவரையா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்கலாம். ராகம் ஹிந்தோலம், தாளம் ஆதி தாளம்.